நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் எமது முதல் அலைவரிசை மத்தியாலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 12 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 18 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3 தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:51. விலகரி ராகத்தில் மங்கள இசை.

0: பிலகரி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: இனியவை கூறல் 10 அதிகாரம் 3 குறட்பா.

அறம் என்று சொல்லப்படுவது முகமலர்ந்து பார்த்து உள்ளத்தில் எழும் அன்பு உணர்ச்சியினால் இனிய சொல்லை சொல்வதேயாகும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: நிலையம் தரும் நிகழ்ச்சிகள் இன்று திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நிகழ்ச்சிகளாக காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 பக்தி மணம் வீசும் ஆனந்தராகம், 6:35 RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை, இதில் வயக்காடு தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் நாள் மலர், காலை 7 மலரும் காலை மலரில் செவிச்செல்வம் வழங்குபவர் பழமாறவர்மன் அவர்கள், தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஏ தங்கவேல் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். காலை 8 இதயராகம், 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், காலை 9 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பில் வைய தலைமை கொள் கல்வியாளர் சந்திரசேகரன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை, காலை 10 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நிலவரம் தொடர்ந்து போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்களாக செல்லமே ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க திரைப்படங்களிலிருந்து பாடல்கள், 11:00 உங்களோடு நாங்க, 12:10 மங்கையர் உலகம், சொல்லாமலே புரிதலோடு இருக்கும் உள்ளங்கள் பற்றி தோழியர் பகிர்ந்து கொள்ளலாம், 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம், 1:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரகீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இறால் மீன் குஞ்சு உற்பத்தி மற்றும் வளர்ப்பு குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் மகாதேவி அவர்கள். 2:30 திரைக்களஞ்சியம் சமயபுரம் எஸ் சபிதா பானு அவர்களின் திரை இசை தொகுப்பில் இருந்து, பிற்பகல் 3 இசைத்தூரல், 4 வண்ணக்கோலங்களில் கண்டுபிடி கண்டுபிடி, 5 பொன்மாலை திரை

இசை 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து. உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷீரீன் அவர்கள் தரும் தகவல்கள். 7 மணிக்கு உற்சாகம் உச்சம், தொழில் முனைவர் சி மீனலோஷினி ராஜா அவர்கள் பங்கேற்பில். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வளம் சேர்க்கும் பயிர் வகைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் பாண்டியன் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை, 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே திரை இசை.

முதல் அலைவரிசையில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9 மணிக்கு அரங்கிசை. நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு. கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். பகல் 12:10 சங்கீத சாரல். அருள் தரும் ஆறாவமுதன் இசை சொற்பொழிவு நிகழ்த்துகிறார் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இரவு 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தி மடல். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 9 மணிக்கு செய்திகள். 9:15 செய்திச் சுடர். 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம்.

0: கேட்டது நிகழ்ச்சி நிரல். மரபிசையோடு பண்ணிசை, தரமான தகவல்களோடு அருமையான திரை இசை தரும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு எப்போதும் இணைந்திருங்கள். நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிகளுக்கு தொடுங்கள். தொலைபேசி எண்கள் 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 240 102 1, 240 102 1. வாட்ஸ்அப் எண் 938 546 102 1. நேயர்களுக்காக நேயர்களால்.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்துப் போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. கும்பகோணம் அருகே மாங்குடியில் தேப்பெருமாநல்லூர் வாய்க்காலில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரும் பணிகள் தொடங்கியுள்ளன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே மின்சாரம் தாக்கி 7 மாடுகள் உயிரிழந்தன. தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ட்வின் ஃபால்ஸ் நகரில் நேற்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: By stronger economic indicators, improved industrial activity and a recovery in exports. According to an SBI Research Pre-Monetary Policy Committee report released on Saturday, the growth estimate marks an improvement from the Reserve Bank of India's earlier projections, which were lowered because of geopolitical uncertainties. All arrangements are in place for the counting of votes today for the by-elections to three assembly constituencies in Bihar, Gujarat and Madhya Pradesh. Polling for the Bankipur constituency in Bihar, Manjalpur in Gujarat and Datia in Madhya Pradesh was held on 30th of last month. Counting of votes will begin at 8 this morning. Postal ballots will be counted first, followed by the counting of votes recorded in electronic voting machines from 8:30 a.m. The Election Commission has made robust security arrangements to ensure smooth counting in all three states. In Madhya Pradesh, counting for the Datia Assembly seat will be held at Government Polytechnic College, where 20 counting tables have been set up. President Draupadi Murmu will begin a three-day visit to Odisha today. During her visit, the President will participate in a series of educational, cultural and official engagements in Cuttack, Bhubaneswar, Brahmapur and Taptapani in Ganjam district. The President is scheduled to inaugurate Jagatguru Kripalu University at Cuttack today. In Pakistan, at least 14 people, including five security men, were killed and over a dozen injured in a suicide attack on a police station during a peace rally in Khyber Pakhtunkhwa province yesterday. The explosion occurred when the Swat peace rally was in progress right across the police station in Kabul town in Swat district. In Madhya Pradesh, the first Shravan procession of Lord Mahakaleshwar will be taken out in Ujjain today, marking the first Monday of the holy Sawan month. Lord Mahakal, in the Chandramoleshwar form, will be taken out in traditional palanquin procession, offering devotees an opportunity for darshan. A special puja will be performed at the Mahakaleshwar temple before the procession begins at 4 in the afternoon. After 11 days of intense competition, Glasgow Commonwealth Games concluded with the flag and baton handed over to India, hosts of the centenary edition, in a glittering ceremony at Glasgow today. The 2030 Games will be held in Ahmedabad and the Scotland officials handed over the CWG flag and baton to Indian representatives, Olympic gold medalist Neeraj Chopra, Indian Olympic Association President P.T. Usha and Gujarat Deputy Chief Minister Harsh Sanghvi. India will depart from Glasgow as a satisfied bunch after 39 medals at the 2026 Games. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மனத்தை செம்மைப்படுத்துவோம். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
3: மனித மனம்தான் நம் செயல்கள் பலவற்றுக்கும் அடிப்படையானது. எனவே நம் மனத்தை நல்லவற்றை நினைக்கவும் தீயவற்றை விளக்கவும் பழக்கப்படுத்த வேண்டும். பொதுவாகவே நாம் சார்ந்ததன் வண்ணமாகும் இயல்புடையவர்களே. எனவே நல்லவர்களோடு பழகுவது நாம் நல்லவற்றை சிந்திக்க உதவும். உடம்பில் உயிர் நிலைத்திருக்கும் வரை மனமானது ஓயாமல் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். திறன்பேசியில் அல்லது தொலைக்காட்சியில் ஈடுபடும் மனம் இமைப்பொழுதில் எங்கெங்கோ சென்று மீள்வதை காண்கிறோம். எனவேதான் இந்த மனத்தை ஒருநிலையில் கட்டுப்படுத்தல் அரிதினும் அரிதாகிறது. கந்துக மதக்கரியை வசமாய் அடக்கலாம், கரடிவெம் புலிவாயையும் கட்டலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருத்தல் அரிது என்றார் தாயுமானவர். அறியாமையாகிய ஆணவமே உலக நுகர்வுகளில் இயல்பாக ஈடுபடும் உயிரினை ஊக்குவித்து நிலையில்லாதவற்றை நிலையெனக் கொண்டாடும் ஒருவித மயக்க உணர்வை அளிக்கிறது. இதனால் உயிருக்கு உலகப் பொருள்களை நுகர வேண்டும் என்னும் அவா தோன்றுகிறது. அதனால் வளரும் ஆசை நிறைவேறாத பொழுது மனம் வெகுளி கொள்கிறது. இந்த மயக்க அறிவு, அவா, அகங்காரம், ஆசை, வெகுளி ஆகிய இவ்வைந்தையும் சமய நூலார் ஆணவ மலத்தின் காரியங்கள் என்பர். இன்றைய சமுதாயத்தில் அறிவியல் வளர்ச்சியால் உலகம் மிகச் சுருங்கிவிட்டதை அறிவோம். அனைவரும் அனைத்துலக நடப்புகளையும் எளிதில் பார்க்கவும் கேட்கவும் முடிகிறது. உலகில் பலரும் முன்னோர் அறிவுறுத்திய வாழ்வியல் நெறிகளை பின்பற்றாமல் பணம்தான் எல்லாமும் என்று அதனை நோக்கியே ஓடுகிறோம். மக்களின் வாழ்க்கை போக்கும் இப்படியே அமைந்துள்ளது. எனவே நம் வாழ்வு எப்படிப்பட்டதாயினும் முன்னோர் அறிவுறுத்திய நல்வழிகளை பின்பற்றி அனைவரும் வாழ்வதே ஏற்புடையது. இவ்வுலக

0: வாழ்வில் அவ்வப்போது நமக்கு தோன்றும் பேராசை, கோபம், பொறாமை ஆகியவற்றை முடிந்தவரை தவிர்க்க முயல வேண்டும். இதனை நாம் ஏற்று வாழ்தல் அவ்வளவு எளிதல்ல. எனவே நன்னெறியில் வாழ்வோரை கண்டறிந்து அவர்களுடன் பழகுவது படிப்படியாக அவற்றிலிருந்து நன்மை விடுவிக்க உதவுகிறது. பிறரது ஆக்கம் அல்லது உயர்வை கண்டு ஒருபோதும் அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நாம் இருத்தல் கூடாது. பொறாமையில்லாத மனமே செம்மையான மனம். இந்நிலை வாய்த்தால் அவர்தம் ஆக்கத்தை தடுக்க நினைக்கும் கோபம் வராது. கோபம் என்பது மனிதனின் அறிவை கெடுத்துவிடும். எனவேதான் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க என்பர் வள்ளுவர். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்றார் அவரே. யார் கோபப்படுகிறார்களோ அவர்களையே அது அழித்துவிடும் என்பது முற்றிலும் உண்மை. இரத்த கொதிப்பு, மாரடைப்பு போன்றவற்றுக்கும் இந்த கோபமே வழிவகுத்து விடுகிறது. எனவே நல்லவர்களோடு பழகி, தேவையில்லாத ஆசைகளை விலக்கி, பிறரது வளர்ச்சி அல்லது ஆக்கத்தை கண்டு பொறாமை கொள்ளாதவர்களாக வாழ்ந்து, பழகும் எவரிடத்தும் வெறுப்பின்றி அனைவரையும் சமமாக கருதி, நம் தேவைக்கு மேல் உள்ளவற்றை இல்லாதவர்களுக்கு அன்பு கொண்டு உதவி வாழ முற்படுவோம். உலகும் நாம் பெற்றுள்ள உடம்பும் ஈட்டும் செல்வங்களும் நிலையில்லாமல் எந்த நேரத்திலும் அழியக்கூடியவை என்பவற்றை உளம் கொண்டு ஈத்துவக்கும் வாழ்வால் ஈடற்ற புகழை பெறுவோரை பார்த்து நாமும் அத்தகைய நிலைவேற்று வழியை நாட வேண்டும். அத்தகைய பெருவாழ்வை பெற இப்போதே நமது மனத்தை நல்லோர்பால் நாடி செம்மைப்படுத்திக் கொள்ள முயல வேண்டும். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் என்ற வள்ளுவத்தின் வழியில் உயர்வடைவோமாக.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் மனத்தை செம்மைப்படுத்துவோம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: நேரம் 6:15. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் ஆனந்த ராகம்.

இன்று ஆடிப்பெருக்கு, நீர்வளத்தை போற்றும் தமிழர்களின் பாரம்பரிய இயற்கை விழா. பருவமழை வரவு, உழவு தொடக்கம், நீருக்கு நன்றி தெரிவிக்கும் அறிவியல் பண்பாடு, மலைகளில் பெய்து ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதை கொண்டாடும் ஒரு பாரம்பரியம். ஆடி மாதத்தில் கிடைக்கும் நீரை நம்பி உழவர்கள் விதை விதைப்பார்கள். பயிர் செழிக்க வளம் தரும் நதிகளை தாயாக நினைத்து நன்றி செலுத்தும் நாள் இன்று.

சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடலை கேட்டீர்கள். உண்மையான அன்பு என்பது ஒருமுறை இணக்கம் கொண்டுவிட்டால் எத்தகைய சூழ்நிலையிலும் மாறாது. அப்படி மாறிக்கொண்டே இருப்பது அன்பு அல்ல, ஈர்ப்பு. தாமரை விதையை விதைத்துவிட்டு ரோஜாக்கள் மலரும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பது போல. உனக்குள் என்ன விதைத்தாய் என்பது உனது செயல்பாடுகளில் அப்பட்டமாக தெரிந்துவிடும். எண்ணம் முகமது சரளா பாடும் பாடல் ஆனந்தராகத்தில் அடுத்து.

இறைவன் உங்களுக்காக கொடுத்துள்ள எதையும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். சில நேரங்களில் சிலவற்றின் மதிப்பு உடனே புரிவதில்லை. பல நேரங்களில் இல்லாததை நினைத்தே இந்த மனம் ஏங்கித்தான் போகிறது. இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் அனைத்துமே விலைமதிப்பற்றவை. இறைவனுக்கு நன்றி சொல்ல மறக்கவே மறக்காதீர்கள். பி. சுசீலா பாடும் பாடல் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் ஆனந்தராகத்தில்

யானை ஒன்று அடுத்த வீட்டு வாழை மரத்தின் பழங்களை பிடுங்கி தின்ன முற்படும்போது யானை பாகன் அங்குசத்தால் தலையில் ஒரு அடி அடிப்பார். யானை குற்றத்தை உணர்ந்து அமைதியாய் இருந்துவிடும். அதுபோல நம் மனம் என்ற யானை உலகப் பொருட்களை அடிக்கடி நாடி போகும்போது அவைகள் நிலையற்றவை, அவைகள் நிலையற்றவை என்று சொல்லி சொல்லி நம் மனதிற்கு ஒரு அடி கொடுத்தால் போதும், யானை போல நம் மனமும் அடங்கித்தான் போகும்.

0: நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடலோடு நிறைவு பெறும் ஆனந்தராகம். மீண்டும் நாளை காலை 6:15
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்தோடு இனிய காலை வணக்கம்.

0: நேரம் இப்பொழுது 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல் வாழ்த்தோடு இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 18 திங்கட்கிழமை. இப்போது உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று வயக்காடு.
2: எல்லாரும்
3: காலையில நாயத்தான கூட்டிட்டு போவாங்க, நீங்க ஏன் குதிரையை கூட்டிட்டு போறீங்க?
2: அப்படி கேளு தம்பி, வீட்டில் விளைஞ்ச காய்கறிகளை சிப்பம் போட்டு குதிரை வண்டியில் நாம் பாட்டுக்கும் ராஜா மாதிரி போயிட்டுருக்கேன். நீ பாட்டுக்கு என்ன கூப்பிட்டு வச்சு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற? மார்க்கெட்டுக்கு போக நேரம் ஆயிடுச்சு. நவுரு நவுரு நவுரு, நான் கிளம்புறேன்.
3: அட இல்லைங்கண்ணே, ஏன் இப்படி கோவிச்சுக்கிறீங்க? என்னோட தோட்ட காய்கறிகளையும் மார்க்கெட் எடுத்துக்க போக வேண்டியதானே?
2: அப்படியா விஷயம்? சரி, எங்கப்பா உன் காய்கறி? எங்க எங்க?
3: தோ இந்த கிடக்குது, இதுதான்.
2: ஏன்ப்பா காய்கறிகளை சிப்பம் போடாம இப்படி அழுக்க பரப்பி வச்சிருக்கிறிய?
3: அண்ணே 5 அண்ணே, வெயிட் பண்ணுங்க, சாக்கலை போட்டுத்தரேன்.
2: சாக்கலையா? புரியாத ஆளா இருக்கியப்பா நீனு. காய்கறிகளை அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா தொழில்நுட்ப முறைகளை சரியா பாத்துக்கிடணும்பா.
3: தொழில்நுட்பமா?
2: இருக்கு, சொல்றேன் அண்ணன் கேட்டுக்க. காய்கறிகளை அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் அதோட சூட்டை தணிக்க காத்தோட்டமான அறையில வச்சிடணும்.
3: சரி,
2: இல்லாட்டி அது மேல தண்ணியை தெளிச்சு விடணும்பா.
3: ஊத்தி விட்டுருவோம்.
2: மண்ணுக்கு கீழே விளையிற உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, வெங்காயம், பூண்டு மாதிரியான காய்கறிகளை அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில சில நாட்கள் சேகரிச்சு வச்சுக்கிடணும்.
3: சரி,
2: சில வகை காய்கறிகள் மேல அது மேல படிஞ்சிருக்குது பாரு மண்ணு.
3: ஆமா,
2: தூசி, இதையெல்லாம் நல்ல தண்ணியில கழுவி சுத்தப்படுத்தணும். நுண் உயிர்களோட பாதிப்பை குறைக்க சுத்தமான தண்ணியோட 1 லிட்டருக்கு 2 மில்லி குளோரின் கலந்து காய்களை கழுவலாம்.
3: சரி, பண்ணிடலாம்.

0: எப்படி அதை சொல்லு.
1: 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி குளோரின் கலந்து காய்கறிகளை கழுவி விடலாம்.
0: நல்லா தான் கவனிக்கிற. அந்த நீர்ல அமிலக்கார சமநிலை 6.5% இருக்கணும்பா. கிழங்கு வகை காய்கறிகளை தண்ணியில கழுவவே கூடாது. இந்த காய்கறிகளை சிப்பம் போடும் போது சில பல முறைகளை கையாளணும்பா.
1: அது எப்படி?
0: வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பூசணி, மரவள்ளி கிழங்கு, சேனக்கிழங்கு, இதையெல்லாம் சணல் பையில போட்டு சிப்பம் போடணும், சரியா? தக்காளி தர்பூசணிக்கு மரப்பெட்டி, கேரட்டு, கத்திரி, மிளகாய், உருளைய நெகிழி பெட்டியில போட்டு சிப்பம் போடலாம். கத்திரி, பச்சை மிளகாய், சுரக்காய், புடலை, பீர்க்கங்காய்க்கு நெளி நாற்பாய் தான் போடணும். அப்புறம் தக்காளி, வெள்ளரி பிஞ்செல்லாம் மெழுகு பூசனை நெளி நாற்பாயில சிப்பம் போடணும், சரியா?
1: சரி.
0: முருங்கைக்காய், வெங்காயத்தாள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீரை, இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன கட்டுகள் மாதிரி கட்டி வைக்கணும்பா.
1: அண்ணே, ஒரு உதவி தான் உங்களை நிறுத்தினேன். இவ்வளவு தகவல் என் மூளைக்கு ஆகாது.
0: இருக்கா?
2: கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலை.
1: நீங்க வேணா கீழே இறங்கி நீங்க சொன்ன மாதிரியே என்னோட காய்கறி கீரைகள் எல்லாம் சிப்பம் போட்டு கொடுத்தா நான் கத்துக்கிட்ட மாதிரியும் ஆச்சு, ஈஸியா மார்க்கெட்டுக்கு எடுத்துக்க போன மாதிரியும் ஆச்சு.
0: ஓ எஸ், தம்பிக்கு உதவி பண்ணாமலா?
1: அண்ணே, அருமையா பேக் பண்ணி கொடுத்துட்டீங்கண்ணே. அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட போறீங்க. வித்ததுக்கு அப்புறம் தம்பிய மறந்துடாம காசையும் கொடுத்து விட்டுருங்க.
0: காசா? என்ன தம்பி பேசுற நீனே? இந்த காய்கறிகளை விக்கிறதுல 30% பணம் நான் சொன்ன தகவலுக்கு கழிஞ்சிடும், சரியா?
1: என்னது?
0: இன்னும் இருக்க. அடுத்த 30% நான் சிப்பம் போட்டு கொடுத்ததுக்கு போயிடும். 20% காய்கறிகளை வண்டியில தூக்கி வச்சதுக்கு போயிடும்.
1: அதுக்குமா?
0: என் வண்டிய 1/2 மணி நேரம் நிக்க வச்சு இல்ல, அதுக்கு வெயிட்டிங் சார்ஜ் 30% போயிடும்.
1: இதுக்குமா?
0: பாருபா, இப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா இங்க 1 30, இங்க 1 20, இங்க 1 30, எல்லாத்தையும் சேர்த்து நீ கொடுக்க வேண்டியது 150 ரூபாய் எனக்கு கொடுக்கணும்பா. அதுக்கு அண்ணன் காசெல்லாம் கேட்க மாட்டேன். பொழைச்சு போ, நீ என் தம்பி இல்ல. இந்த சின்ன ஆட்டுக்குட்டியை மட்டும் வளர்க்கறதுக்கு எடுத்துக்கிட்டு போறேன்.
1: கணக்க சரியா தான் சொன்னீங்க. போங்க, நீங்க சிப்பம் போடும்போது 1 டம்ளர் தண்ணி குடிச்சிங்கல்ல, ஞாபகம் இருக்கா?
0: ஆமா, குடிச்ச, ரொம்ப நல்லா இருந்ததுப்பா.
1: அது தண்ணியில எனர்ஜி டானிக். அதோட விலை 2500 ரூபாய்.
0: ஓ,
1: உங்களுக்கு வேணும்னா 500 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன்.
0: தம்பி, நீ எத்தனுக்கு எத்தனா இல்ல இருக்கப்பா. அப்போ நான் கிளம்பட்டுமா?
1: அப்புறம் மார்க்கெட்ல காய்கறி விக்கிறப்பானா
0: வரும்.
3: நிகழ்ச்சியில் இதுவரை வயக்காடு. இனி கேட்கலாம் நாமக்கல் மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். அடுத்த 2 நாட்களுக்கான நாமக்கல் மாவட்ட வானிலையில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று முதல் நாளை மறுநாள் வரை லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. பகல் வெப்பம் 36 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமலும் இரவு வெப்பம் 25 டிகிரி செல்சியஸாகவும் காணப்படும். காற்றின் திசை பெரும்பாலும் மேற்கு திசையிலிருந்து வீச அதன் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் என்ற அளவில் வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 40-75% நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் தோட்டக்கலை துறையின் மூலம் ஆடிப்பட்டத்திற்கு தேவையான காய்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆடிப்பட்டம் தேடி விதை எனும் தமிழ் விவசாய சிறப்பையும் பாரம்பரியத்தையும் காக்கும் நோக்கத்தில் ஆடி மாதம் காய்கறி விதைகள் விதைப்பதற்கு ஏற்ற மாதமாக இருப்பதாலும் தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறையின் மூலம் ஆடிப்பட்ட காய்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விதை தொகுப்பில் கத்தரி, தக்காளி, வெண்டை, கீரை, கொத்தவரை ஆகிய 5 வகையான விதைகள் அடங்கிய தொகுப்பு முழு விலையில், அதாவது 30 ரூபாய்க்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விதை தொகுப்பானது சுமார் 2-3 சென்ட் வரை உள்ள வீட்டின் புறக்கடை பகுதிகளில் விதைப்பு செய்ய போதுமானதாகும். எனவே விவசாயிகளும் பொதுமக்களும் ஆதார் அட்டை நகல் வழங்கி ஆடிப்பட்ட விதை தொகுப்புகள் பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு

வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலர்களை தொடர்பு கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். வேளாண் அறிவுரைகள். தற்போது நிலவும் வானிலையை பயன்படுத்தி அறுவடை நிலையில் இருக்கும் கோடை நெற்பயிரினை அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்த நெல் விதைகளை நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்கவும் வேண்டும். கறவை மாடுகளின் மடிவீக்க நோயை கட்டுப்படுத்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு மடியை கறப்பதற்கு முன்பும் பின்பும் சுத்தம் செய்யுமாறு ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய இயக்குனர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 வேளாண் அரங்கத்தில் இறால் மீன் குஞ்சு உற்பத்தி மற்றும் வளர்ப்பு முறைகள் நேர்முகம். பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் மகாதேவி அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் வளம் சேர்க்கும் பயறு வகை பயிர்கள் நேர்முகம். பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை டாக்டர் MS சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் M. பாண்டியன் அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக. நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள்.

0: சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரை மேலசித்திரை வீதியில் உணவகம் நடத்தி வரும் தேசிய மணி என்பவர் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடன் பெற்றதால் அதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினார். அவருக்கு பதில் கடிதம் எழுதியுள்ள பிரதமர், வங்கிக் கடன் பெறுவதில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் சிறு தொழில் முனைவோர் சந்தித்த சிரமங்களுக்கு தீர்வு காண மத்திய அரசு ஸ்வநிதி திட்டத்தை தொடங்கியதாக கூறினார். உரிய நேரத்தில் அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் எவ்வாறு உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதற்கு மதுரை சிறு வணிகரின் கடிதம் விளக்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சிறு வணிகர்களின் அனுபவமானது மற்றவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற ஊக்கமளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்நிலையில் பிரதமர் தமக்கு எழுதிய கடிதம் மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சிறு வணிகர் திரு தேசியமணி கூறினார்.
2: என் பேர் தேசியமணி. 62 எங்கள் அப்பா இந்த இடத்துல ஒரு சின்ன கடையை ஆரம்பித்தார். இப்போ நாங்கள் அதை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 0 அக்கௌண்ட்டில் தொடங்குன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்ததை வச்சு கனரா வங்கியில் போய் கணக்கு வங்கி தொடங்கினோம். சாலையோர வியாபாரிகளுக்கு கடனுதவி தரதாக தகவல் சொல்லவும்

0: நாங்கள் அதில் சில முயற்சிகள் எடுத்தோம். அதுக்கு எங்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் ஒத்துழைச்சாங்க. 4வது முறையாக லோன் வாங்கி இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன். நரேந்திர மோடி அவர்கள் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தார், சாலை வியாபாரிகளுக்கு 1,50,000 கோடி ரூபா நாங்கள் கடன் உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை என் கடைக்கு வர வாடிக்கையாளர்களை வச்சு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் எழுதி கொடுத்தாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அடித்து வச்சேன். பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து நீண்ட ஒரு கடிதம் வந்துச்சு. சாலை வியாபாரிக்கு மதித்து நம்ம மதிப்பாக நடந்ததை வச்சு அவங்க சிரத்தை எடுத்து இந்த கடிதத்தை எழுதி நமக்கு ஒரு பாராட்டு கடிதம் போட்டிருக்காங்க. இந்த பிரதமர் சாலை வியாபாரிகளுக்கு மென்மேலும் நல்ல உதவி பண்ணணும்.
1: தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை தமிழக அரசு நிதானமாகவும் பொறுப்புணர்வுடனும் அணுகும் என்றும் அவர் கூறினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் மாநில விவசாயிகள் பயனடையும் வகையில் பல அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிருக்கு 2,500 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். குற்றாலத்தை உலகத்தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்று வரும் சுற்றுலாப் பயணிகள் மேம்பாட்டு பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். குற்றால அருவியின் அருகில் உள்ள பகுதிகள் முழுவதும் வணிகமயமாகி மக்கள் நடமாட்டத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறினார். சுற்றுலாப் பயணிகளின் நலனை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் பெண்கள் பாதுகாப்புடன் அருவியில் குளித்துச் செல்லவும் உடை மாற்றவும் போதிய அறைகள் கட்டித்தரப்படும் என்று கூறினார். ஐந்தருவி உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் கழிப்பிட வசதி மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கு விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க பிளாஸ்டிக் இல்லாத குற்றாலம், குப்பையில்லா குற்றாலம் என்ற இலக்குடன் விழிப்புணர்வு இயக்கம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவின் நீர்பிடிப்பு பகுதிகளான தலைக்காவிரி, பாகமண்டலா, மடிகேரி, சோமவார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கபினி அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அந்த அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் இன்று தமிழக எல்லையான தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லை அடுத்துள்ள பிலிகுண்டுலுவுக்கு வந்தடையும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆடிப்பெருக்கு இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து வரும் நீரை வரவேற்கும் விதமாகவும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18ஆம் நாள் மக்கள் இந்நாளை கொண்டாடுகின்றனர். இந்த ஆண்டு காவிரியில் தண்ணீர் இல்லாத நிலையிலும் நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி மாவட்டங்களின் கரையோரங்களில் புதுமண தம்பதியர் மற்றும் பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள். மேட்டூர் பகுதியில் ஆடிப்பெருக்கை பொதுமக்கள் பாதுகாப்புடன் கொண்டாட மாவட்ட நிர்வாகம் உரிய ஏற்பாடுகளை செய்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்துப் போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல கோவை, ஈரோடு மாவட்டங்களிலும் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டம் தென்னகத்தின் தண்ணீர் தொட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு எல்னினோவின் தாக்கத்தினால் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போயுள்ளது. இதுவரை 10% மழை கூட பெய்யவில்லை. எனவே ஓராண்டும் ஆடி மாதத்தில் நிரம்பி விழையும் எமரால்டு, அவலாஞ்சி உள்ளிட்ட அனைத்து அணைகளின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. அணையை சுற்றி விவசாயம் செய்து வரும் விவசாயிகளும் பாசனத்திற்கு தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். குறிப்பாக உதகை, குன்னூர் சுற்றுவட்டார கிராம பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்து வரும் எமரால்டு மற்றும் பைக்காரா கூட்டு குடிநீர் திட்டமும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் நீர்மின் நிலையங்களில் தினந்தோறும் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் 830 மெகாவாட் மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஏற்பட்டுள்ள எல்னினோவால் நீலகிரி மாவட்டத்தில் கடும் தண்ணீர் பிரச்சினை ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கம் அண்டை மாவட்டங்களான கோவை, ஈரோடு

0: போராட்டங்களுக்கும் இருக்கும் என்று கூறும் ஆர்வலர்கள் சூப்பர் லைனிடம் வருவதற்கு முன்னதாகவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து குடிநீர் ஆதாரங்களை பாதுகாத்து தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை

0: கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள இதர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் பல இடங்களில் இன்று அதிகாலை பலத்த மழை பெய்தது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ட்வின் ஃபால்ஸ் நகரில் நேற்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவானது. அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 5 மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. கடந்த 11 நாட்களாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் நேற்று நிறைவடைந்தன. இதையடுத்து 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை நடத்தவுள்ள இந்தியாவிடம் அதற்கான கொடியும் செங்கோலும் முறையாக ஒப்படைக்கப்பட்டது. தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோர் அந்த கொடியை பெற்றுக் கொண்டனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்தி இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் இப்பொழுது 6:55.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: இந்திய விடுதலை போராட்ட வீரரும் நவீன ஹிந்தி கவிதை உலகின் முக்கிய ஆளுமைகளுள் ஒருவருமான மைத்ரி சரண்குப்த் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1886 உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சிக்கு அருகில் சிர்கான் என்ற ஊரில் பிறந்த இவர் சிறுவயது முதலே கவிதை எழுதுவதில் ஆர்வம் கொண்டு 17 வயதிலேயே பத்திரிகைகளிலும் கவிதை எழுத தொடங்கினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் இணைந்து சிறை சென்றவர். 1952 முதல் 1964 வரை 12 வருடங்கள் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர். 1954ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்ற பெருமைக்குரியவர் மைத்ரி சரண்குப்த். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் பிறந்த பாலகிருஷ்ண மேனன் என்ற இயற்பெயர் கொண்ட சுவாமி சின்மயானந்தா நினைவு நாள் இன்று. ஆண்டு 1993 இந்திய விடுதலை இயக்க போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர். 1949ஆம் ஆண்டு சுவாமி சிவானந்தரிடம் தீட்சை பெற்று உலகெங்கும் சின்மயா மிஷன் என்ற அமைப்பை ஏற்படுத்தி ஆன்மீக வேதாந்த கருத்துக்களையும் இந்திய பண்பாடு கலாச்சாரத்தையும் பரப்பியவர். தன் தந்தை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியுடன் இணைந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தேவதாஸ் காந்தி நினைவு நாள் இன்று. ஆண்டு 1957 தென்னாப்பிரிக்காவில் பிறந்த இவர் தனது வாழ்நாளில் பலகாலம் சிறையில் கழித்தவர். ஒரு பத்திரிகையாளராகவும் சிறப்பாக பணியாற்றியவர் தேவதாஸ் காந்தி. மருத்துவர், பேராசிரியர், கர்நாடக இசைக்கலைஞர் ஸ்ரீபாத பினாகபாணி பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1913 நேதனூரி கிருஷ்ணமூர்த்தி, நூக்கல சின்ன சத்யநாராயணா உள்ளிட்ட இசைக்கலைஞர்களை உருவாக்கிய பெருமை பெற்றவர் ஸ்ரீபாத பினாகபாணி. தென்னிந்திய திரைப்பட நடிகை வாணிஸ்ரீ பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1948. 40 ஆண்டுகால திரைப்பயணத்தில் தெலுங்கு, தமிழ், கன்னட மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார். 3 முறை தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகளும் நந்தி விருது, தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளையும் பெற்றவர் திரைப்பட நடிகை வாணிஸ்ரீ. உயர்ந்த மனிதன், வசந்த மாளிகை, ஊருக்கு உழைப்பவன் போன்ற

இவர் நடித்த திரைப்படங்கள் சிறப்பானவை. 2024 கால்பந்தாட்ட போட்டியிலிருந்து தனது ஓய்வு முடிவை அறிவித்த சுனில் சேத்ரியின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1984. 2002 கால்பந்தாட்ட போட்டிகளில் விளையாடத் தொடங்கிய இவர் 2005 பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணிக்காக சர்வதேச போட்டியில் தனது முதல் கோலை அளித்தார். அதன் பிறகு கால்பந்தாட்ட போட்டியில் இவர் அடிக்கும் கோல்களையும் இவரது வளர்ச்சியையும் யாராலும் தடுக்க முடியவில்லை. உலகளவில் அதிக கோல்கள் அடித்தோருக்கான பட்டியலில் 3 இடத்தை பெற்றுள்ள இவர் அனைத்திந்திய கால்பந்து கூட்டமைப்பின் சிறந்த வீரருக்கான விருதையும், 2011 அர்ஜுனா விருதையும், 2019 பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுள்ளார். கால்பந்தாட்ட விளையாட்டு என்றாலே மனதில் தோன்றும் சர்வதேச வீரர்களுக்கு மாறாக இந்தியாவின் கடைக்கோடி கிராமத்திற்கும் கால்பந்தாட்டத்தை கொண்டு சேர்த்து தானே அதற்கு முகமுமானவர் சுனில் சேத்ரி. இன்று ஆனந்தம் கொண்டுவரும் ஆடி மாதம் 18 நாள், ஆடிப்பெருக்கு நன்னாள். புதுப்புனலாய் பொங்கி வரும் ஆற்றுப்பெருக்கு காலத்தில் ஜீவநதிகளை மலர்கள் தூவி வணங்கும் நாள். உழவர்கள் பட்டம் பார்த்து ஆடி மாதத்தில் விதைத்து தை மாதம் அறுவடை செய்ய வேண்டி உழவு வேலைகளை தொடங்குவர். தமிழ்நாட்டில் காவிரி ஆற்றின் கரையில் உள்ள ஊர்களில் இவ்விழா மிகவும் புகழ்பெற்றது. தானிய வளம் அருளும் அம்பிகையை பெண்கள் வம்ச விருத்தி வேண்டி வழிபடுவர். திருமணமான புதுமணத் தம்பதியர் தாலி பெருக்கி போடுவார்கள், புதிய மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்வார்கள். ஒகனேக்கல் நீர்வீழ்ச்சி தொடங்கி காவிரி ஆறு சங்கமிக்கும் பூம்புகார் வரை ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீரங்கத்தில் புகழ்பெற்ற அம்மா மண்டப படித்துறையில் நம்பெருமாள் காவிரி அன்னைக்கு சீர்கொடுக்கும் நிகழ்ச்சி வருடந்தோறும் சிறப்பாக நடைபெறுவதும் வழக்கம். ஒரே இடத்தில்தான் ஆற்றில் இறங்கி நீராட வேண்டும் என்பதில்லை. பாதுகாப்பான எந்த இடத்திலும் நதியை வணங்கலாம். கூட்டம் தவிர்த்து நலம் பெருக்குவோம்.

நேரம் இப்பொழுது 7 மணி. ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்றைய தோல்விகளை மறந்து இன்றைய முயற்சிகளை தொடங்குவதற்கான அழகான அழைப்பு. வாழ்க்கை நமக்கு தரும் மிகப்பெரிய பரிசு இன்னொரு நாள். அந்த நாளை நம்பிக்கையோடும் புன்னகையோடும் தொடங்கினால் வெற்றி நம்மை தேடி வரும். நல்லதொரு கருத்தோடு ஆடிப்பெருக்கு நன்னாளில் இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹர்ட்ஸோடு நேர்களை இனி கேட்கலாம். தகவல்களோடு பாடல்களும் காலை மலரில்.

0: செவிச்செல்வம். இன்றைய நிகழ்ச்சிகள் விடியலின் ரகசியம் என்ற பொருளில் தனது கருத்துக்களை சொல்பவர் பழ மாரவர்மன் அவர்கள்.
1: இன்றைய நாள் எனக்கு எப்படி அமையப்போகிறது என்று நாம் யோசிப்பது நாம் காலையில் கண் விழிக்கும் முதல் சில நிமிடங்களில்தான் தீர்மானிக்கப்படுகிறது. நம் தமிழ் மரபில் விடியல் என்பது வெறும் பொழுது புலர்தல் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக, அறிவியல் மற்றும் வாழ்வியல் நிகழ்வு. திருப்பாவையும் திருவம்பாவையும் திருநெடுந்தாண்டகமும் இறைவனை துயிலெழுப்ப பாடியவை மட்டுமல்ல, மனிதனின் சோம்பலை தட்டி எழுப்ப பாடியவை. சுப்பிரபாதத்தின் தெய்வீக நாதம் என்பது வெறும் வழிபாட்டுச் சடங்கல்ல, நமக்குள் உறங்கிக் கிடக்கும் நற்பண்புகளையும் பேராற்றலையும் தட்டி எழுப்பும் ஒரு உன்னதமான மனோவியல் உத்தி. ரோமாபுரி பேரரசர் மார்க்ஸ் அரேலியஸ் தன் குறிப்பேட்டில் ஒரு சுவாரஸ்யமான உண்மையை எழுதுகிறார். காலையில் படுக்கையை விட்டு எழ மனமில்லாமல் சோம்பல் எட்டி பார்க்கும் போதெல்லாம் உனக்குள்ளே நீ ஒரு வார்த்தையை சொல்லிக்கொள், நான் ஒரு மனிதனாக கடமையாற்ற எழுந்திருக்கிறேன், அதற்காக படைக்கப்பட்ட நான் போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருக்கலாமா? பேரரசர்க்கே இந்த தவிப்பு இருக்கிறது என்றால் நமக்கு இருப்பது இயற்கைதானே. ஆனால் நம் முன்னோர்கள் இந்த சோம்பலை எப்படி வென்றார்கள்? அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான காலத்தை அவர்கள் பிரம்ம முகூர்த்தம் என்றனர். உலகம் இன்னும் விழித்துக் கொள்ளாத அந்த அதிகாலை பொழுதில் உங்களுக்கும் உங்கள் சிந்தனைக்கும் இடையே மட்டும்தான் ஒரு பேரமைதியான உரையாடல் நடக்கும். அதுதான் ஒரு மனிதனை மேதையாக்குகிறது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் அந்த நேரத்தில் காற்றில் ஓசோனின் அளவு மிக அதிகமாக இருக்கும். இந்த சுத்தமான காற்றை சுவாசிக்கும் போது நம் உடலின் செல்கள் புத்துணர்ச்சி பெற்று மூளையின் செயல்திறன் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரிக்கிறது. மனித உடலுக்குள் இயற்கையாகவே ஒரு கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை அறிவியல் சிர்காடியன் ரிதம் என்கிறது. அதிகாலை பொழுதில் சூரிய வெளிச்சம் நம் கண்களில் படும்போதுதான் உடலுக்குள் கார்டிசோல் என்ற சுறுசுறுப்புக்கான ஹார்மோன் சுரக்கத் தொடங்குகிறது. இயற்கையோடு இணைந்து அதிகாலையில் எழுபவர்களுக்கு மன அழுத்தமே வருவதில்லை என்கிறது நவீன மருத்துவம். இதையேத்தான் நம் சங்க இலக்கியமும் மிக அழகாக படம் பிடிக்கிறது. வைகரை

0: பொழுதில் வண்டுகள் மலர்களைத் துளைத்து தேன் குடிப்பதைப் போல அதிகாலைப் பொழுது நம் அறிவை துளைத்து ஆற்றலை தர வேண்டும் என்கிறது ஒரு சங்கப்பாடல். பரிபாடல் காட்டும் வைகரை பொழுதோ இன்னும் அற்புதம். அதிகாலையிலேயே யானைகள் பிளிரும் ஓசை, வேதங்கள் ஓதும் ஓசை, வீணையின் நாதம், மத்தளத்தின் சத்தம் என ஒரு பேரொழியோடு ஆனால் நேர்மறை ஆற்றலோடு விடியல் தொடங்கியதாக மதுரை மாநகரை காட்சிப்படுத்துகிறது பரிபாடல். சோம்பலை விடுத்து அதிகாலையில் எழுந்து உழைப்பவனை பற்றி தெய்வ புலவர் வள்ளுவர் எவ்வளவு அழுத்தமாக சொல்கிறார் கேளுங்கள். மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் உந்து, சோம்பலை தன் ஆபரணமாக கொண்டு சோம்பித் திரிகிறவனுடைய குடியும் சிறப்பும் அவன் அறியாமலேயே அழிந்துவிடும் என்கிறார். அதனால்தான் முண்டாசு கவிஞன் பாரதியும் பாப்பா பாட்டில் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்று விடியலின் சுறுசுறுப்பை நம் நாடி நரம்புகளில் ஏற்றினான். அதிகாலை அமைதி என்பது இயற்கையின் ரீபூட் புத்தான். இங்கே ஒரு சின்ன கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு குரு தன் சீடனிடம், இருள் விலகி வெளிச்சம் வந்துவிட்டது, அதாவது உனக்குள் விடிந்துவிட்டது என்பது எப்படி அறிவாய் எனக் கேட்டார். சீடன் சொன்னான், சுவாமி, தூரத்து மிருகங்களில் எது ஆடு எது மாடு என தெளிவாக தெரியும் போது. குரு மறுத்து தலையசைத்தார். சரி, தூரத்து மரம் தென்னையா பனையா என அடையாளம் காண முடியும் போது? குரு அப்போதும் மறுத்துவிட்டு சொன்னார், எப்போது உன் எதிரே வரும் ஒரு மனிதனை பார்த்து இவன் என் சகோதரன் என்று உன் மனதில் அன்பு பிறக்கிறதோ அப்போது உனக்குள் உண்மையான விடியல் பிறந்துவிட்டது. நேயர்களே, கடிகாரத்தின் அலாரச் சத்தத்தை கேட்டு எழுவதற்கும் விடியலின் அழகை ரசிக்க எழுவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அலாரச் சத்தம் உங்களை கடமைக்காக எழுப்புகிறது, ஆனால் அதிகாலை பொழுது உங்களை புதுமைக்காக எழுப்புகிறது. படுக்கையில் புரளும் ஒவ்வொரு 5 நிமிடமும் நம் வாழ்வின் ஒரு பொன்னான வாய்ப்பை நாம் தள்ளி போடுகிறோம் என்று அர்த்தம். எனவே மொபைல் திரையின் செயற்கை வெளிச்சத்தில் விடியலை துளைத்து விடாதீர்கள். ஜன்னலை திறந்து காவிரியின் குளிர்ந்த காற்றோடு வரும் அதிகாலை பொழுதை நெஞ்சார சுவாசியுங்கள். சுப்பிரபாதத்தின் தெய்வீக நாதத்தோடு சுறுசுறுப்பை துணையாக கொண்டு ஒரு புன்னகையோடு புதிய நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் கொண்டாடுவோம்.
1: செவிச்செல்வம் இதுவரை விடியலின் ரகசியத்தை எடுத்துரைத்தவர் பழ மாரவர்மன் அவர்கள்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz,
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்.
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz கேட்டுட்டு இருக்கோம். தகவல்களுடன் பாடல்களும் காலை மலரில்

0: நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளில் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக கட்டாக், புவனேஸ்வர், பிரம்மபூர் மற்றும் கஞ்சம் மாவட்டத்தில் நடைபெறும் கல்வி மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். கட்டாக்கில் ஜெகத்குரு கிருபாலு பல்கலைக்கழகத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். நாளை தெற்கு ஒடிசா பகுதிக்கு செல்லும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை முன்னிட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஃபரிதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதையில்லா இந்தியா என்ற இலக்கை அடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்த 100 நாள் இயக்கமானது நாட்டை உருவாக்கும் பணிகளில் இளைஞர்களை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ள ஒரு தேசிய மக்கள் இயக்கம் என்று கூறினார். ஆரோக்கியம் மற்றும் விழிப்புணர்வு பெற்ற இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் மையமாக இருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் 2,24,00,000 அதிகமான இளைஞர்கள் இந்த பணிகளை மேற்கொள்ள ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பணிகளில் இளைஞர் அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் இணைய வேண்டும் என்றும் அமைச்சர் அழைப்பு விடுத்தார். அசாம் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்படுத்தி வருகிறது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி 5 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜோர்ஹாட், சிவசாகர், தேமாஜி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 335 கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக 136,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.

0: 15,400 ஹெக்டேர் பரப்பில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வெள்ளத்திற்கு சிவசாகர் மாவட்டத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சிவசாகர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில அமைச்சர் திரு பியூஷ் அசாரியா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் அவர் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். கவுஹாத்தியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிபுணர்களின் உதவியுடன் அறிவியல் அடிப்படையிலான நீண்டகால திட்டம் ஒன்று மாநில அரசால் உருவாக்கப்படும் என்று கூறினார். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரம்மபுத்திரா நதியில் ஏற்படும் மண்ணரிப்பு மிகவும் தீவிரமாக இருப்பதாக கூறினார். இதற்காக நீர்வளத்துறை சார்பில் குறுகிய கால தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் நிரந்தரமான ஏற்பாடுகள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். மக்களின் உயிரையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக CBI விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். பணியாளர் தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதால் நியாயமாக தேர்வு எழுதியவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சுதந்திரமான மத்திய அமைப்பால் மட்டுமே இதுகுறித்து நியாயமாகவும் விரிவாகவும் விசாரணை நடத்தப்படுவதை உறுதி செய்ய முடியும் என்று அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறவுள்ளது. பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணிக்கு எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய சுஜித் சின்ஹா என்பவர் காவல்துறையுடன் நடைபெற்ற மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்தாரா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பவி குமார் சிங் தெரிவித்துள்ளார். சாகேப்கஞ்ச் சிறையிலிருந்து சுஜித் சின்ஹாவை தன்பாத் சிறைக்கு மாற்றுவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டபோது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. அப்போது காவலர் ஒருவரின் ஆயுதத்தை சுஜித் சின்ஹா பறித்துக் கொண்டதால் காவல்துறையினர் எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டனர் என்றும் அதில் அவர் உயிரிழந்தார் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி பகுதியில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவாகியுள்ளதாக தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஸ்வாட் மாவட்டம் கபல் நகரில் அமைந்துள்ள காவல் நிலையத்திற்கு எதிரே ஸ்வாட் அமைதி பேரணி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்தவொரு அமைப்பும் அல்லது நபரும் பொறுப்பேற்கவில்லை. ஷயத் ஷெரீப் மத்திய மருத்துவமனைக்கு 9 உடல்கள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் கபல் மருத்துவமனை மருத்துவர்கள் மேலும் 5 பேர் உயிரிழந்துள்ளதை உறுதி செய்துள்ளதாகவும் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேச்சுவார்த்தை நடத்துவதில் அமெரிக்கா தீவிரமாக உள்ளது என்று கூறினார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் ஆகிய நாடுகளின் தூதரக ரீதியிலான அழுத்தம் காரணமாக ஈரான் மீதான தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். ஹோர்மோஸ் நீரிணை நிர்வாகம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் இந்த பேச்சுகளின் போது எட்டப்படலாம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான் யுரேனிய செறிவூட்டலை நிறுத்துவதற்கு நிபந்தனைகள் விதிக்கப்படும் என்றும் திரு ட்ரம்ப் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய புள்ளியியல் அதிகாரிகளின் இரண்டு நாள் மாநாடு லக்னோவில்

0: இன்று தொடங்குகிறது. இம்மாநாட்டில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளிடையே புள்ளியியல் தரவுகளை பகிர்ந்து கொள்ளுதல், புள்ளியியல் சேகரிப்பு பணியில் புதுமைகளை புகுத்துதல், சிறந்த நடைமுறைகளை பரிமாறிக்கொள்ளுதல் போன்றவற்றில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இம்மாநாடு நடத்தப்படுகிறது. அருணாச்சல பிரதேசம், பீகார் மற்றும் இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இன்று முதல் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிரா மாநிலத்தின் மத்திய பகுதி, கொங்கன், கோவா ஆகிய இடங்களில் மழை தொடரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. கிளாஸ்கோவில் நேற்று காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் கொடியையும் செங்கோலையும் காமன்வெல்த் விளையாட்டு அமைப்பின் நிர்வாகிகள், இந்திய தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோரிடம் வழங்கினர். இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை இந்தியா அதிக அளவில் பதக்கங்களை குவித்துள்ளது. குத்துச்சண்டையில் இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் மிக சிறப்பாக விளையாடி தங்கப்பதக்கங்களை அதிக அளவில் வென்றனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்து இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த விஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் இப்பொழுது 7:25 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி. முதல் அலைவரிசையில் கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்ல தகவல்களுடன் பாடல்களும்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு

நேரம் இப்பொழுது சரியாக 7:30 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையோடு. ஆபரணங்களுடைய அரசன் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற தங்கம் வந்து உலகத்திலேயே இயற்கையாக கிடைக்கக்கூடிய மிக மென்மையான உலோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால அதில் லேஸில் எந்த ஒரு ஆபரணமும் செய்ய முடியாதான். அதனாலேயே 24 கேரட் தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப மென்மையானதுங்கிறதுனால 22 கேரட்டாக அதை குறைச்சி மீதி இருக்கக்கூடிய இதுக்கு செம்பு வெள்ளி இது மாதிரி உலோகங்களும் சேர்த்து 22 கேரட்டோட சேர்த்து செய்யக்கூடியது தான் ஆபரண தங்கம். தெரிஞ்சுக்கலாமா ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம்? 13,220 ரூபாய் 1 கிராம்னு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை 235 ரூபாய் 1 கிராம் என்று விற்கப்படுகிறது.

திருச்சி மாவட்டம் என்ஐடி வளாகத்தில் இன்று காலை 10 மணிக்கு அடுத்த தலைமுறை சைபர் தடயவியல் கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் குறித்து ஆசிரியர்கள் திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. திருச்சி மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இல்லம் சென்று குடிமைப் பொருட்கள் நாளை மற்றும் நாளை மறுநாள் விநியோகம் செய்யப்படும்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. தஞ்சாவூர் மாவட்டம் மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மருத்துவமனையில் மருத்துவ அலுவலராக பணிபுரிய தகுதி வாய்ந்தோர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நிர்வாகக் குழு தலைவர் மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மருத்துவமனை செங்கிப்பட்டி தஞ்சாவூர் என்ற முகவரிக்கு இந்த மாதம் 7ஆம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் தற்காலிக அடிப்படையில் ஆற்றுப்படுத்தினர் மற்றும் உதவியாளர் உடன்

கணினி இயக்குபவர் பணியிடங்களுக்கு அரியலூர் .nic.in என்ற இணையதளம் வாயிலாக இந்த மாசம் 7ஆம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. நேர்களே, இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இதய ராகம் நேர்களே உங்களுக்கு பிடிச்ச புதிய திரை இசை பாடல்கள் நீங்க கேட்கலாம். நீங்க தொட்டு வர வேண்டிய எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி எண் நோட் பண்ணிக்கோங்க, 938-546-102-1. காலை 9 மணிக்கு அரங்கி செய்ய நிஷா ராஜகோபாலன் அவர்களுடைய பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம்.

நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வைய தலைமை கொள் என்ற தலைப்பில் கல்வியாளர் சந்திரசேகரன் அவர்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறாங்க. நேர்களே நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் நோட் பண்ணிக்கோங்க. 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1 உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க நீங்கள் வாட்ஸ்அப் செயலியன் மூலமாகவும் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் செயலியன் 938-546-102-1.

முற்பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கறதுக்கு நீங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 இணையலாம் நேர்களே.

0: நேரம் இப்போ சரியா 7:35 ஆச்சு. காலை மலரின் அடுத்த அங்கமாக ஒலிக்கிறது.
1: உலக தாய்ப்பால் வாரத்தை கொண்டாடிட்டு இருக்க இந்த நேரத்துல காளிமலர்ல வர மருத்துவ நேரத்தை அலங்கரிக்க நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் ஏ தங்கவேல் அவர்கள். வணக்கம் டாக்டர். இந்த வருட தாய்ப்பால் வாரத்துடைய கருப்பொருள் என்ன டாக்டர்?
2: தாய்ப்பால் ஊட்டுதல் பழங்குன்றா வாழ்க்கையின் ஆரம்பம். ஆகவே தாய்ப்பால் ஊட்டுதலை நாம் ஆதரவளித்து வலிமைப்படுத்த வேண்டும். இதுதான் இந்த வருடத்திற்கான முழக்கமாகும். இந்த திருவிழாவை கொண்டாடி வருகின்ற வேளையில் தாய்ப்பால் பற்றிய சந்தேகங்களை நாம் போக்கிக் கொள்ள வேண்டியது அனைவரின் கடமையாகும். குழந்தை பிறந்த முதல் 6 மாதத்திற்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். 6 மாதம் முடிந்த பின் தாய்ப்பாலுடன் சேர்த்து இணை உணவை ஆரம்பிக்கலாம். இவ்வாறாக தாய்ப்பாலை 2 வயது வரை கொடுக்கலாம். தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் குழந்தைக்கு உடல் வளர்ச்சி மற்றும் அறிவு வளர்ச்சி ஆகிய நன்மைகள் கிடைக்கின்றன. குழந்தைக்கு மட்டும் நன்மை கிடைக்கப் போவதில்லை, தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களுக்கும் தாய்ப்பால் ஊட்டுவதால் நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன. தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் தாய்க்கு ஏற்பட இருக்கின்ற சினைப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய் போன்ற வியாதிகள் குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. பிறந்தவுடனே குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவதால் குழந்தை பிறந்தவுடன் ஏற்பட இருக்கின்ற உதிரப்போக்கு தடுக்கப்படும். ஆனால் சில பேர் தாய்ப்பால் ஊட்டுதலை தவறாக புரிந்து கொண்டு சில பல காரணிகளால் தாய்ப்பால் சரியாக வராத பொழுது உடனடியாக மற்ற பால்களை தேர்ந்தெடுக்கின்றனர். உதாரணத்திற்கு மாட்டுப்பால், கடைப்பால், புட்டிப்பால் என பல்வேறு செயற்கை பால்களை அவர்கள் குழந்தைக்கு தருவதற்கு முயற்சி செய்கின்றனர். முக்கியமாக வீட்டில் உள்ள வயதான முதியவர்கள் மற்றும் பிற உறவினர்கள் தாயை தாய்ப்பால் கிடைக்காத பட்சத்தில் உடனடியாக மாற்றுப்பாலை நோக்கி செல்வதற்கு தூண்டுகின்றனர். இவ்வாறு அவர்கள் செய்கின்ற பட்சத்தில் தாயும் வேறு வழியின்றி மாற்று பால்களை குழந்தைக்கு கொடுக்கின்றார். இவ்வாறு கொடுப்பதன் மூலம் குழந்தைக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிறு வீக்கம், காய்ச்சல் மற்றும் எதிர்ப்பு சக்தி குறைவு போன்ற பற்பல பிரச்சனைகள் ஏற்படலாம். சில குழந்தைகளுக்கு உடம்பில் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டு வலிப்பு போன்ற நோய்கள் கூட குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு ஏற்படலாம். ஆகவே மாற்று பால்களை கொடுப்பதை நாம் தடுக்க வேண்டும். இது மட்டுமல்ல, மாற்று பால்களை நாம் புட்டியில் கொடுப்பதன் மூலம் குழந்தைக்கு தாயின் காம்பும் புட்டியும் குழப்பத்தை ஏற்படுத்தும். புட்டியில் உள்ள ரப்பர் காம்பு குழந்தைக்கு எளிதாக வாயில் கிடைக்கும். ஆனால் தாயின் காம்பை குழந்தை தாய்ப்பால் குடிப்பதற்கு உபயோகிக்கும் பொழுது மிகுந்த

0: எந்த ஆற்றலினை செலவு செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆகவே குழந்தை முட்டிப்பாலில் சோம்பேறியான குழந்தையாக மாறி தாயிடம் தாய்ப்பால் குடிக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இதனால் அந்த குழந்தைக்கு தாயின் மார்பை பற்றிய குழப்பம் ஏற்பட்டு நிரந்தரமாக தாயிடம் தாய்ப்பாலை கொடுக்காமல் வெறும் புட்டிப்பாலை மட்டுமே அந்த குழந்தை நம்பியிருக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். ஆகவேதான் மாற்றுப்பால்களான செயற்கைப்பால் மற்றும் மாட்டுப்பால் பிற விலங்கின் பால்களை குழந்தைக்கு கொடுப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். குறைமாத குழந்தைக்கு தாய்ப்பாலை மிகவும் சிறந்தது. இரட்டை குழந்தைக்கும் தாய்ப்பாலை மிகவும் சிறந்தது. குறைவாக சுரக்கும் சீம்பால் முதல் 3 நாட்களுக்கு போதுமானது. வேறு எந்த பாலும் தேவைப்படாது. பணிக்கு செல்லும் தாயும் முதல் 6 மாதத்திற்கு தாய்ப்பாலை முழுமையாக கொடுக்க முடியும். கறந்து எடுத்த தாய்ப்பால் அதாவது அறை வெப்ப நிலையில் 4 மணி நேரம் கெடாமல் இருக்கும். கிராமங்களில் மண்பானைகளில் கூட தாய்ப்பாலை 6 மணி நேரம் மூடி வைத்து கெடாமல் உபயோகிக்கின்ற வழக்கம் இன்றும் இருக்கின்றது. கட்டுப்பால் கெட்டுப்போன பால் அல்ல. தாராளமாக குழந்தைக்கு கொடுக்கலாம். வேலைக்கு செல்லும் தாய்மார்கள் வேலைக்கு சென்றுவிட்டு வந்த பின்பு கட்டியிருக்கின்ற பாலை தாராளமாக கொடுக்கலாம். தொற்றுநோய்கள் டிபி டைஃபாய்ட் கொரோனா சளி காய்ச்சல் போன்ற தொற்றுநோய் உள்ளவர்களும் உரிய வழியில் முகக்கவசம் அணிந்து கொண்டும் கைகளை சுத்தம் செய்து கொண்டும் தாய்ப்பாலை எப்பொழுதும் போல கொடுக்கலாம். தாய்ப்பாலை வெற்றிகரமாக கொடுப்பதற்கு கர்ப்ப காலத்திலே தாய்க்கும் குடும்பத்தினருக்கும் தாய்ப்பால் பற்றிய விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். குழந்தை பிறந்தவுடன் தாய்ப்பால் கொடுப்பதை மருத்துவமனையில் உள்ள ஊழியர்களும் குடும்பத்தினரும் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். தாய் சந்தோஷமான மகிழ்ச்சியான மனதில் இருப்பது தாய்ப்பால் கொடுப்பதற்கு மிகவும் அவசியமாகும். அனைத்து உணவுகளையும் தாய்க்கு தாராளமாக கொடுக்க வேண்டும். உணவு கட்டுப்பாடு தேவையில்லை. நீர், பழங்கள், கீரைகள், காய்கறிகள், சைவம் மற்றும் அசைவ உணவுகளை பத்தியம் இல்லாமல் தாராளமாக கொடுக்கலாம். மாம்பழம், பழாப்பழம், வாழைப்பழம் போன்றவற்றையும் தாய் தயக்கமின்றி சாப்பிடலாம். தாயும் செய்யும் 24 மணி நேரம் ஒன்றாக இருப்பது தாய்ப்பால் சுரக்க மிகவும் உதவும். பிறந்த குழந்தையின் தேவை தாய்ப்பாலும் தாயின் அரவணைப்பு மட்டுமே. ஆகவே குடும்பத்தினர் இதை புரிந்து கொண்டு தாய்க்கு உதவ வேண்டும். சரியான முறையில் குழந்தையை மார்போடு அணைத்து பாலூட்ட செய்ய வேண்டும்.
1: தாய்ப்பால் வாரத்துடைய கருப்பொருள் குறித்தும் தாய்ப்பாலுடைய முக்கியத்துவம் குறித்தும் இன்னைக்கு மருத்துவ நேரத்துல எடுத்துரைச்சாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் தங்கவேல் அவர்கள்.

நேரம் இப்போ 7:40. தினமும் நம்மளோட உணவுல நிறம் நிறைந்த காய்கறிகளை சேர்த்து கொள்றதுனால உடலுக்கு பல நன்மைகள் ஏற்படுமா? பச்சை நிற காய்கறிகள் இரும்பு சத்துவும் நார் சத்து நிறைந்த காய்கறிகளாகவும் இருக்குமா? இரத்த ஆரோக்கியத்துக்கும் செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லதா? ஆரஞ்சு மஞ்சள் நிற காய்கறிகளில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதான். காய்கறிகளில் இருக்கக்கூடிய நார் சத்து நீண்ட நேரம் வயிறு நிறைந்த உணர்வை தருவதோட உடல் எடையையும் கட்டுப்படுத்துமா? குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் காய்கறிகள் ரொம்பவே உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கலாமா இன்னைக்கு திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய் கனிகளுடைய இன்றைய விலை நிலவரம்? தக்காளி கிலோ ஒன்றுக்கு 24 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 60 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 42, பச்சை மிளகாய் 60, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌச்சவ் 40, புடலங்காய் 36, பீர்க்கங்காய் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், முள்ளங்கி 36, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 100 ரூபாய் ஒரு கிலோன்னு விற்கப்படுகிறது. சேப்பக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 56 ரூபாய், சேனைக்கிழங்கு 58, உருளைக்கிழங்கு 30, கேரட் 90, முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 54, காலிஃப்ளவர் பூ ஒன்று 45 ரூபாயினும், எலுமிச்சை பழம் ஒன்று 5 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 120 ரூபாய், பூஷணிக்காய் 26, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 280, ஆரஞ்சு 150, மாதுளை 240, திராட்சை 120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளி உழவு சந்தையில். நேர்களே கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்ல தகவல்களோட பாடல்களும்.

என தெரிஞ்சுக்கலா. வானிலை அறிக்கை. நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் புதுவை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மின்னல் மற்றும் இடியோட பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்ன அப்படின்னா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: நேர்களே, உங்கள் நினைவிற்கு காலை 9 மணிக்கு அரங்கி செய்ல நிஷா ராஜகோபாலன் அவர்களுடைய பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், MS வரதன் அவர்கள்.

அவர்களை பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். 10:30 மணிக்கே ஒரு பட பாடல்கள். இதில் செல்லமய திரைப்படத்திலிருந்து அமைந்த பாடல்கள் கேட்கலாம். 10:45 உற்சாகம் உச்சம். தொழில் முனைவோர் சி மீனலோச்சனி அவர்கள் வழங்கக்கூடிய தகவல்கள் கேட்கலாம். 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அருள் தரும் ஆரமுதன் இசை சொற்பொழிவு நிகழ்த்துகிறார் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள். 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் பாப் கார்னர் ஒலிக்கிறது. 1 மணிக்கு மதுரை கீதத்தில் பழைய திரை இசை பாடல்கள் நேயர் விருப்பமாய். 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இறால் மீன் குஞ்சு உற்பத்தி மற்றும் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் மகாதேவி அவர்கள். இதனைத் தொடர்ந்து திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் சமயபுரம் எஸ் சபிதா பானு அவர்கள் திரை இசை தொகுப்பிலிருந்து கேட்கலாம் பாடல்களை. நேர்களை இதுவரைக்கும் காலை மலர்ல தகவல்களுடன் பாடல்களும் கேட்டு ரசித்தோம். நிறைவு பெறுகிறது காலை மலர்.

உறவுகள் இரண்டு வகை. ஒன்று அன்பை தரும், மற்றொன்று அனுபவத்தை தரும். அன்பை தரும் உறவை மனதில் வையுங்கள், அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உருவமில்லாத ஒன்று உலகத்தையே ஆள்கிறது அப்படின்னு சொன்னா அது ஒருத்தர் மீது வைக்கக்கூடிய உண்மையான அன்பாகத்தான் இருக்க முடியும். அன்பு உறவாடும் இதயம், இதயத்திற்கு இதமான இசை தரும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இதய ராகம் நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்கு பிடித்தமான புது புது பாடல்கள் கேட்கக்கூடிய நேரம். அழகான பேர் ஊர் பேரோட என்ன புது பாட்டு பிடிக்கும், அது என்ன படம் அப்படின்னு 938-542-102-1 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு அழகான குறுஞ்செய்தியை தட்டிவிடுங்க. இப்ப யார் பாட்டு கேட்டிருக்கிறாங்க தெரியுமா? குளித்தலை ஜெயா, ராமலட்சுமி, விமலா இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்கிற பாட்டு ஆண் பாவம் பொல்லாதது படத்திலிருந்து.

அடுத்து இதே ராகம் நிகழ்ச்சியில் திருச்சி பண்பலை 102.1 அப்புறம் முதல் அலைவரிசை நேயர்கள் அனைவருக்கும் ஆடி 18 நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு விருப்பமான பாடலை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, நிகாரிகா லால்குடியிலிருந்து கேட்குறாங்க. இவங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு இதே ராகத்தில்.

பாட்டு வந்தது கும்கி டூ படத்திலிருந்து. இப்போ இதே ராகம் நிகழ்ச்சியில் பாட்டு கேட்குறவங்க மணப்பாறை சுக்கம்பட்டி மூர்த்தி, இவங்க கேட்ட பாட்டு இட்லி கடை படத்திலிருந்து.

நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இதய ராகத்தில். உங்களுக்கு பிடிச்ச அழகழகான புது பாடல்கள் கேட்கலாம். 938-546-102-1 இந்த வாட்ஸ்அப் எண்ல உங்க அழகான பேர் ஊர் பேரோட என்ன புது பாட்டு பிடிக்கும், அது என்ன படம் அப்படிங்கறத குறுஞ்செய்தியா அனுப்பி வைங்க. நாங்க வேற மாதிரி அப்படின்னு வலிமை பாட்டை யாரார் கேட்கறாங்க அப்படின்னா, முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், மலைக்குடிப்பட்டி சண்முகம், வாரியங்காவல் கதிரவன், குளஞ்சிநாதன்.

முதல் அலைவரிசையில் இன்னைக்கு காலையில் 10:30க்கு செல்லமே படத்திலிருந்து ஒருபட பாடல்கள் கேட்கலாம். 10:45க்கு உற்சாகம் உச்சம் தொழில் முனைவர் சி மீனலோச்சனி ராஜா அவர்கள் பங்கேற்கிறார். தேன் சிந்தும் நேரம் 11 மணிக்கு. பகல் 12:10க்கு சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அருள் தரும் ஆறாவமுதன் இசை சொற்பொழிவு நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள். 12:50க்கு பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். இப்போ இதே ராகம் நிகழ்ச்சியில் ஆடிப்பெருக்கு இல்லையா, அதனால அதன் சிறப்பாக ஒரு பாட்டு கேட்டிருக்கிறாங்க. பொன்னி நதி பாட்டு, பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து. பெரம்பலூர் பாலன், தான்யா, நவீன்.

பொன்னியின் செல்வன் படத்தில் இருந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு பாட்டு கேட்டோம். நம்ம அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறது. காலை வணக்கம். எங்களுக்கு வந்து பீஸ்ட் படத்திலிருந்து ஜாலியோ ஜிம்கானா பாட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. பிரீதா பிரதீப், நேதாஜி நகர், கும்பகோணத்திலிருந்து.

இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில இறால் மீன் குஞ்சு உற்பத்தி வளர்ப்பு குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் மகாதேவி அவர்கள். 2:30 சமயபுரம் எஸ் சபிதா பானு அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து திரை களஞ்சியம். இப்போ இதய ராகம் நிகழ்ச்சியில விதவிதமான பாட்ட நேயர்கள் கேட்டுட்டே இருக்காங்க. அந்த வகையில வா செந்தாழினி அடியே பட பாட்டை யார் கேட்கிறாங்க அப்படின்னா, தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன் இவங்க எல்லாரும் தான்.

இதே ராகம் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கிறோம். இப்ப யார் பாட்டு கேட்டிருக்கிறாங்கன்னா, வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இதே ராகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அன்பு ராணி சென்னையிலிருந்து பாட்டு கேட்டிருக்கிறாங்க. இவங்க கேட்ட பாட்டு ஏஆர் ரஹ்மான் இசையில் தக் லைஃப் படத்துல இருந்து.

வீட்டு தலைமையே எவ்வளவு கஷ்டம். இதுல வைய தலைமை அப்படின்னு பாரதி சொல்றது ரொம்ப அதிகமோ அப்படின்னு நினைக்கலாம். வீதி தலைமை, ஊர் தலைமை, மாவட்ட தலைமை, மாநில தலைமைன்னு ஒவ்வொரு படிகள் மேலே போக போக அதை அடைபவர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகும். வையத்தலைமை எல்லாரும் அதுக்கு ஆசைப்பட முடியுமா? ஆனால் பாரதி தயங்காமல் சொல்வான், பெரிதினும் பெரிது கேள்.

ஆனா பாரதி தயங்காமல் சொல்வான், பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு. நீங்களும் கேட்கலாம் கேள்வி, வைய தலைமைக்கு என்னென்ன வேணும் வேண்டாம்? பதில் சொல்ல கல்வியாளர் சந்திரசேகரன் அவர்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு நேரலையில் பங்கேற்கிறார். நீங்கள் பங்கேற்க 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 240-102-1 246-102-1 வாட்ஸ்அப் எண் கூட இருக்கு, 938-546-102-1. இப்போ இதே ராகம் நிகழ்ச்சியில பாட்டு கேட்டிருக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் குறுக்கத்தான்பட்டி கணபதி, இவர் கேட்ட பாட்டு கொம்பு வச்ச சிங்கம்டா படப்பாட்டு.

0: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். பவனாத்ம ஜாகச்ச. நாட்டை ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் 9:30. அரங்கிசை நிகழ்ச்சியில் நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி மாமவ கருணய, சுவாதி திருநாள் கீர்த்தனை, சண்முகப்பிரியா ராகம், மிஸ்ரச்சாப்புதாளம்.

சண்முக பிரியா ராகத்தில் சுவாதி திருநாள் கீர்த்தனை ஒலித்தது. நிறைவாக நெஞ்சுக்குள் பெய்திடும் என தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். பீகார், குஜராத், மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. பீகார் மாநிலம் பங்கிபூர் தொகுதியில் ஜன்சுராஜ் கட்சி வேட்பாளர் முன்னிலையில் உள்ளார். குஜராத் மாநிலம் மஞ்சள்பூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் முன்னிலை வகித்து வருகிறார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில் அன்னாரது வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தினத்தை ஒட்டி சென்னை கிண்டியில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு தமிழக அரசு சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு குமார் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்வதன் எதிரொலியாக முழு கொள்ளளவை எட்டும் கபினி அணையின் பாதுகாப்பு கருதி காவிரியில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 27,000 கனடியாக இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் இன்று தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 500 கனடியாக உள்ளது. இருப்பினும் ஆடிப்பெருக்கு விழாவை பொதுமக்கள் இன்று கோலாகலத்துடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடி வருவதாக எமது தர்மபுரி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் புதுமண தம்பதியினர் புனித நீராடி புத்தாடை அணிந்து அங்குள்ள காவிரி அம்மனை வழிபடுவது வழக்கம். காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து வினாடிக்கு சுமார் 500 கனடியாக இருந்த போதிலும் அருவிகளில் கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் நீராடி வருகின்றனர். இன்று ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி தருமபுரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கலுக்கு அதிக சுற்றுலா பயணிகள் செல்வார்கள் என்பதற்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. தருமபுரியில்
0: ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் பொதுமக்களும் புதுமண தம்பதியினரின் வருகை குறைவாக காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். திருச்சி மட்டுமின்றி பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமானோர் நீராடியதைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோவில், திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில், சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர், 2 பேர் காயமடைந்தனர். சென்னையிலிருந்து திருநெல்வேலி சென்ற கார் சாலை தடுப்பை கடந்து மதுரையிலிருந்து திருச்சி வந்த கார் மீது மோதியதில் இவ்விபத்து நேரிட்டது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை உட்பட 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. திண்டுக்கல்லில் நாளை நடைபெறும் முதல் போட்டியில் திருப்பூர் அணி திண்டுக்கல்லை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 11 மணிக்கு.
2: நேர்களே, இனி நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் தற்போதைய நிலவரம் என்னன்னு தெரிஞ்சிட்டு வரலாம்.
3: Seventy-four nations, 11 sports, and 215 gold medal events. The 23rd Commonwealth Games have officially come to a grand close after 11 days of spectacular action, represented by a strong 122 member contingent across 10 disciplines. India signed off in fourth position with an impressive haul of 39 medals, including 13 golds, 17 silver and 9 bronze. As Glasgow celebrated with a breathtaking cultural finale, the baton was officially handed over to India, marking the start of the countdown to Ahmedabad 2030.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: Well then, it was a spectacular closing ceremony.
1: Absolutely. What a stellar show it turned out to be. With that, it is our editor Vandana, producer Shahnawaz Khan, my co-host Manish Jolly, and me Megha signing off. Thank you so much for joining.
2: Welcome.
3: The Commonwealth Games.
4: நேர்கள் இதுவரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க.
5: Going back to the man, the other member, the big mustache. Yes, he's shimmying in and giving it.
4: திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இப்ப உங்க எல்லாரையும் ஆட்டம் போட வைக்க வருது போடு ஆட்டம் போடு.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளை நம்ம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது போடு ஆட்டம் போடு.
1: தரி கிடத்தி தகுதி மிதக

நேரம் இப்பொழுது 10:30. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. நேர்களை இனி கேட்கலாம் ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்களில் செல்லமே திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம், ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கிறது ரஞ்சித் அனுராதா ஸ்ரீராம் குரலில் இந்த பாடல்.

ஒரு பட பாடல்களில் செல்லமை திரைப்படத்திலேருந்து பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். இனி வரக்கூடிய பாடல் கே கே டிமி மகத்தி சின்மயி பிரேம்ஜி அமரன் பாடியுள்ள பாடல்.

0: ஒருபட பாடல்களில் இதுவரை ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் அமைந்த செல்லமை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம். நேரம் இப்போ 10:45
1: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
2: ஓலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஹலோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உற்சவம் நிகழ்ச்சியில் வெற்றி கொடி கட்டு. இன்றைய உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில வீட்டுக்குள்ள இருந்த பெண்கள் இன்னைக்கு உலகையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு பெண் தொழில் முனைவோரா எப்படி ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்க்க போறோம். சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் இன்னைக்கு ஒரு செம்ம இன்ஸ்பிரேஷன் காத்துட்டு இருக்கு. தொழில் முனைவுனா வெறும் பிசினஸ் செஞ்சு காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க, ஒரு பிரச்சனைக்கு புதுமையான வழியில தீர்வு கண்டுபிடிக்கிறது தான். முன்னாடி எல்லாம் பெண்கள் வேலைக்கு போறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மத்தவங்களுக்கு வேலை கொடுக்கற முதலாளிகளா அவங்க மாறி இருக்காங்க. விடாமுயற்சி, புதுமையான சிந்தனை, ரிஸ்க் எடுக்கிற தைரியம்னு இதுதான் உண்மையான தொழில் முனைவோரோட அடையாளம். பெண்களுக்கு இயல்பாவே மல்டி டாஸ்கிங் திறன் அதிகம். குடும்பத்தையும் கவனிச்சுட்டு பிசினஸையும் மேனேஜ் பண்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆரம்பத்துல மூலதனம் கிடைக்கிறது இல்ல, குடும்பத்துல சம்மதிக்கிறது இல்லைன்னு எத்தனையோ தடைகள் வரும். ஆனா அந்த தடைகளை எல்லாம் உடைச்சு தங்களோட திறமையால இன்னைக்கு IT, ஃபேஷன், உணவு தொழில், விவசாயம்னு இது மட்டும் இல்லாம எல்லா துறையிலயும் பெண்கள் கொடி கட்டி பறக்கறாங்க. அன்பான நேயர்களே, சுய தொழில் தொடங்கணும்னு ஆசை இருக்கா? உங்ககிட்ட ஒரு சின்ன ஐடியா இருந்தா போதும், அது பெரிய பெரிய பிசினஸ் பண்ற அளவுக்கு தான் இருக்கணும்னா இல்ல, சின்ன ஐடியாவா இருந்தாலும் போதும். அத முறையா திட்டமிடுங்க. மார்க்கெட்ல அதுக்கு என்ன தேவை இருக்குன்னு கவனிங்க. நம்மளால முடியுமா அப்படிங்கிற பயத்தை முதல்ல தூக்கி போடுங்க. ஏன்னா ஜெயிக்கிறவங்க எல்லாரும் பயத்தை தாண்டி வந்தவங்க தான். அப்படி பல தடைகளை தகர்த்து தனக்கான பாதைய தானே உருவாக்குன பெண் தொழில் முனைவர் தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறோம். யாருன்னு பார்க்கலாம் வாங்க.
5: நேரில் அனைவருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறது என்ன அப்படின்னா தொழில் முனைவு. ஆனால் தொழில் முனைவு செய்யறதுக்கு நமக்கு மனசுக்குள்ள இருக்கிற தடைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதை தாண்டி அதில் வெற்றி பெறணும் அப்படின்றப்ப அதுக்கு நமக்கு தேவையான சில ஊக்கம் வந்து எப்படி கிடைக்கும்னா, நம்ம ஏதோ ஒரு செய்தியை பார்க்கும் பொழுதோ இல்லை ஒரு நல்ல செய்தியை கேட்கும் பொழுதோ நமக்கு உண்டாகும். அந்த வகையில் நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய சில தகவலை சொல்றதுக்கு ஆல்ரெடி இந்த தொழில் முனைவில் இருக்கிற ஒருத்தங்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். திருச்சியை சேர்ந்த மீனலட்சுமி தான் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் மேம்.
6: வணக்கம்.
5: நீங்கள் படிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எப்படி இந்த தொழிலுக்குள்ள வர்றதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணம் ஏதாவது இருக்கா?
6: ஆக்சுவலா நான் படிச்சது வந்து ஸ்கூலிங்லாம் சென்னையில தான் படிச்சேன். சென்னையில படிச்சு கல்யாணம் பண்ணி திருச்சிக்கு வந்தோம். ஆனா நான் முன்னாடி வர்க் பண்ணிட்டு இருந்தேன், சேல்ஸ் பர்சனா வர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் என்னோட ஸ்டார்டிங் இதுவே. ஆனா பிபிஏ முடிச்சேன், சேல்ஸ்ல படிச்சுட்டு இருக்கும் போதே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே கரஸ்ல படிச்சேன். சோ பிபிஏ முடிச்சுட்டேன், அடுத்தது எம்பிஏவும் கரஸ்ல பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு
5: நடுவுல அந்த சேல்ஸ்ல என்னென்னலாம், என்ன சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? எது சம்பந்தமா?
6: சேல்ஸ் வந்து அப்பரல்ஸ். யா, அப்பரல்ஸ் தான். அது மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ்னு ஒரு பெரிய பிராண்ட்ல, எம்என்சி பிராண்ட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
5: ஆக்சுவலா உங்களோட ஸ்பெசிபிக்கான ரோல்னா என்னவா இருக்கும் அதுல?
6: சேல்ஸ் தான். இது ரீட்டெயில் ஷோரூம் தான், ஒன்னும் இல்ல. மால்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி பெரிய மால்ஸ்ல இருக்கிற எல்லா, சென்னையில இருக்க எல்லா மால்ஸ்லயும் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். சோ எல்லா கைண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸையும் நான் பாத்திருக்கேன். இவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க. ஸ்டார்டிங் எனக்கு எதுவுமே தெரியாது. நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா,
5: மோஸ்ட்லி மால்ஸ்ல வரது எல்லாமே விண்டோ ஷாப்பிங் தான வருவாங்க
6: கண்டிப்பா. ஆனா அதுலயும் ஷாப் பண்றவங்க இருப்பாங்க, ஒரு 100 பேர்ல 5 பேர் இருப்பாங்க.
5: வைக்கணுமா நீங்க? அவங்க விண்டோ ஷாப்பிங்கா வந்தா கூட நீங்க ஷாப் பண்ண வைக்கணுமா அவங்கள?
6: கண்டிப்பா வாங்க வைக்கணும். ஆனா நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் எதுமே தெரியாது. உள்ள போனப்ப ஐயோ என்ன வரவங்க எல்லாம் சும்மா ஏசி காத்து வாங்க வராங்களே அப்படிதான் இருக்கும். ஆனா அதுலயும் சில பேர் வாங்குறவங்க இருப்பாங்க. அதை நம்ம சூஸ் பண்ணி அவங்க யார் பை பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி தான் எல்லாமே பண்ணணும்.
5: ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு வந்து இந்த சேல்ஸ்ல பெரிய இன்ட்ரஸ்ட்
6: இருந்துச்சு. சோ அதுல 5 இயர்ஸ் நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதை வச்சே நான் படிக்கிறேன். சோ அது ரிலேட்டடாவே போவோம் அப்படின்னா, நான் பிபிஏ முடிச்சேன், அடுத்து எம்பிஏ பண்ணிட்டு இருந்தேன்.
5: அப்புறம் யூ காட் மேரிட், நீங்க திருச்சிக்கு மூவ் ஆயிட்டீங்க. குறிப்பா இந்த இப்ப இருக்கிற பிசினஸ் இந்த பிசினஸோட டைனமிக்ஸ் எல்லாம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. இந்த பிசினஸ் எப்படி உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆச்சு?
6: இது வந்து 1996 ஸ்டார்ட் ஆன கம்பெனி, ஜொராமி சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ். சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ்ங்கிற கடை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க என் ஹஸ்பண்டோட சொந்தக்காரவங்க. பட் அவங்க வந்து கடை ஸ்டார்ட் பண்ணது 10க்கு 10 தான், மரக்கடையில தான் எங்க கடை. ஆனா அதை வந்து ரொம்ப பெருசா அவங்க

0: எக்ஸிக்யூட் பண்ணல, சின்னதா பண்ணிட்டு
1: இல்ல.
0: இருந்தாங்க.
1: அது வந்து அந்த காலத்துல இருக்கிற மக்களோட மனநிலை என்னன்னா, ஒரு தொழில் செய்யறோம், இந்த அளவுக்கு இந்த தொழில் செஞ்சாதான் போதும், இதுக்கு மேல செய்ய வேணாம், அது ரிஸ்க் ஆயிடும் அப்படின்னு கூட நினைப்பாங்க இல்லையா. அது ஒரு ட்ரெடிஷனலான பிசினஸ் மைண்ட் செட் தானே அது, அதுவும் தப்பு இல்ல.
0: எனக்கு அது தப்புன்னு பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, அதே மரக்கடையில வேற ஒரு என்னோட காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது சின்னதா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்காங்க. அப்பயே அவங்க எல்லாம் பண்ணதை ஏன் இதை பண்ணல? எனக்கு என் கடையை நிறைய பேர் விசிட் பண்ண வரும்போது, ஓ இதான் கடையா அப்படின்னு பார்க்கும் போது அந்த இதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட், அதை நான் மாத்திரம் நினைச்சேன்.
1: அதாவது இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருந்திருக்கு. மித்த கடைகள் வந்து பெருசா இருந்தது, நம்ம கடையில இத்தனை வருஷமா இருக்கு ஆனா சின்னதா இருக்கு, சோ இதை வந்து பெருசா ஆக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க.
0: ஆமா.
1: சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த என்னதான் நீங்க போனாலும் உடனே சேஞ்ச் வந்து வராது இல்லமா, உடனே வந்து பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். எல்லாத்தையும் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க, நம்ம இதுல இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரலான்ற மாதிரி ஐடியாஸ் எல்லாம் எப்படி கொண்டு வந்தீங்க?
0: இது ரொம்ப கஷ்டம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் க்வெஸ்சன் பண்ணுவாங்க, உனக்கு என்ன தெரியும்? ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. சிம்பிளா சொல்லணும்னா
1: நம்ப மாட்டாங்கல்ல. இல்ல ஆக்சுவலா அது உண்மையும் கூட தானே, ஏன்னா அவங்க வந்து ஒரு பிசினஸ் செய்யறாங்க, நல்லதோ கெட்டதோ அதுல குறைந்தபட்சம் ஒரு லாபம் வந்துட்டு இருக்கு, அந்த தொழில் வந்து இவ்வளவு நாள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. பால விசடன் போய் நீங்க நடுவுல ஒரு சொல்லும் போது அவங்களுக்கு வர்றது டவுட் வர்றது சரிதானே?
0: ஆமா. ஏன் அப்படின்னா கோவிட் டைம்ல க்ளோஸ்ல தான் இருந்துச்சு அந்த கடை, வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு க்ளோசிங்ல இருந்துச்சு. புதுசா ஒருத்தவங்க என்ட்ரி ஆனோ, யார் இவங்க, சன்ஃபைபரா, ஓ இவங்களா, நீ யாருமா புதுசா, அப்ப இந்த நம்பர் நான் யூஸ் பண்ற நம்பர் தான், ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்பர், இதை நம்ம நீ யாருமா பேசுறது, நிறைய இதை நான் ஃபால்ஸ் இருந்துச்சுதான், கண்டிப்பா இருக்கும் தான், ஆனா அதெல்லாம் மீறிதான் வரணும். சிம்பிளா சொல்லணும்னா சூர்யா வம்சம் படத்துல மாதிரி ஒரு பாட்டுல எதுவுமே நடக்காது.
1: அதனால தொழில் அது வாய்ப்பே இல்ல.
0: ஆமா.
1: அப்படி இருக்கும்போது அடுத்து நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்க உங்க தொழில்ல? நீங்க
0: கோர் வேல்யூஸ் இதெல்லாம் கொண்டு வந்தேன். அப்ப நல்ல குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் இருக்கணும். அப்ப அப்படி இருக்கும் போது நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் முதல்ல கொடுக்கணும். அப்ப அது எங்க கிடைக்கும்ங்கறத ஃபர்ஸ்ட் ஆர்&டி பண்ணி, நான் வந்து யாருமே கொடுக்காத ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும்னு நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்ணதான் பஃப் பேனல்ஸ். அது வந்து நீங்க JSW டாடான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மெட்டல் ஷீட், டாப் அண்ட் பாட்டம் இருக்கும், நடுவுல வந்து ஃபோம் இருக்கும். அதுதான் பஃப் பேனல்.
1: ரெண்டு பேனலுக்கு நடுவுல நீங்க ஃபோம் பண்ணி ஸ்டஃப் பண்ணி கொடுத்துறீங்க. அது என்ன பர்பஸ் ஆக்சுவலா? அது என்ன?
0: அது வந்து நம்ம மழை பெய்யும் போது மழை தண்ணி சவுண்ட் கேட்காது. அப்புறம் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட்
1: சவுண்ட் இருக்காது.
0: கரெக்ட். இப்போ ஒண்ணும் இல்ல, சென்னையில எல்லாம் செம்ம ஹீட், திருச்சியில சொல்லவே தேவையில்ல. அப்ப ஹீட் அதிகமா வெயில் வரும்போது உள்ள அப்படியே ஹீட் எடுத்துடும். பட் இந்த பஃப் பேனல் வந்து அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணும்.
1: சரி சரி.
0: சோ இதுலயே திக்னஸ் நிறைய இருக்கு. நம்ம இப்ப நிறைய ஃபேக்டரிஸ்
1: உங்க ஃபேக்டரியில இத பண்ணி தான் அவங்க ப்ரொடக்ஷன் லைன் மாதிரி
0: ப்ரொடக்ஷன் பண்ணி தான் நம்ம கொடுக்கறோம். இது ஃபேக்டரிஸ் கொடுக்கறோம். என்ன மாதிரி ஃபேக்டரிஸ்னா, வெஜிடபிள் ஸ்டோரேஜ்க்கு இல்ல மில்க் ஸ்டோரேஜ்க்கு, கோல்ட் ஸ்டோரேஜ் ரூமை நம்ம ரெடி பண்ணியே தரோம். நம்ம பிஇபில இருந்து எல்லாமே பண்றோம்.
1: உங்களோட தொழிலை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னா, நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்கிற ஒரு தொழில். அதாவது டைரக்டா கிளைண்ட் வந்து உங்கள்ட்ட வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நிறைய நேரம் எய்தர் ஒரு இன்ஜினியரோ இல்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்க மித்த ஆட்களோ அப்படிதான் தொடர்புல வருவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இதை எப்படி மேனேஜ் பண்றீங்க நீங்க?
0: எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ், இன்ஜினியர், ஃபேப்ரிகேட்டர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாமே நம்ம கான்டாக்ட்ல இருக்காங்க. ஏன்னா அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாலே கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா கஸ்டமர்ஸே வந்து சாட்டிஸ்ஃபை ஆட்டாங்கன்னா அடுத்த இடம் வந்து இவங்க
1: தெரியாது இல்லையா. நீங்க சொல்றதுல இருக்க நிறைய ஸ்பெசிபிகேஷன் இருக்கும். அந்த ஆஸ் பர் அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிக்கு தேவைப்படும். அதனால பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வேணா அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த ஸ்பெசிபிசிட்டியில நமக்கு இது வேணும்னு சொல்ல தெரியும். சாதாரண கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் அவங்க மோஸ்ட்லி தே டிபெண்ட் ஆன் ஒரு இன்ஜினியரோ இல்ல ஆர்கிடெக்டோ அப்படிதான் இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது அதை எப்படி மேனேஜ் பண்றீங்கன்றதுதான்.
0: இப்ப கஸ்டமருக்கு இப்ப நிறைய பேருக்கு நிறைய புரியுது. ஏன் அப்படின்னா சும்மா சோசியல் மீடியால வீடு கட்டணும், ஒரு ரூஃபிங்னு போட்டா அழகா அத்தனை வருது. அதனால அவங்க எஜுகேட் பண்ணணும் அவசியமே இல்ல. சில பேர் புரியாதவங்க அதை சொல்லுவோம், இல்ல இடத்த விசிட் அவங்க ஏரியா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட டீம் அனுப்புவேன், மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கு கொட்டேஷன் கொடுப்போம், அதுக்கு உண்டானதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சோ இப்ப நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. கஸ்டமருக்கு வந்து அவ்வளோ எல்லாருமே வெல் எஜுகேட்டட்.
1: சரி ஓகே. அதாவது கன்சூமரோட தேவை என்ன அப்படிங்கறத பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ற ப்ராடக்ட் தான் இதெல்லாம் நீங்க சொல்றது. அப்படி இருக்கும்பொழுது இந்த தொழிலுக்குன்னு இருக்கிற போட்டிகள்லாம் நீங்க என்னன்னு பாக்குறீங்க? இந்த தொழில இப்ப உங்களை மாதிரி நிறைய காம்படிட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, பொதுவா இந்த தொழில பொறுத்த வரைக்கும் அந்த கம்பீட்டிங் ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு எது கொடுக்கும் நீங்க நம்புறீங்க, எதெல்லாம் உங்களுக்கு பெரிய போட்டியா இருக்கு? இதை பொறுத்த வரைக்கும்
0: இருக்கிறது எல்லாமே போட்டியா தான் இருக்கு. என்ன கண்டிப்பா நம்ம ஒரு விஷயம்

0: கொண்டு வந்தோம்னா ஓ இது நல்லா போகுதுன்னு அடுத்தது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க.
1: உங்களை மாதிரி அவங்களும் அடுத்த ப்ராடக்ட்
0: ஆமாம் பண்ணுவாங்க, அஃப்கோர்ஸ் அவங்க பண்ணாலும் நான் பண்ணுவேன், இது தான் காம்படிட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி நமக்கு பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் கொடுத்தோம்னா என்றைக்குமே இது தான் நான் எப்பவுமே சொல்வேன்.
1: ஒரு ரூஃபிங் ஷீட் நடத்திட்டு இருக்க ஒரு பெரிய நிறுவனத்தில் சிஇஓவா பயணிக்கிறீங்க, இன்னும் பெரிய உச்சங்களை நீங்கள் தொடணும். உங்களோட பயணத்தை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுல மிக மகிழ்ச்சி எங்களுக்கு, உங்களை சந்திச்சதுலையும் எங்களுக்கு மிக மகிழ்ச்சி.
0: எனக்கும்
1: புதிய உயரங்களை தொட எங்களுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
2: தடைகளையும் தகர்த்து உங்களோட சுய அடையாளத்தை உலகத்துக்கு நிரூபிக்க போகும் அனைத்து பெண் தொழில் முனைவோருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஒரு பெண்ணால குடும்பத்தை நிர்வகிக்க முடியும் போது ஒரு மாபெரும் வணிக சாம்ராஜ்யத்தை மிக சிறப்பா வழி நடத்த முடியும். நீங்க எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் உங்களை போன்ற

சிறப்பா வழி நடத்த முடியும். நீங்க எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் உங்களை போன்ற பல பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமா மாறும். கடைசி வர உங்க மேல நம்பிக்கை வைங்க. தடைகளை படிக்கட்டுகளா மாற்றி உங்க கனவு நோக்கிய பயணத்தை இப்பவே தொடங்குங்க. வெற்றி நிச்சயம். திருச்சி வானொலி முதல் அலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம்.

0: இன்று பகல் 12:10 சங்கீத சாரலில் அருள் தரும் ஆறாவமுதன் இசை சொற்பொழிவு. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 11:00 ஆகாஷ்வாணி. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக எங்கு ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து சுனந்தா மனோ பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலியில் 12:10 சங்கீத சாரல் கேட்கலாம். கொல்கத்தா எஸ் ஐஸ்வர்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வில்லிவாக்கம் எஸ் ரகுராமன் அவர்கள் வயலின், எம் எஸ் என் லட்சுமி நரசிம்மன் அவர்கள் மிருதங்கம்.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் கரகட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து மனு சித்ரா பாடியது. இனி தொடர்ந்து உள்ளம் கவர்ந்த கல்வன் திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: வெவ்வேறு முறைகளை களைகளை கட்டுப்படுத்தலாம். சான்று பெற்ற விதைகளை உபயோகிக்கும் போது விதைகளின் மூலம் பரவக்கூடிய களைகளை கட்டுப்படுத்தலாம். ஓடை செய்யும் போது மண்ணில் அடிப்பகுதி உள்ள களை விதைகள், நூற்புழுக்கள், கோரை கிழங்குகள் போன்றவை மண்ணின் மேற்பரப்புக்கு கொண்டு வரப்படுகிறது. இதன்

0: காரணமாக களை விதைகள் வந்து அழிந்துவிடும். நூற்புழுக்களும் கோரைக்கிழங்குகள் வெப்பத்தினால் அழிந்துவிடும்.
1: அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பி ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: தேன் செந்தும் நீரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:20. ஆகாஷ்வாணி
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: மாட்டிக்கிட்டீங்க. யுபிஐ பின்.
3: தெரிந்து தெளிதல் 51 அதிகாரம் 5வது குறட்பா.

ஒரு காலகட்ட வரைக்கும் நம்ம ஊர்ல விளைஞ்சது மட்டும்தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பங்கள் வளர்ந்துட்டதுனால எங்கேயோ கிடைக்கிற பொருட்களையும் இந்த நொடி நம்ம வீட்டில் உக்காந்துக்கிட்டே நம்மளால ஆர்டர் பண்ண முடியும். அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் நமக்கு ஆட்கள் கிடைச்சாச்சு. அப்புறம் என்னப்பா, நமக்கு பிடிச்சதை நம்ம சந்தோஷமா வாங்கி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு இது அவ்வளோ சுலபமா கடந்து போயிட முடியாது. இதுக்கு பின்னாடி நம்ம பூமியை பாதிக்கிற பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. நம்ம ஊர்களில் விளையக்கூடிய நாட்டு காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இது இங்க விளையறதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. அதுங்களுக்கு ஏத்த மாதிரியான தட்பவெப்ப சூழ்நிலை, மண்ணில் உள்ள சத்துக்கள் இதெல்லாம் இங்க ரொம்ப சரிபாதியா கிடைக்கிறதுனால தான் அதுங்க இங்க அடர்த்தியா விளையுதுங்க. இப்ப ரொம்ப தூரத்துல விளையிற ஒரு காய்கறிய நம்ம உணவுப் பொருள்ல தினமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? அங்கிருந்து இங்க வர வரைக்கும் அது கெடாம இருக்கணும்னா அதுக்கு தகுந்தபடி அது விளைவிக்கப்படணும். நேரடியா சொல்லணும்னா நிறைய பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லிகளை பயன்படுத்தி விளைவிக்கணும். ரெண்டாவது, அந்த காய்கறிய அங்கிருந்து இங்க வந்து சேர்க்கிற வரைக்கும் மொத்தமா அதுக்காக செலவிடப்படுற எரிபொருள், அப்புறம் அது வெளியே தள்ளுற கரியமில வாயு, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? நாம தானே. அத்தோட பேக்கிங்ல தொடங்கி டிராவலிங், டெலிவரி அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த பூமிய அது மாசுபடுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம ஊர்ல விளையிற பொருளை சாப்பிடுறது, முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான முறையில, அதாவது பழத்தை பழமாவோ காய்கறிய பச்சையாவோ சாப்பிடுறது, பதப்படுத்தப்பட்ட பொருட்களோட உற்பத்தியை குறைக்கும். அதனால காய்கறி வாங்க போக இருசக்கர வாகனத்துக்கு பதிலா சைக்கிளோ இல்ல நடந்தோ இல்ல நம்ம வீடுகளுக்கு கொண்டு வந்து கூவி கூவி விக்கிற காய்கறி கீரைகளை கூட வாங்கலாமே.

0: ஒருவர் தாம் அடையும் பெருமைக்கும் மற்றொருவர் தாம் அடையும் சிறுமைக்கும் அவரவர்களின் செயல்களே தகுந்த உரைகல்லாகும்.
1: பெரும்

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் உற்பத்தி ஆகிற இடத்திலிருந்து நம்ம தட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் எவ்வளவு தூரம் பயணிக்குது அப்படிங்கிறது தான் ஃபுட் மைல்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸோடு. நேர்களே, உங்கள் நினைவிற்கு 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வருகிறது பாப் கார்னர். 1 மணிக்கு மதுர கீதம், 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் மாற்றுப்பயிரும் புதிய யோசனையும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி இனாம்குளத்தூர் சி பூபதி அவர்கள்.

0: மன்னிக்கவும், இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இறால் மீன் கொஞ்சு உற்பத்தி மற்றும் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் மகாதேவி அவர்கள். இதனை தொடர்ந்து திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் சமயபுரம் எஸ் சபிதா பானு அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். நேரம் இப்பொழுது 12:10. இன்றைய சங்கீத சாரலில் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள் நிகழ்த்தும் இசை சொற்பொழிவு அருள் தரும் ஆரவமுதன்.
1: ஸ்ரீமான் வெங்கடநாதார்யா கவிதார்க்கிக கேசரி

ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோ அர்ப்பித ஸ்வாத்ம பாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வய முனிகிருபையா ப்ராப்த மோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் காலம் வலம் புரியன்ன.

ஜெகன்மங்கள விக்கிரகம் ஸ்ரீ கல்யாண புராதீஷம் ஸ்ரீநிவாசமஹம் பஜே. திசந்து மே தேவ சதா துதியா தயா தரங்கானுசரா கடாக்ஷாக ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனம் புத்திர்பலம் விசோதைர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். கும்பகோண மகாத்மியத்திலே கூறக்கூடிய செய்தி என்னன்னாக்க, அன்யக்ஷேத்திரே கிருதம் பாவம் புண்ணியக்ஷேத்திரே வினஷதி, புண்ணியக்ஷேத்திரே கிருதம் பாவம் வாரணசியாம் வினஷதி, வாரணசியாம் கிருதம் பாவம் கும்பகோணே வினஷதி, கும்பகோணே கிருதம் பாவம் கும்பகோணே வினஷதி. அப்படி இருக்கக்கூடிய அந்த கும்பகோணத்துடைய ஒரு வரலாற்று மிக்க ஒரு பெயர் என்னன்னா திருக்குழந்தை. சம்பிரதாயத்திலே திருக்குழந்தை என்று கூறுவார்கள். புராண ரீதியாக என்ன வரலாறு, பரலய மொழியத்திலே பரமேஸ்வரன் என்ன பண்ணுறான்னாக்க, பிரம்மனை கூப்பிடுறான், ஒரு குடம் பண்ண சொல்கிறான், அமிர்தத்தை விட்டு பிசிஞ்சு ஒரு குடத்தை பண்ணி அதில் வந்து சிட்டி பீஜம் மற்றும் அமிர்தம் எல்லாத்தையும் நினைத்து மேருமலையில் கொண்டு வைக்க சொல்கிறான். மேருமலையில் வச்ச உடனே பிரளயம் இந்த சிருஷ்டி பீஜம் எல்லாம் அடங்கியுள்ள குளத்தை முதந்து கொண்டு நேரே தமிழகத்துக்கு வருகிறது. தமிழகத்திலே வந்து கும்பகோணம் சோழ நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே வந்து தங்குகிறது. இந்த சிருஷ்டி பீஜம் வெளியே வரத்துக்காக வேண்டி, ஏன்னா பிரம்மாட்ட கொடுத்து அடுத்தது சிருஷ்டி பண்ணணும் இல்லையோ, அதுக்காக வேண்டி பரமேஸ்வரன் ஒரு வேட ரூபத்தில் என்ன பண்ணுறான், ஒரு அம்பு அதன் மேலே எழுதிய உடனே அது குளத்தினுடைய மூக்கு உடையிறது. அதுலேருந்து வெளிவந்த அமுதம் வந்து இரண்டு பிரிவாக பிரிகிறது. ஒன்று வந்து மகாமக குளம், மற்றொன்று பொற்றாமரை குளம். ரெண்டு இடத்தையும் சேர்ந்து நிற்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த குடமூக்கு என்னும் பெயர் மருவி கும்பகோணமாயிருச்சு. கும்பகோணம் என்ற அந்த பெயர் வந்து வைணவ மரபுப்படி திருக்குழந்தை என ஆயிற்றது. பொற்றாமரைக்கரையில் என்ன விசேஷம்னாக்க, அங்கே தவம் செய்த ஹேமரிஷிக்கு வந்து சாக்ஷாத் மகாலட்சுமி அமுதமயமாக அங்கு கிடைக்கின்றாள். அவளுக்கு கோமளவல்லி என்று நாமமிட்டு வளர்த்து வருகின்றார். அவள் செய்த தவத்தின் பயனாக தேவலோகத்திலிருந்து பூமிக்கு ரதத்தில் வந்தவர் எம்பெருமான் என்ன பண்ணுறா, அவள் திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் அந்த ஊருக்கு புராண ரீதியாக, பாக்கி எல்லா ஊருக்கும் கல்யாணபுரம் என்று இருக்கும், ஆனாக்க புராண ரீதியாக கல்யாணபுரம் என்று முதலில் முதலே பெயர் பெற்றது திருக்குழந்தைதான். அப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமை மேல்மேலும் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தானே ஒரு மகான் இங்கு வரர். ஏன்னாக்க திராவிட சுதி தர்சகா என்று இந்த பெருமாளுக்கு பெயர். எப்படின்னாக்க, இங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமாளை சேவிக்குவதற்காக ஸ்ரீமன் நாதமுனிகள் என்ற வைணவ ஆச்சாரியர் வருகிறார். இந்த அமுதமய தமிழை தன்னுடைய பெயரில் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த பெருமாளை சேவிப்பதற்காக வருகிறார். அங்கே வந்து பார்த்த உடனே அந்த இடத்துலே கோயிலுக்குள்ளே உள்ளே நுழையும் போது அவங்க ஒரு இனிய தமிழ் பாடலை கேட்குறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன பண்ணுறா, வாசலில் கோலமிட்டு தெளித்து செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு இனிய தமிழ் பாடலை பாடுகிறார். உழலை என்பின் பேச்சு முலையோடு அவள்

முத்து கேட்கிறார் ஸ்ரீமன் நாதமுருகில். அந்த மூதாட்டியை மறுபடியும் பாட சொல்றார். அந்த மூதாட்டியை பாட சொன்னாக்க மறுபடியும் பாடுறார். உடனே அவர் கேட்கிறார், தாயே இந்த பாடல் முடிவிலே 1010 என்று வருகிறதே, ஒரு பத்து தான் பாடினங்க, பாக்கி இருக்கக்கூடிய 990 பாடல்களும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்ட உடனே அந்த மூதாட்டி சொல்றா, எனக்கு தெரியாதுங்கிறா. உடனே இதை சிந்தையிலேயே தேக்கிக் கொண்டு நாதமுருகில் நேர சன்னிதிக்குள்ள போறார். அங்கே பெருமானை பார்த்து

பிரார்த்தனை பண்ணுறார். எனக்கு பாக்கி பாடல்கள்லாம் கிடைக்கணும்னு கேட்ட உடனே பெருமாள் என்ன பண்ணுறார், ஒளி ரூபமாகவும் ஒலி ரூபமாகவும் அங்கே வந்து கட்டளையிடுகிறார். நேராக என்ன பண்ணுன்னா திருநகரிக்கு போகுது. அங்கே போன உடனே அங்கே ஒருவர் இருப்பார், அவரை நீ கேள் என்று அசரீதியாக சொல்கிறார். உடனே நாதமுனிகள் அங்கிருந்து கிளம்பி நேர ஆழ்வார்த்திநகரைக்கு வருகிறார். ஆழ்வார்த்திநகரிலே மதுரகவி ஆழ்வாருடைய பரம்பரையில் வந்த ஒரு பெரியவர்கிட்ட போய், அவர் பேர் பராங்குஷதாசன் பேர், அவர்கிட்ட போய் கேட்கிறார், இந்த மாதிரி திருக்குழந்தை என்ற ஊரிலே ஒரு பாடல் கேட்டேன், அதில் 1019 வல்லார் என்று வருகிறது, அதனுடைய விவரத்தை உங்களிடம் கேட்க வேண்டும் வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே அவர் சொல்கிறார், நம்மாழ்வாருடைய ஒரு அனுகிரகம் இருந்தால் உங்களுக்கு எல்லாம் சித்தியாகும்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், திருப்புளிங்குடி கீழே உட்கார்ந்து கொண்டு 1000 தடவை கண்ணீரன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாள் என்று இருக்கக்கூடிய மதுரகவியாருடைய ஒரு பாடல்களை நீங்கள் அனுசந்தானம் செய்தால் உங்களுக்கு வந்து நம்மாழ்வார் பிரத்யட்சமாவார். நம்மாழ்வார் பிரத்யட்சமான உடனே உங்களுக்கு நீங்கள் விரும்பியபடி உங்களுடைய அந்த பாடல்கள் கிடைக்கும்னு சொன்ன உடனே வேற திருப்புழு அறிக்கை போகிறார். அங்கே உட்கார்ந்து கொண்டு 5000 தடவை தான் அனுசந்தானம் செய்திருப்பார் கண்ணீரும் சிறுத்தாம்பு பாசுரத்தை. உடனே நம்மாழ்வார் பிரத்யட்சமாகிறார். நம்மாழ்வார் பிரத்யட்சமாகி என்ன பண்ணுறார், 4000 திவ்ய பிரபந்தத்தை அவருக்கு அளிக்கிறார். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை கையில் எடுத்துக்கொள்கிறார். நேரே தன்னுடைய ஊருக்கு வருகிறார். தன்னுடைய மருமான்களாக இருக்கக்கூடிய மேலேகத்தாழ்வான் கீழேகத்தாழ்வான் என்ற இருவருக்கும் பாடல்கள் சொல்லிக் கொடுத்து ஒரு தாளங்களை வழங்கி, அதனால்தான் தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் என்று இவருக்கு பெயர் வேதாந்த தேசியன் குறிப்பிடுகிறார். 4000 திவ்ய பிரபந்தத்தை நமக்கு அருளியவர் 6வது ஆழ்வானாக இருந்தாலும் இதை பிரகாசப்படுத்தியவர் நாதமர்கள் இல்லையா, அதனால்தான் வந்து எல்லாரும் இந்த பெருமாளை கொண்டாடுறார். திராவிட சுதி தர்சகா என்று தமிழ் மறையை உலகுக்கு தந்த பெருமாள். இப்பேற்பட்ட இந்த தமிழ் மறையை நமக்கு அளித்தவர் யார், திருப்பநாழ்வார் வந்து கொண்டாடுறார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. என் அமுதனை கண்டகங்கள் மற்றொன்றினை காணாவே, அமுதனை கண்டகங்கள். அதனால இவருக்கு பெயர் இந்த சார்ந்தபாடி இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு 6வது அமுதன். 6வது அமுதம்னாக்க எப்போ அப்பொழுதுக்கு அப்பொழுது என் 6வது அமுதமே என்று ஆழ்வார்கள் கொண்டாடுறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமாளை வந்து திருமங்கி ஆழ்வார் வந்து சேவிக்க வருகிறார். திருமங்கி ஆழ்வார் என்ன பண்ணுறாருனா, திருமங்கி ஆழ்வார் வந்து எம்பெருமானுடைய சாரங்கத்தின் அம்சம். அவர் வந்து தன்னுடைய மனோபீஷ்டம் நிறைவேறுவதற்காக வேண்டி குமுதவல்லி என்ற பெண்ணை மணக்க ஆசைப்படுகிறார். அப்பொழுது அந்த குமுதவல்லி சொல்கிறா, நான் வந்து 1000 அந்தணர்களுக்கு நீ தினப்படி அன்னதானம் செய்ய வேண்டும், அதற்கப்புறம் வந்து வைஷ்ணவனாக மாற வேண்டும், அதற்கப்புறம் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்ன உடனே தினப்படி என்ன பண்ணுறார், அன்னதானம் செய்கிறார். அவருடைய சொல்லவுமெல்லாம் கரையிறது. கரைஞ்ச உடனே வழிப்பறிக்க ஆரம்பிக்கிறார். வழிப்பறிக்க ஆரம்பித்த உடனே ஒரு நாள் வந்து ஒரு காட்டிலே பதுங்கி வழிப்பறி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எம்பெருமானுடைய திருவுள்ளம் இவர் தர்மத்தை பரப்ப வேண்டும் என்பதாகத்தானே தன்னுடைய ஹேதுக்கள் பூஷணங்கள் அவற்றையும் ஆழ்வார்களாக படைக்கிறார். இவருடைய சாரங்கமாக இருக்கக்கூடிய இந்த திருமங்கை ஆழ்வார் தவறான வழியில் செய்கிறான் என்று மனதிலே கொண்டு பெருமாளும் பிராட்டியும் சர்வாலங்கார பூஷிதராக கல்யாண கோலத்தில் வரார். திருமணங்கொல்லை என்ற இடத்திலே வந்தவுடனே ஆழ்வார் அப்போ திருமங்கை மன்னன் வழிபறிக்கிறார். வழிபறித்தவுடனே எல்லா நகைகளையும் மூட்டையாக கட்டிக்கொண்டு தூக்கும் பொழுது அவரால் தூக்க முடியல. உடனே தன்னுடைய வாளை உருவி, மாயோனே வாழ்வழியால் மந்திரங்குள் தூயோன் சுடரமானவேல் என்று அவருக்கு பெயர். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆழ்வார் என்ன பண்ணுறார், தூக்க முடியலன்னு உடனே குனிஞ்சு பார்க்குறார். அப்போ பெருமாள் சொல்கிறார், எல்லாத்தையும் கயிட்டினுட்ட என் கால் கட்டவில் இருக்கக்கூடிய இந்த கடகத்தை கயட்ட முடியலையே எடுத்துக்கலையான்னு கேட்ட உடனே தன்னுடைய பல்லால் கடிக்கிறார். பல்லால் கடித்து இழுக்கும் பொழுது எம்பெருமாளுடைய திருவடி சம்பந்தப்பட்டவன் ஞானம் ஒன்றுதருது. உடனே நிமிந்து பார்க்குறார். உடனே வந்து அவர் ஆழ்வாராக மாறுகிறார். காதிலே வந்து அஷ்டாட்சரத்தை பெருமாள் ஓதின உடனே, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும் பயில்

சொன்னாமும் காதிலே வந்து கேட்டதை வந்து கண்டுகொண்டேன்னு சொன்னாரா? எப்படி சொன்னார்? அங்கே வந்து யாரை பார்க்குறாருனாக்க, நிறைய சாட்சாத் எம்பெருமான். அவர் யாருன்னாக்க,

அவருடைய பாசுரங்களிலே பார்த்தாக்க அட்டாட்சர பிரதிபாத்தியமான தெய்வம் யாருன்னா 108 திவ்யதேசங்களில் பெருமாள் இருந்தாலும் முதல் முதலே அவர் கண்ணிலே பட்டது திருக்குழந்தை வாழ் 6வது ஆழ்வான் இல்லையா. அந்த 108 திவ்ய தேசங்களிலே ஆழ்வார்கள் பாடின தேசங்களிலே முக்கியமாக 108 கோவில்களிலே கோவில் எண்ணக்கூடிய திருவரங்கம், திருமலை என்னும் விளங்கக்கூடிய திருப்பதி, பெருமாள் கோவில் என்றும் விளங்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை ஆழ்வார்கள் பதின்மரும் ஆண்டாளம் மங்களாசாதனம் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி திருமலை இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளை 9 ஆழ்வார்கள் ஆண்டாள் மங்களாசாரம் செய்திருக்கிறார். ஆனால் பாக்கி இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் என்று இருக்கக்கூடிய அந்த பெருமாளை மங்களாசாரம் செய்யக்கூடிய பொழுது அங்கு 2-7 பாசுரங்கள் அந்த பெருமாளுக்கு. அந்த வரிசை ரீதியாக பார்த்தாக்க ஜாஸ்தி ஆழ்வார்கள் மங்களாசாரம் செய்த பெருமாள் யாருன்னாக்க 16 பாடப்பட்ட அந்த ஆழ்வார் அந்த பெருமாள், 6 ஆழ்வார்களால் பாடப்பட்ட அந்த பெருமாள் அந்த வரிசையிலே வருகிறார். பூதத்தார்வாள், பேயாழ்வார், திருமசி ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருவங்கி ஆழ்வார் ஆண்டாளால் பாடப்பட்டவர் திருக்குழந்தையிலே படுத்திருக்கக்கூடிய அந்த அமுதன். அந்த சூச்சகமாக பூதத்தாழ்வார் தன்னுடைய 2 திருவந்தாதியிலே அத்தியூர்வான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர நாகத்தின் போது துயில்வான் என்று பாடினார். அது சூச்சகமாக சொல்றார். அந்த இடத்துல வரக்கூடிய பெருமாள் அமுதன்கிறத சொல்றார். எப்படி சொல்றாருனாக்க, எங்கள் பெருமான் இமையோர் தலைவா நேசங்கண்.

தேசம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதாக ரிஷிகள் என்ன தவஸ் பண்ணணுமோ இல்லையா, அதுக்காக பெருமாளை போய் பயண்டினாராம். உலகத்தில் இருக்கிற அத்தனை பூமியையும் ஒரு இடத்துல திராசில வச்சார். ஒரு திராசில வந்து ஒரு ஊரை வச்சவொடனே அது கீழே இறங்கித்து அந்த ஊர் மகிசார க்ஷேத்திரம் என்று ஆயிற்று. மகிசார க்ஷேத்திரத்தில் அவதாரம் செய்தவர் திருமழிசி ஆழ்வார். திருமழிசின்னு தான் இந்த காலத்தில் மகிசார க்ஷேத்திரத்தை அந்த திருமழிசி ஆழ்வார் அங்கே அவதாரம் பண்ணுறார். ஆனால் உலகத்திலே சிறந்த ஊராக இருந்தாலும் திருமழிசி ஆழ்வார் அங்கேருந்து தேடிட்டு வர்றார். அந்த திருக்குழந்தையில் இருக்கக்கூடிய ஆறாவது முதலானால் ஈர்க்கப்பட்டு அவனை மங்களாசாசனம் செய்கிறார். அவருடைய சந்நிதியை அடைகிறார். அந்த பாம்பன் மேல் படுத்த பரமனை பார்த்து பாடுறார். ஆஹா, எப்பேற்பட்ட திருக்கோலம், ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்ட பெருமாளே நீங்கள் வந்து படுத்திருக்கிறாயா என்று வியந்து பாடுகிறார்.

அப்படின்னு பாடின உடனே பெருமாள் என்ன பண்றார், ஆழ்வாருடைய ஒரு திருவாக்கிக்கு கட்டுப்பட்டு உடனே எழுந்திருக்கிறார். எழுந்த உடனே பெருமாளுடைய அந்த சௌந்தரியத்தை பார்க்கிறார். அவனுடைய வடிவழை பார்த்தவொடனே, ஆஹா, சிரமமாக படுத்திருக்கிறாயே, உன்னை எழுந்திருக்க சொல்லிவிட்டேனே என்று படுத்திருந்த கோலத்திலே நீ இருந்திருக்க வேண்டும், நீ உத்தான சாயையாக இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறார். அவர் உடனே உணர்ந்து அப்படியே சாய்ந்து கொண்டு படுத்திருக்கிறார். அந்த ஊரில் திருக்குழந்தையில் பார்த்தா உத்தான சாயி, வாழிகேசனே வாழிகேசனே. இப்படி விளங்கக்கூடிய எம்பெருமாள்கிட்ட நம்மாழ்வார் வந்து என்ன பண்ணுறார், அவர் நம்மாழ்வாருக்கு என்ன விசேஷம்னா, அவர் இருந்த இடத்துலேயே எல்லா பெருமாளையும் வேண்டுவார். வேண்டியனுடனே அத்தனை பெருமாளும் ஓடி வருவா. அவருடைய திருக்குழந்தையை விட்டு ஆழ்வாரத்தினருக்கு இந்த பெருமாள் வர்றார். பெருமாள் வந்த உடனே அந்த பெருமாளை பார்த்த உடனே அப்படியே உருகி போகிறார். உருகி போய் பிரார்த்தனை பண்ணுற

இப்படி உரிய ஆழ்வாரை பார்த்து தன்னடி ஜோதிக்கு பெருமாள் அழைத்து செல்றார். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன உடனே அந்த பெருமாள் என்ன பண்றார், குழந்தையன் கோவலன் எனக்கு மடந்தையனை வாழ்த்த சொல்லி வேத விற்பனை தோத்திரம் செய்ய சொல்லி என்னை உய்வித்தான் என்று அங்க போகிறார். இந்த காரியத்தை பூலோகத்தில் வந்து கலியுகத்தில் செய்கிறார் பகவான். ஏன்னா அவன் தாச சத்தியன், அவன் வந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவன், பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன். அந்த பெருமாள் என்ன பண்றார், திருக்குழந்தையில இருக்கக்கூடிய அந்த பெருமாள் தன்னுடைய பக்தனாக இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணனுக்கு தன்னுடைய கைகளாலே சம்ஸ்காரம் பண்றார். தாச சத்தியன் இல்லையா, அந்த லட்சுமி நாராயண என்ற அந்த அந்தனர் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வதற்கென்றே தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் சமர்ப்பித்தவர். அவர் என்ன பண்றாருனாக்க, கல்யாணம் பண்ணிக்கல. கல்யாணம் பண்ணினாக்க சம்சாரத்தில் ஈடுபட்டு பெருமாளை நினைக்க முடியாமல் போயிடுவோம்னு பயந்துட்டு என்ன பண்றார், கல்யாணமும் பண்ணிக்கல. தன்னுடைய அத்தனை சொத்தையும் வந்து பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்றார்.

திருக்குழந்தையில் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை வந்து லக்ஷ்மி நாராயணன் தான் கட்டுறார். அப்படி இருக்கக்கூடிய அவர் வந்து அந்திம காலத்திலே அவர் காலகதி அடைந்த உடனே இந்த ஊரரெல்லாம் அவருடைய பக்திக்கு மச்சி முதல் நாள் காரியத்தை செய்துகிறார்கள். மற்ற நாள் வந்து மற்ற நாள் சம்ஸ்காரம்லாம் பண்ணணுமே, என்ன பண்ணணும் தெரியல முடிச்சுட்டு இருக்குச்சே. மற்ற நாள் அர்ச்சகர் என்ன பண்ணுறார், கோயிலுக்குள்ளே போகிறார். கோயிலுக்குள்ளே போன உடனே அந்த கதவை திறக்கிறார். திறந்த உடனே ஆச்சரியத்தில் நிற்கிறார். ஏன்னாக்க இடது தோழிலிருக்கு போட்டு கொண்டிருக்கிற பூணலை வலது தோழிலே போட்டுக்கொண்டு கையிலே தர்பையை வைத்து கொண்டு சம்ஸ்கார கோலத்துடன் ஈரத்துணியில் நின்றுருக்கார். ஏன்னா தாச சத்தியன். அப்படி இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இன்னைக்கு பார்த்தாக்க தீபாவளி இன்னைக்கு பொற்றாம்பர குளத்திலே சிராதம் பண்ணுவா. அந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு பெருமாளுடைய கையிலே ஒரு பவித்திரத்தை கொடுத்து விட்டு அங்கு சிராதம் செய்வார்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த பெருமாளை, வீரனாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளை வந்து, ஏன்னா காரியத்திலும் வீரனமாக இருக்கணும், யுத்த காலத்திலும் வீரனாக இருக்கணும், அவனை வந்து போற்றி போடுகிறார் திருவங்கி ஆழ்வார். ஏன்னாக்க ஏன்னா அவர் தன்னுடைய எல்லா பாடல்களையும் பார்த்தாக்க வீரனாக இருக்கக்கூடிய எம்பெருமானத்தான் அங்கே பிரபத்தி பண்ணுவார். அப்படி இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய திருநெடும் தாண்டகத்திலே அவனை வந்து கிருஷ்ணனாகவும் ராமனாகவும் பார்க்கிறார். அவர் பாடச்சே வந்து பண்ணுறார்,

அலையினடியானை அடிநாயேன் நினைந்து தேனே. அந்த மூவரில் முதுவனாகி ஒருவனை, உலக உண்ட கோவினை, குழந்தைமய குறுமணி திரளை, இன்பப் பாவினை, பச்சத்தேனை, எப்பேற்பட்ட தமிழ் பாசுரங்கள் பாருங்கோ. பைம்பொன்னான அமர் சென்னி பூவியை அமுதனுக்கு சித்திரத்தேர் ஒன்று அவருக்கு சமைக்கிறார். தன்னை யசோதாவை ஆக்கி கொண்ட அந்த பெரியாழ்வார் என்ன பண்றார், சூடி கூட்டத்தை சுடர குடிக்க கிருஷ்ணனுடைய பக்தியை சொல்றார். ஆனா அவர் என்ன பண்றார், தன்னுடைய பாடலிலே அழகாக வந்து திருக்குழந்தை எம்பெருமானை மங்களாசம் செய்கிறார்.

இப்படி அனைவர் உள்ளத்திலும் ஆறாவதாக நிகழ்ந்த திருக்குழந்தை சாரங்கபாணி பெருமாள் கோமலவல்லி தாயார் உலகுக்கு அனைத்து நலன்களையும் அருள் என்று எம்பெருமானை பிரார்த்திக்கின்றோம்.

நேர்களை உங்கள் நினைவிற்கு 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வலம் வருகிறது பாப் கார்னர். 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இறால் மீன் குஞ்சு உற்பத்தி மற்றும் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் மகாதேவி அவர்கள். மணிக்கு திரைக்களஞ்சியம் சமயபுரம் எஸ் சபிதா பானு அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து

0: நமதேஃபம் ரெயின்போ 102.1 இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வளம் சேர்க்கும் பயிர் வகைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் பாண்டியன் அவர்கள். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கையை கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலை போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பெயராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களை பாராட்டினார். இப்போட்டியில் இந்தியா 39 பதக்கங்கள் வென்று 4வது இடத்தை பிடித்துள்ளது பெருமைக்குரியது என்று தெரிவித்தார். நாட்டின் பாரா விளையாட்டு வீரர்கள் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 3 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்கள் நாட்டின் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பவர்களாக உள்ளனர் என்று பாராட்டினார். பின்னர் எதிர்க்கட்சியினர் நீட் உள்ளிட்ட பல்வேறு

0: பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அடுத்த காமன்வெல்த் போட்டிகள் வரும் 2030 ஆண்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் போராட்டத்தில் காவல்துறையினர் மாணவர்கள் மீது எடுத்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விளையாட்டு வீரர்கள் 13 தங்கப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இதில் வீராங்கனைகள் 8 பேர் தங்கம் வென்றது பெருமை அளிப்பதாக உள்ளது என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா 13 தங்கம் உட்பட 39 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். நமது விளையாட்டு வீரர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பை அவர் பாராட்டினார். விளையாட்டு வீரர்களின் சாதனை இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த காமன்வெல்த் போட்டியில் 30 பதக்கங்களை வென்ற இந்தியா தற்போது 39 பதக்கங்கள் வென்றதை சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். வரும் 2030 ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் போட்டிகள் நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக அவர் கூறினார். பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த மாதம் 30 நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. மஞ்சள்பூரில் பிஜேபியின் திரு சத்யேந்திர பாய் பட்டேல் முன்னிலை வகிக்கிறார். தாட்டியா தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் கான்ஷியாம் சிங்கும் பங்கிப்பூரில் ஜன் சுராஜ் கட்சியின் பிரசாந்த் கிஷோரும் முன்னிலையில் உள்ளனர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தியாகமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கிய மாவீரர் தீரன் சின்னமலை என்று கூறியுள்ளார். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தாய் நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது இன்னுயிரை அர்ப்பணித்தார் என்று அவர் தெரிவித்தார். தீரன் சின்னமலையின் வீரமும் தியாகமும் வருங்கால தலைமுறைகளுக்கு தேசப்பற்றையும் துணிவையும் ஊட்டும் என்று டாக்டர் எல் முருகன் கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் அனைத்து விண்ணப்பங்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 13 வெளியிடப்படும் என்று கூறினார். வரும் 13 செப்டம்பர் மாதம் 12 வரை இது தொடர்பாக புகார்கள் அளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 8 வரை புகார்கள் மீதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். பஞ்சாபில் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 12 வெளியிடப்படும் என்று அனந்திதா மித்ரா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் ஜுக் ஜியோ இயக்கத்தை தொடக்கி வைத்தார். இந்த இயக்கம் மூலம் உறுப்பு தானம் செய்வோரையும் அவரது குடும்பத்தினரையும் ஆதரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் உறுப்பு தானத்திற்கான இ பிரத்யார்போன் இணையதளத்தை அவர் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் உறுப்பு தானம் தொடர்பான தகவல்களை ஒருங்கிணைக்க இந்த இணையதளம் வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பத்தனம்திட்டா, இடுக்கி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பத்தனம்திட்டா மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பம்பை மற்றும் மணிமலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ராணியில் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அரண்முலா, கொழஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால்

0: சாலைகள் சேதமடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் அச்சங்கோவில் ஆறு நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் தமிழகத்தை இணைக்கும் நேரியமங்கலம் அடிமாலி சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கோவா மாநிலத்திற்கு மத்திய அரசு வரி பகிர்வாக 398 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த இந்த நிதி பயன்படும் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த மாதத்தில் கோவாவின் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 622 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் ஜூலை மாதம் 584 கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 7% வளர்ச்சியடைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வருகின்றன. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உபரி நீர் அங்கிருந்தும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் மழை அதிகரித்துள்ளது. குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் கடலோர தமிழகத்தின் சில மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் இயக்கம் நாடு முழுவதும் செயல்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இளைஞர்கள் போதைப் பொருட்களை ஒழிக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் மாவட்ட அலுவலர் திரு சிவசண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இளைஞர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா படிப்பு பிளஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்காட்டி அவங்களுக்கு போதை பழக்கத்துக்கு போற மாதிரி வந்துட்டு நேரம் இருக்கிறது இல்ல. அதனாலதான் மை பாரத் மூலமா என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். பொதுவா வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு சின்ன பசங்களை வந்துட்டு கரெக்டான திசையில வழி நடத்தி இந்தியாவை வந்துட்டு வல்லரசு நாடாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட குறிக்கோள். நம்மளுடைய பிரதமர் மோடி அவங்க 2047 வந்துட்டு இந்தியா வந்துட்டு வல்லரசு நாடா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்றிருக்கிறாரு. அதற்கு பாத்தீங்கன்னா இளைஞர்களோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் இல்லாம எந்த நாடுமே வந்துட்டு முன்னேறாது. அதனால இளைஞர்களை வந்துட்டு கரெக்டான பாதையில வழி நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது.
0: ஜப்பான் எண்ணின் பணமதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இது தொடர்பாக ஜப்பான் நிதியமைச்சர் கட்டாயாமா சசுகி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு எண்ணின் மதிப்பு சரிந்துள்ளதாக கூறினார். இதனை சரி செய்ய அமெரிக்காவும் ஜப்பானும் கூடுதல் எண் வாங்கி அதன் மதிப்பை கூட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக பும்ராவிற்கு பதிலாக ஜம்மு காஷ்மீர் வேகப்பந்து வீச்சாளர் அகிப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கல்லையில் வரும் 15ஆம் தேதியும் இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதியும் தொடங்க உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: எல்லா காலங்களிலும் உறுதுணையாயிருப்பது, எல்லோருக்கும் இதமளிப்பதை கடமையாய் கொண்டது. இது திருச்சிராப்பள்ளி வானொலி.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: saw you. I love you.
1: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 1:01. நாம் இணைந்திருப்பது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். இனி நேயர்களின் கடித வழி கானங்களாக காற்றலைகளில் வளம் வர காத்திருக்கிறது மனமயக்கும் மதுரகீதம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் சிவகாமியின் செல்வன் படத்திற்காக பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் சதாசிவம், பாலா, ராஜா, சித்ரா.

மதுரகீதத்திலினி லால்குடையம் ராஜேந்திரன், கஜலட்சுமி, பிரதீபன், வித்யா, சதீஷ்குமார், தீபிகா, ஹேமித்ரா இவர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கிறது. நாடோடி படத்திலிருந்து பாடலை பாடுகிறார்கள் TM சவுந்தரராஜன், பி. சுசீலா.

பாடல் ஒழித்தது. பச்சை விளக்கு படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்த நேயர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளையிலிருந்து பழனிவேல், மங்களம், எழில், ருத்ரன், சிவகார்த்தியன், தனலட்சுமி ஆகியோர்.

1:24 திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் நேற்று இன்று நாளை படத்திற்காக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் நாச்சிக்குறிச்சி முத்துசாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி ஆகியோர்.

நேயர்களின் கடித வனங்களாக காற்றலைகள் வளம் வந்து கொண்டிருப்பது மதுரகீதம். நமது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் டாக்டர் சிவா படத்திற்காக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் திருச்சி குமரநகர லட்சுமி, சுவாமிநாதன், நிதீஷ், நளினி, கார்த்திகேயன் ஆகியோர்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: காவிய கானங்களின் அணிவகுப்பா இது மதுர கீதம். நமது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பூவும் பொட்டும் படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் ராமேஸ்வரம் ஹம்சா ரணியா.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல். ஊட்டி வரை உறவு படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் மலைக்கோட்டை ரெங்கராஜ், தேவிகா, சரண்யாமணி, தனிஷ்கா, ஸ்ரீ ஆகியோர்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரகடம், மாம்பாக்கம், சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில

0: அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். காவிரி பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் பிரச்சனையை எழுப்பி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை மீண்டும் கூடிய போது மத்திய புள்ளியியல் திட்ட அமலாக்கத்துறை இணையமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் இந்திய புள்ளியியல் மசோதா 2026 இன்று அவையில் தாக்கல் செய்தார். புள்ளியியல் அறிவியல் மற்றும் அது சார்ந்த பிரிவுகளில் உலகளாவிய மையமாக இந்திய புள்ளியியல் கல்வி நிறுவனம் உருவெடுப்பதற்கான விரிவான நெறிமுறைகளுக்கு இந்த மசோதா வகை செய்கிறது. இதேபோல் வங்கியாளர் கணக்கு புத்தகங்கள் சாட்சிய மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவையில் தாக்கல் செய்தார். நீட் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மக்களவையில் காமன்வெல்த் போட்டிகளில் வெற்றி வாகை சூடியவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா 2030 காமன்வெல்த் போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறும் என்று அறிவித்தார். மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்து நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்த வீரர்களை பாராட்டினார். பின்னர் பூஜ்ய நேரத்தை அவர் எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்ட திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. மாநிலங்களவையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் மாம்பாக்கம் சிப்காட்டில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று நேரில் ஆய்வு மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்துள்ள பன்னாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் அவர் பார்வையிடுகிறார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில் அன்னாரது வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ராஜ்மோகன், திரு குமார், திரு ராஜேஷ்குமார் மற்றும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட சேலம் மாவட்டம் சங்ககிரி கோட்டை அடிவாரத்தில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உடல் உறுப்புதான உறுதிமொழி இணையதளம் தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் 500,000 மேற்பட்ட உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 16வது இந்திய உடல் உறுப்பு தான நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர் கடந்த 12 ஆண்டுகளில் உடல் உறுப்பு தானம் நம் நாட்டில் அதிகரித்திருப்பதாக எடுத்துரைத்தார். உலகளவில் 3வது உடல் உறுப்பு தான நாடாக இந்தியா திகழ்கிறது என்று கூறிய அவர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உடல் உறுப்பு தானத்திற்காக நிதியுதவி வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்கள் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தொடர்ந்து நீடிக்கும் தமிழகத்திற்கான விருதை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பெற்றுக்கொண்டார். குஜராத், மத்திய பிரதேசம், பிகார் மாநிலங்களில் தலா 1 சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறும் நிலையில் குஜராத் மஞ்சள்பூரில் பிஜேபியும் மத்திய பிரதேசம் டாட்டியா தொகுதியில் காங்கிரசும் முன்னிலையில் உள்ளன. பீகார் பங்கிபூர் தொகுதியில் ஜன் சுராஜ் கட்சி தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: ஆடி மாதம் 18வது தினமான இன்று காவிரி பாயும் மாவட்டங்களில் நீர்வரத்து குறைவாக இருந்த போதிலும் மக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை பக்தி சிரத்தையுடன் கொண்டாடி வருகின்றனர். தர்மபுரி ஒகேனக்கல் காவிரியில் தொடங்கி அது பாயும் ஈரோடு, சேலம், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் குறைவாகவே காணப்பட்ட நிலையில் பாரம்பரிய கலாச்சார சிறப்புடன் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. தர்மபுரியில் புதுமண தம்பதிகள் காவிரி அம்மனை வழிபட்டு இவ்விழாவை கொண்டாடுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஆடிப்பெருக்கு விழா தர்மபுரி மாவட்டத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் புதுமண தம்பதியினர் புனித நீராடி புத்தாடை அணிந்து அங்குள்ள காவிரி அம்மனை வழிபடுகின்றனர். தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் மக்கள் புனித நீராடி சூரிய பகவானை வழிபட்டனர். சேலம் மாவட்ட காவிரிக்கரையில் கிராமங்களை உயிர்ப்பிக்கும் குலதெய்வ வழிபாடு களை கட்டியது. இதில் பங்கேற்ற பொதுமக்கள் பேசுகையில்,
2: பூலாம்பட்டி ஆடி 18 வெள்ளகனூர் எல்லா ஊர்ல இருந்து சாமி வந்து கோயில இருந்து சிலையை எடுத்துட்டு வந்து இங்க வந்து சாமி சுத்தம் பண்ணி பூசை பண்ணி எடுத்துட்டு போய் அவங்க இங்க கோயில சாமி கும்பிடுவாங்க.
0: நாமக்கல் மோகனூர் காவிரி ஆற்றில் ஏராளமானோர் புனித நீராடி பல்வேறு பூஜை பொருட்களை ஆற்றில் தூய்மை செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் பொதுமக்களும் புதுமண தம்பதியினரின் வருகையும் குறைவாக காணப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: மங்கள நாளான இன்று புதுமண தம்பதிகள் நீர்நிலைகளில் புனித நீராடி தாலிப்பெருக்கு எனப்படும் தாலி மாற்றி கொள்வது வழக்கம். ஆடி 18 நாளான இன்று புதுமண தம்பதியினர் தாங்கள் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை ஆற்றில் விட்டும் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குழாய்களில் புனித நீராடியும் பொங்கி வரும் காவிரி போன்று தங்கள் வாழ்வு பெருகவும் மகிழ்ச்சி நிலைக்கவும் மாங்கல்யம் பெருகவும் வாழை இலையிட்டு பூ, குங்குமம், வெற்றிலை பழம், மங்கள பொருட்களை கொண்டு வழிபாடு செய்து பெற்றோர்களிடத்தில் ஆசி பெற்று
0: தஞ்சை கும்பகோணம் மகாமகம் திருமஞ்சன படித்துறைகளில் வீடுகளிலிருந்து குடங்களில் தண்ணீர் எடுத்து வந்து காவிரி தாய்க்கு அபிஷேகம் செய்து மக்கள் வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: காவிரியினுடைய பெரிய ஆறு இருக்கிறது, ஆனால் நீர் இல்லை என்கின்ற ஒரு வருத்தமான நிலையிலே இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுமண தம்பதிகள் பெண்கள் எல்லோரும் வீட்டிலிருந்து வந்து படித்துறையிலே தற்போது பூஜை செய்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புதுமண தம்பதிகள் சம்பிரதாயப்படி வழக்கமாக காளி கயிறுகள் குறித்து தங்களுடைய எதிர்காலம் குறித்து இந்த பூஜையிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
0: மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் பாரம்பரிய முறைப்படி காப்பரிசி, காதோலை, கருகமணி வைத்து மஞ்சள் கயிறுகள் கட்டி பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். காவேரி கரை காவிரியம்மன் ஆலயத்தில் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
5: காவிரி அன்னையை கன்னிப்பெண்ணாக நினைத்து காப்பரிசி, காதால கருகமணி, கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம் வைத்து தீபமேற்றி வழிபட்டனர். பெண்கள் மஞ்சள் கயிறு அணிந்தும் புதுமண தம்பதியினர் தாலி பிரித்து மீண்டும் கட்டும் பாரம்பரிய சடங்கையும் மேற்கொண்டனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நாகை மாவட்டத்தில் காவிரி நீர்நிலைகள் நீரின்றி வறண்டு காணப்படுவதால் ஆடிப்பெருக்கு களையிழந்த நிலையில் விவசாயிகள் கடைமடை பகுதிகளில் காவிரி நீர் முறையாக சென்றடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகையில் மக்கள் தத்தம் வீடுகளில் ஆடிப்பெருக்கு விழாவை இனிதே கொண்டாடி வருகின்றனர். தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ உளவியல் பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப பிரிவுகளை சேர்ப்பது குறித்து ஆராய துறை சார்ந்த வல்லுநர்கள் குழு அமைக்கப்படும் என்றார். தாவீகா தலைமையிலான அரசின் கீழ் விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக அரசை கண்டித்து தஞ்சையில் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய அவர், இப்பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவிரி பிரச்சினை, மேகதாது அணை விவகாரத்தில் மூத்த சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து தீர்வு காண தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, கடலூர், விழுப்பூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரகடம், மாம்பாக்கம், சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான

0: நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் இப்பொழுது 1:56.

ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம். நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.

0: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இப்போது விரால் மீன் குஞ்சு உற்பத்தி மற்றும் வளர்ப்பு. பொதுவாக விவசாயிகள் தங்களோட கூடுதல் வருமானத்துக்காக விவசாயம் சார்ந்த உப தொழில்களை செய்கிறாங்க. அதில் ஒன்று தான் மீன் வளர்ப்பு. அதுலேயுமே கெண்டை, திலேப்பியா இந்த மாதிரியான மீன் ரகங்களை தான் வளர்க்குறாங்க. ஆனால் இந்த மீன்களை விட முள் குறைவாகவும் சுவை அதிகமாகவும் இருக்க விரால் மீனுக்கு எப்பயுமே விலை கூடுதலாக தான் இருக்கும். இது நம்ம நாட்டு மீன் இனம்தான். ஆனால் இது நம்ம ஊர்களில் அதிகமாக வளர்க்கப்படுறதில்ல, வெளி மாநிலங்கள்லேருந்து தான் வாங்கி விற்பனை செய்கிறாங்க. இது ஒரு மாமிச உண்ணி வகையை சார்ந்தது. தன் இனத்தையே கூட சாப்பிடும் குணம் இருக்கிறதுனால இந்த மீன்களை வளர்க்கறதுல மட்டும் பல்வேறு உத்திகளை பின்பற்ற வேண்டி இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில விரால் மீன்கள்ல எப்படி குஞ்சுகளை சேகரித்து உற்பத்தி செய்யறது, அதை வளர்க்கும் விதம் போன்ற தகவல்களை பகிர்ந்துக்க இருக்காங்க நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் மகாதேவி அவர்கள்.
1: அம்மா வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வரி விரால் மீன் என்றால் என்ன, எதற்காக முக்கிய மீனாக வளர்க்கப்படுகிறது?
2: வரி விரால் மீன்னா ஸ்ட்ரைப்டு மரல்னு சொல்லுவாங்க. இந்த மீனுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. இதை உயிரோட வாங்குறதுக்கு நிறைய பேர் விரும்புறாங்க. அது ஏன்னா இந்த மீன்ல வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் மட்டும் இல்லாம மருத்துவ குணம் இருக்கிறனால நிறைய பேர் வந்து இந்த மீனை விரும்பி சாப்பிடுறாங்க.
1: இந்தியாவில வரி விரால் வளர்ப்பு எப்படி இருக்கு?
2: இந்த மீனுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. ஆனா இதோட ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப குறவாவே இருக்குது. இந்த மீன் ஆந்திர பிரதேஷ் தவிர வேற எங்கேயும் அதிகமா வளர்க்கறது இல்ல, தேவையான அளவுக்கு சப்ளை ஆகிறது இல்ல. இந்த மீனை வந்து நம்ம தமிழ்நாட்டில ரொம்ப கம்மியான பண்ணையாளர்களை தான் வளர்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு வந்து இந்த விரால் மீன் குஞ்சு வந்து இங்க கிடைக்கிறது இல்ல. வெஸ்ட் பெங்கால், பெங்களூரு, ஆந்திர பிரதேஷ்ல இருந்து வாங்கி தான் வளர்த்துட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ல தண்ணி ஏரியில கம்மியா இருக்கும் போது சில பேர் இதை வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இது தீவனம் சாப்பிடுற மாதிரி இதை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த சப்ளை கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னா இந்த மீன் குஞ்சு உற்பத்தியை நம்ம நாட்டிலேயே ஆரம்பிச்சிட்டோம்னா இதை வந்து இன்னும் நிறைய பண்ணையாளர்கள் வளர்க்கலாம்.
1: ஆமா, இந்த மீன் குஞ்சு உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம், இல்லைனா அந்த மீன் குஞ்சு உற்பத்திக்கான அந்த சினை மீன்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த விவரங்கள்லாம் சொல்லுங்க.
2: வரி விரால் மீன் குஞ்சு உற்பத்தி பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து தாய் மீன், சினை மீன்.

0: இந்த தாய் மீன் சென்னை மீன் பார்த்தீங்கன்னா கொடுவால வந்து ஒரே மீன்லேயும் ஆண் மீனும் பெண் மீனும் மாறுபடும். பட் இந்த விரலில் பார்த்தீங்கன்னா ஆண் மீனும் பெண் மீனும் தனித்தனியாகவே இருக்கும். ஸோ இந்த மீன் வந்து அடல்ட் ஆகிறதுக்கு ஆண் மீன் வந்து ஒன்று 350 கிராம் வரும்போது மெச்சூரிட்டி வரும், பெண் மீன் 100 கிராமுக்கு மேலே வந்து மெச்சூரிட்டி வரும். ஸோ நம்ம வந்து இந்த சென்னை மீனும் தாய் மீனும் கலெக்ட் பண்ணும்போது 350-500 கிராமுக்கு மேலே சைஸ் இருக்கக்கூடிய மீன்களாக வந்து கலெக்ட் பண்ணிட்டோன்னா ரீடிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கலெக்ட் பண்ணும்போது எப்பவுமே ஆரோக்கியமான காயம் இல்லாத மீனை வந்து எடுத்துக்கணும். இந்த மீன் வந்து காத்துலேருந்து ஆக்சிஜனை வாசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறனால இந்த மீனை வந்து ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சிண்டெக் டேங்க்ஸ்லேயும் பேரல்லையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதை எப்படி பராமரிக்கணும்னா, நம்ம கெண்டே தாய் மீனை வந்து எப்படி பராமரிக்கிறோமோ அதே மாதிரியே இந்த மீனையும் நம்ம பராமரிக்கலாம். ஒரு ஹெக்டேரில் வந்து 2500 kg வரலும் நம்ம ஸ்டாக் பண்ணலாம். நம்ம கெண்டை மீனுக்கு கொடுக்குற மாதிரியே 3% ஆஃப் தி பாடி வெயிட், அதாவது 100 kg மீனுக்கு 3 kg உணவு வந்து தேவைப்படும். ஸோ அதே மாதிரியே இதுலேயும் கொடுக்கணும். ஆனால் ப்ரோட்டீன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கெண்டை மீனுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படாது. ஆனால் இந்த மீன் மாமிசம் சாப்பிட்ற மீனாக இருக்கிறனால இந்த மீனுக்கு வந்து 40-42% வரலும் ப்ரோட்டீனை வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ தாய் மீனுக்கு எந்த மாதிரியான உணவு கொடுக்கணும்னு நான் சொன்னேன். என்ன சைஸில் கொடுக்கணும்னா 1.2 நாங்கள் 2 mm 3 mm வரலும் பெரிய சைஸா ஃப்ளோட்டிங் ஃபீடா நம்ம கொடுக்கலாம். கமர்ஷியலி மார்க்கெட்ல அவைலபிள் இருக்குது, அந்த ஃபீடே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
1: இந்த விரால் மீன்ல நீங்க சொன்னீங்க ஆண் மீன் பெண் மீன் 350 கிராம் இருந்தா ஆண் மீன் இருக்கும்னு, அது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஆண் மீன் இது பெண் மீன் இதுன்னு?
0: 350 கிராமுக்கு மேல வந்தாலே இதுல ஆண் மீன் எது பெண் மீன் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆண் மீன்ல பாத்தீங்கன்னா இதோட பாடி வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், அதே பெண் மீன்ல பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும். ஆண் மீன்ல வந்து சைஸ் கம்பேரிட்டிவ்லி கம்பேர் பண்ணும்போது பெண் மீன் கொஞ்சம் பெருசா தெரியும், ஆண் மீன் வந்து சின்னதா தெரியும். அதோட தலையும் பாத்தீங்கன்னா பெண் மீன் தலை வந்து பெருசா இருக்கும், ஆண் மீனோட தலை வந்து சின்னதா இருக்கும். அதுக்கப்புறம் கலர் பார்த்து கூட நம்ம சொல்லிக்கலாம், ஆண் மீன் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா அட்ராக்டிவா இருக்கும், ஃபீமேல வந்து அந்த அளவுக்கு கலர் இருக்காது, டல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா அதோட வயிறு இறங்கு இருக்கு நல்லா பெருசா இருக்குன்னா அது வந்து ஃபீமேல், அதே மாதிரி வயிறு இறங்குல ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கு டைட்டா இருக்குன்னா அது வந்து ஆண் மீன். ஸோ அதே மாதிரி இந்த ஆண் மீனையும் பெண் மீனையும் அந்த வயிற்றை ப்ரெஸ் பண்ணும்போது ஆண் மீனில் வந்து பால் மாதிரி வெள்ளை கலரில் ஒரு சொல்யூஷன் வரும், அது மில்ட்னு சொல்லுவோம். அதே பெண் மீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்லேயும் இல்லை ஆரஞ்சு கலர்லேயும் வந்து மொட்டை வரும், மொட்டை வந்துச்சுன்னா அது வந்து பெண் மீன்.
1: ஆமாம், இப்போ தூண்டுதல் முறையில் இனப்பெருக்கம் செய்கிறது அப்படிங்கிறத சொல்லுவோம்.
0: ஸோ நம்ம வந்து எதுக்காக தூண்டுதல் முறையில் பண்ணணும்னு ஒரு கேள்வி வரும். இப்போது திலாப்பியாவோ இல்லை காமன் கெண்டையோ இது வந்து நேச்சுரலாகவே ப்ரீட் ஆயிரும் நம்ம பாண்டில் இல்லை டேங்க்லையும், ஆனால் இந்த மீன் வந்து நேச்சுரலாக ப்ரீட் ஆகாது. ஸோ அதனால தான் இந்த இனப்பெருக்கும் முறையில் நம்ம வந்து ப்ரீடிங் பண்ணணும். ஸோ இந்த இனப்பெருக்கும் முறையில் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னா, முதல்ல வந்து நம்ம ப்ரீடிங் பண்ணணும்னா சிஸ்டம் தேவைப்படும். சிஸ்டம்ங்கிறது வந்து டேங்கோ இல்லை பாண்டோ. ஸோ இந்த மீன் குஞ்சியை உற்பத்தி பண்ணுறதுக்கு எந்த விதமான சிஸ்டம் தேவைப்படும்னா நம்ம பாண்டில் பண்ணலாம், இல்லை டேங்கில் பண்ணலாம், இல்லை சிமெண்ட் தொட்டியில் பண்ணலாம், FRP தொட்டியில் பண்ணலாம், எது வேணும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம முக்கியமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இதில் வந்து ஹைட் வந்து அதிகமா இருக்கணும். ஹைட்னா கொஞ்சம் ஆழமா இருக்கணும். ஆழமா இல்லனா இந்த மீன்ல வந்து ஒரு சின்ன இஷ்யூ என்னன்னா, இந்த மீன் நிறைய வாட்டி ஜம்ப் ஆகும். சோ நம்ம ஆழமா கம்மியா வெச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா, நம்ம நைட் ப்ரீடிங் போட்டதுக்கு அப்புறமோ இல்ல நம்ம அத கவனிக்காம விட்டுட்டோம்னா மீன் வந்து வெளியே குதிச்சிரும். சோ இது வெளியே குதிக்காத மாதிரி நம்ம பாதுகாப்பா வெச்சிக்கணும். அதனால கொஞ்சம் ஆழமா வெச்சாலே இது நல்லா இருக்கும். இன்னொரு ரீசன் என்னன்னா, இது ஏரியில இருக்கக்கூடிய மீன், சகதியில இருக்கக்கூடிய மீன். சோ எப்பவுமே பாட்டம்ல இருக்கணும், கீழே இருக்கணும், ஆழத்துல இருக்கணும்னு ஆசைப்படும். ஸோ அதனால அந்த மாதிரி கண்டிஷன் நம்ம வந்து அதுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவே அது வந்து அடாப்ட் ஆகும், நமக்கு வந்து மீன் குஞ்சு உற்பத்தி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் டேங்க்ல வந்து தண்ணி ஏற்றணும். இது வந்து நன்னீரில் மட்டும்தான் இந்த மீன் வந்து குஞ்சு பொறுக்கும். ஸோ அதனால உப்புத்தன்மை இல்லாத நன்னீரை மட்டும்தான் இதுக்கு பயன்படுத்தணும். தண்ணியை வந்து ஃபுல்லாகவே வைக்கக்கூடாது, இது வந்து ஜம்ப் ஆகும். அதனால வந்து டேங்க்ல பாதி ஹைட்டுக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி ஏற்றணும். அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய ஆகாய தாமரை செடி நம்ம போடணும். என்னன்னா நமக்கு வந்து அந்த ஏரியில இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை வந்து இந்த மீனுக்கு கொடுக்கணும். ஸோ நிறைய நம்ம ஆகாய தாமரை செடியை போட்டோம்னா அதுக்கு வந்து ஏரியில இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். அது இல்லாமல் இது மொட்டையை வச்சதுக்கு அப்புறம் அந்த மொட்டையும் பாதுகாப்பாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆகாய தாமரை செடியை வந்து போடணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மேல் ஃபீமேலை நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இந்த டேங்கில் விட்டுறணும். ஸோ எவ்வளோ மீனை வந்து நம்ம விடலான்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்டு டேங்க் இருக்குன்னா அதில் வந்து 3 செட்டு விடலாம்.

0: அதாவது மூணு ஆண் மீன் மூணு பெண் மீன் டேங்க்ல விடலாம். அதுல வந்து ஏதாவது ரெண்டு பேர் வந்து பேரிங் ஆகும். பேரிங் ஆகும்னா அதாவே பேரிங் நடக்கணும். ஸோ அது பேரிங் ஆகிட்டு ஏதாவது ஒரு ரெண்டு செட் வந்து ப்ரீட் ஆகும். சில டைம் மூணு செட்டு கூட ப்ரீட் ஆகும். ஸோ இன்ஜெக்ஷன் எந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணலாம்னா நிறைய கமர்ஷியலி அவைலபிள் இருக்குது. ஏற்கனவே கெண்டு மீனுக்கு பங்கேஷியஸ் மீனுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பண்ணியாளர்கள். அதே சேம் இன்ஜெக்ஷனை தான் ஓவா எஃப்எச்னு சொல்லுவோம், ஓவா ப்ரீம் சொல்லுவோம், ஓவா பெல் சொல்லுவோம், ஓவா டைடுன்னு இருக்குது, கோனோப்ரோன் இருக்கு. இதெல்லாம் கமர்ஷியலி அவைலபிள் ஹார்மோன். இது எதுவுமே கிடைக்கலன்னா நமக்கு நார்மலா மெடிக்கல்ல வந்து ஹியூமன் கொரியோனிக் கோனாடோட்ரோபின் கிடைக்கும். அந்த ஹார்மோனை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க எங்க இன்ஸ்டிடியூட்ல நம்ம ஓஎஃப்எச் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து ஆண் மீனுக்கு 0.2 mL/kg ஆஃப் த பாடி வெயிட் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஃபீமேலுக்கு வந்து மேலுக்கு கொடுக்கக்கூடிய டபுள் டோஸ் கொடுப்போம். ஏன்னா ஃபீமேல வந்து அந்த எக் ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த எக்குக்கு வந்து ஃபர்டிலைஸ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி கிடைக்கணும். ஸோ இன்ஜெக்ஷன் பண்றதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம இன்ட்ராக்ரேனியல், மஸ்குலார், இன்ட்ராபெரிட்டோனியல் எல்லாம் சொல்லுவோம். இன்ட்ராபெரிட்டோனியல்னா அந்த பெல்விக் ஃபின் பேஸில் கொடுப்போம். இன்ட்ரா மஸ்குலார்னா மசில், அதாவது மீட் வந்து எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல கொடுப்போம். இன்ட்ராக்ரேனியல்னா ஹெட் ரீஜனில் கொடுப்போம். ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறது வந்து மஸ்குலார் தான் ஃபாலோ பண்ணுவோம். இது சேஃபாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். கெண்டை மீனுக்கு எப்படி இன்ஜெக்ஷன் கொடுக்குறோமோ அதே மாதிரியே இந்த மீனுக்கும் நம்ம இன்ஜெக்ஷன் கொடுப்போம். இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது எப்போவுமே கூலிங் அவர்ஸில் கொடுக்கணும். அதாவது ஈவினிங் டைம்ல கூலிங்காக இருக்கிறனால நம்ம ஹார்மோன் கொடுக்கறனால கொஞ்சம் பாடி டெம்பரேச்சரில் அதிகமாக ஆனாலும் ஹீட் சென்சிபிளாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபிஷ்ஷுக்கு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அதே மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நைட்டு ஃபுல்லாக அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து பேரிங்குக்கு டைம் கிடைக்கும். பேரிங் ஆனதுக்கப்புறம் ஃபீமேல் வந்து எக் ரிலீஸ் பண்ணும், மேல் வந்து மில்க் ரிலீஸ் பண்ணும். தண்ணியில் வந்து இந்த மேல் ரிலீஸ் பண்ணக்கூடிய மில்க்கும் ஃபீமேல் ரிலீஸ் பண்ணக்கூடிய முட்டையும் கலந்து குஞ்சியாக மாறும். ஸோ அதனால் கூலிங் அவர்ஸில் தான் இது பண்ணணும். இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு 12-24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் முட்டையை வைக்கும். இது வந்து முட்டை வைக்கக்கூடிய மீன் தான். ஆனால் நம்ம கொடுவாலையும் இல்லை கார்ப்புலேயும் கெண்டையிலையும் கொடுக்குற மாதிரி லட்சக்கணத்தில் இதெல்லாம் முட்டை வராது. இந்த மீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000-15,000 முட்டை தான் வரும். ஒரு கேஜி பெண் மீனில் 10,000-15,000 எக் தான் வரும். ஸோ அதனால் வந்து இது நிறைய பேச்சஸில் நம்ம பண்ணிட்டோம்னா இயர் ரவுண்டாக நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இந்த மொட்டையை வச்சுட்டதுக்கு அப்புறம் அகெயின் 24 மணி நேரத்துலேருந்து 28 மணி நேரத்துக்குள்ளே இந்த மொட்டை வந்து குஞ்சியாக மாறுபடும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம லார்வல் ரேரிங் பண்ணணும். லார்வல் ரேரிங்னா அந்த குஞ்சி பராமரிப்பு.
1: வரி விரால் மீன் குஞ்சை எப்படி வெற்றிகரமாக வளர்க்கறது அப்படிங்கிறத சொல்லணும்.
0: இப்போ குஞ்சி பராமரிக்குன்னா அந்த குஞ்சியாக மாறுபட்டு 3 நாள் வந்து அதுக்கு எந்த விதமான தீவனமும் தேவைப்படாது. அந்த மொட்டையிலே வந்து யோக் சாக் இருக்கிறனால அதிலே வந்து அது உயிரோட இருக்கும். அந்த 3 நாளில் தான் வாயில் இருக்கக்கூடிய சிஸ்டமும் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமும் நல்லா டெவலப் ஆகும். அதுக்காக நம்ம டைம் கொடுக்கணும், ஃபீடு கொடுக்க தேவையில்லை. 3 நாளுக்கு அப்புறம் நம்ம முதல்ல என்ன ஃபீடு கொடுக்கணும்னா பிளாங்க்டான் தான் கொடுக்கணும். பிளாங்க்டான்ங்கிறது என்னன்னா உயிர் உணவுகள்னு சொல்லுவோம். இந்த உயிர் உணவுகள் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். இது வந்து எதுக்காக கொடுக்கணும்னா இந்த மீன் குஞ்சு இருக்கு இல்லையா அது வந்து நிறைய சிரமப்பட தேவையில்லை ஃபீடை வந்து பிடிச்சி சாப்பிட்றதுக்கு. இந்த உயிர் உணங்கள் வந்து தண்ணியிலே ஃப்ளோட்டிங்லே இருக்கும். அது வந்து ஃப்ரீயாக ஸ்விம் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஈஸியாக கிடைக்கும். நியூட்ரிஷனலி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா விதமான சத்தும் அந்த உயிருணங்களில் இருக்கிறனால எந்த மீன் குஞ்சு பிறந்தாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு 5 டேஸ் கொடுக்கறது வந்து பிளாங்க்டானை தான் கொடுப்போம். அது உயிருணங்கள் தான் கொடுப்போம். ஸோ எந்த உயிருணங்களை நம்ம கொடுக்கலான்னா அதில் நிறைய விதம் இருக்குது. நம்ம வந்து ஆர்டிமியா நாப்லியேன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து கார்பலையோ கொடுப்பாங்க, கொடுவாலியோ கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த மீனுக்கும் வந்து இது செட் ஆகுது. அதனால் நம்ம வந்து ஆர்டிமியா நாப்லியை ஈஸியாக பண்ணையாளர்களும் அது வாங்குறாங்க. ஹேச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். அந்த ப்ரொசீஜர் நிறைய பேருக்கு தெரியறனால அதே தான் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த 3வது நாள்லேருந்து 8வது நாள் வரலும் நம்ம வந்து ஆர்டிமியா நாப்லியையே வந்து கொடுக்கலாம். இது வந்து எவ்வளோ கொடுக்கணும்னா அந்த மீன் வந்து சாப்பிட்டு திரும்ப தண்ணியில் போகும். அது வந்து அதுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுமோ வயிறு ஃபுல்லாக ஆகிற வரலும் இந்த உணவை நம்ம கொடுக்கணும். பிளாங்க்டான் எவ்வளோ கொடுத்தாலும் தப்பு கிடையாது. நியூட்ரிஷனலி ரிச்சாக இருக்கிறனால நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 8வது நாள்லேருந்து 16th day வரலும் மொய்னாவோ டாஃப்னியாயும். இதை வந்து பண்ணையாளர்கள் அவங்களோட லாங்குவேஜில் நைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நைஸ் கொடுத்தாலே நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் ஆர்டிமியா நாப்லியையோட நியூட்ரிஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சின்ன சின்ன ஆர்டிமியா நிறைய பிடிச்சி சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லி இந்த மொய்னாவோ இல்லை டாஃப்னியாவோ கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், அதுக்கு வந்து நிறைய சத்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக இந்த கம்பெனியில் கொடுக்கக்கூடிய ஃபீடோ இல்லை ஃபார்முலேட் ஃபீடுக்கோ கன்வெர்ட் பண்ணலாம். இது உடனே பிளாங்க்டானோ இல்லை உயிரினங்களோ கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டு கொடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 4 தடவை ஃபீடு பண்ணுறோன்னா 2 தடவை

0: பிளாங்டானும் ரெண்டு தடவை ஃபார்முலேட்டட் ஃபீடும் இந்த மாதிரி மாறி மாறி கொடுத்துட்டு அப்படியே அந்த உயிருணவங்களுக்கு கொடுக்குற டைமை வந்து குறைச்சிட்டு இந்த ஃபார்முலேட்டட் ஃபீடு கொடுக்குற டைமை வந்து அதிகமாகப்படுத்திட்டே போகணும். அது ஈஸியாக அடாப்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஃபார்முலேட்டட் ஃபீடு சாப்பிட ஆரம்பிக்கும். இந்த ஃபார்முலேட்டட் ஃபீடு வந்து நிறைய கம்பெனிஸில் கிடைக்கும். நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா அதில் மினிமம் 50% ப்ரோட்டீன் இருக்கணும். இப்போ நம்ம கெண்டைகளாக பார்த்தீங்கன்னா 25-30 இருந்தாலே போதுமானது. ஆனால் இது மாமிசை சாப்பிட்ற மீனால் நம்ம சின்ன ஏஜ்லேருந்தே இதுக்கு வந்து 50% இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை வந்து கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சைஸை பார்த்தீங்கன்னா 0.3 mm 0.5 mm ஆரம்பிக்கலாம். இந்த ஃபிஷ்ஷு வந்து வளர வளர நம்ம ப்ரோட்டீனை குறைக்கலாம், அதே மாதிரி சைஸை வந்து அதிகமாகப்படுத்தலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 மாதத்துலேயே வந்து 2 inch சைஸுக்கு வந்துடும். ஸோ அந்த 2 inch சைஸு வரும்போது அதுக்கு 0.3 mm கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா, அதுலேருந்து 0.5 mm 0.8 mm அதுக்கப்புறம் 1.2 mm அது வரலும் கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் க்ரோ அவுட் பண்ணும்போது நம்ம 1.2 mm 2 mm 3 mm சைஸுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம வந்து ப்ரோட்டீனை குறைக்கலாம். எப்போவுமே 40 கீழே ப்ரோட்டீனை வந்து குறைக்கக்கூடாது. அப்படி குறைச்சாலே வந்து நிறைய நோய் வர ஆரம்பிக்கும், இல்லைனா வந்து அந்த க்ரோத்து குறையும், நமக்கு வந்து ப்ரீடிங் ஆகாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். அதனால் மினிமம் 40% ப்ரோட்டீன் வந்து கொடுக்கும். யார் யாருக்கு இதுக்கு சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை கிளாரிஃபிகேஷன் வேணும், அதே மாதிரி இதுக்கு ரிலேட்டடான பயிற்சி வேணும்னா நம்ம தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைனா டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தலைநகர்லேயே கூட நீங்கள் கேட்டுக்கலாம்.
1: நன்றிங்கம்மா.
0: நன்றி சார்.
2: இதுவரை அதிக லாபமும் சந்தை வாய்ப்பும் இருக்கக்கூடிய விரால் மீன் குஞ்சு உற்பத்தி மற்றும் வளர்ப்பு முறை குறித்து பகிர்ந்து கொண்டார் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் மகாதேவி அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி நேரம் 2:30. திருச்சியின் வானொலி அலைவரிசைகளில் இனி நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் சமயபுரம் எஸ் சபிதா பானு அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வலம் வர கேட்டு ரசிக்கலாம். வாழ்வில் அன்னைக்கு ஓர் தனியிடம், அது தாய்மையின் பிறப்பிடம். அன்னையினை விரும்பாதவர் உண்டோ? ஆண்டவனை தொழாதவரும் உண்டோ? அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை. வரும் பாடல் அடிமை பெண் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருப்பது.

மகிழ்வாள் ஜீவன் அறியாய் வருவாள் எந்த

மென்மையான உணர்வுக்கு காதல் என்று பெயர். காதல் கொண்ட பெண் ஊடல் கொண்டால் இனிய பாடலும் பிறக்குமே, அதில் உள்ளமும் குளிருமே. வரும் பாடல் வாரிராழி படத்திற்காக பாடலை பாடுகிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி. சுசிலா.

2:38 திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் சமயபுரம் எஸ் சபிதா பானு அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. அழகான பெண்ணுக்கு தகுந்த அழகிய கணவன், குறையில்லாத வாழ்க்கைதான் ஏது, கணவனின் தவறை மன்னித்த மனைவி கடவுளிடமும் கருணை கேட்கிறாள். வரும் பாடல் பேசும் தெய்வம் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருப்பது.

கனவும் கற்பனையும் நிறைந்ததுதானே வாழ்க்கை. அந்த கால காதலர்கள் போல் கனவு காண்பதில் ஒரு களிப்பு இருக்கத்தானே செய்யும். வரும் பாடல் உத்தமன் படத்திற்காக.

திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் சமயபுரம் எஸ் சபிதா பானு அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. போட்டிகள் நிறைந்த இவ்வுலகில் விளையாட்டில் போட்டி போடுவது சிறப்பு. அது விளையாட்டு பாடலாக இருந்தால் நம் காதிற்கும் ஒரு களிப்பு. வரும் பாடல் இதயமலர் படத்திற்காக.

மூன்றாம் பிறையில் தொட்டில் கட்டி முல்லை மல்லிகை மெத்தையிட தேவையில்லையாம். இந்த அத்தை மடியே போதும், நீ கண் உறங்க என்கிறார் கற்பகம் படத்திலிருந்து பாடலை பாடுகிறார் பி. சுசீலா.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது இசை தூரல் நிகழ்ச்சியில முதல்ல வரக்கூடிய தகவல் என்னன்னா, அடிக்கிற வெயிலுக்கு வானத்துல இருந்து மழை வராதான்னு பாத்துக்கிட்டு இருந்தா, நெல்லை, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி, அப்புறம் திருநெல்வேலி, தேனியில எல்லாம் பாத்தீங்கன்னா பலத்த மழை பதிவாகி இருக்குதான். ஒரு மிதமான மழைக்கு கூட நம்ம சைடு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு புலம்ப வைக்கிறாங்க இந்த மழை. இது வந்து ஒரு பக்கம் டென்ஷன்னா, இதுக்கு மேல நம்மள வெறுப்பேத்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப வந்து என்னன்னா, வான்மழை, பூமழை, ஆலங்கட்டி மழை, அடைமழை, அமிழமழை கூட கேள்விப்பட்டிருப்போம். ஆனா மீன் மழை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இப்ப வந்து பொழிஞ்சிருக்கு. எங்கன்னா, தெலுங்கானா மாநிலம் மஞ்சேரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய சென்னூர் பகுதியில தான் மக்கள் வந்து மழையில நனைஞ்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும் போது, வானத்துல இருந்து நூத்துக்கணக்கான மீன்கள் மழையோடு சேர்ந்து தொப்பு தொப்புன்னு விழுந்துச்சான். அப்புறம் என்ன, வெள்ளிக்கிழமை பெஞ்சதுனால சனி ஞாயிறுக்கு தேவையான மீன்களை இயற்கைக்கு அப்படியே நன்றியை சொல்லிட்டு கூட கூடையா வீட்டுக்கு அள்ளிட்டு போயிருக்கிறாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மீன் மார்க்கெட்ல எல்லாம் கூட்டம் கம்மின்னு வேற ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே நம்ம நம்பிடக்கூடாது இல்லையா? ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு கேட்கணும்னு நம்மளுக்கு அறிஞர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏரி குளங்கள்ல வந்து பலத்த சூறாவளி காற்று வீசும் போது அங்க இருக்கிற தண்ணி மேல அது செயல்பட்டு மேல பார்த்து அப்படியே இழுக்கும் போது, தண்ணியில மீன் மட்டும் கிடையாதான், நண்டு தவளை கூட சேர்ந்து மீன்மலை, என்ன நண்டு மழை தவளை மழை கூட பெய்யும்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்லங்க. இந்த விஷயத்த கேட்ட சில மக்கள் அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. என்னன்னா, என்ன மீனா இருக்கும், வாழை மீன், விலங்க மீன், சுறா மீன், இதுல வந்து முள் இல்லாத மீனா இல்ல முள் இருக்க மீன் வந்து விழுந்துச்சா, இது தெரியலையா அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்லாம் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்களாம். அடுத்ததா நேயர்களோட மின் அஞ்சல்களை தான் இப்ப வந்து படிக்க போறோம். 1ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை நிகழ்ச்சிக்காக மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. திருவானைக்காவல் கீழே கொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அன்று நண்பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சி சிறப்பாக வழங்கிய ராஜலட்சுமி அவர்களுக்கு பாராட்டுகள். தோழிகள் அழகாக பேசினார்கள். வாழ்க்கை என்பது நம் முன் உள்ள ஒரு கண்ணாடி போன்றது. நாம வந்து ஒரு செயலை கொண்டு நம் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொண்டு இருப்பதில் திருப்தியுடன் வாழ்ந்தால் மகிழ்ச்சி தானே வந்து சேரும். ஒரு மனிதன் என்ன நினைக்கிறானோ அதுவாகவே ஆகிறான் அப்படின்னு ஒரு கருத்தை வேற நம்மளுக்காக அனுப்பியிருக்காங்க. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே நேயர் தான் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா, அன்று காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசின முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள் அறம் செய் என்ற தலைப்பில், எல்லோருக்கும் நல்லது செய்வதே அறம் என்பதை பெரியவர் சொல்

கற்பேனி என்று தொடங்கு ஏழாதி பாடல் மூலம் சிறப்பாக விளக்கினார். மடல் மாணிக்கம் நிகழ்ச்சியில நாவல் பழத்தின் சிறப்புகளை பற்றி கூறியது அருமை. சுடர் விளக்கு நிகழ்ச்சியில வந்த செய்தி கட்டுரையில நீட் தேர்வு பற்றிய தகவல் பயனுள்ளதாக இருந்தது. ஹேமாவதி அவர்களுக்கும் சுமித்ரா ரத்னம் அவர்களுக்கும் பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இரவு ஒளிபரப்பான உழவர் உலகம் நிகழ்ச்சியில பேசிய கந்தர்வகோட்டை சுந்தரராஜ் அவர்களுக்கு உணவு காடு மற்றும் மண்ணில் மண்புழு கரையான் அட்டை போன்றவற்றால் ஏற்படும் பயன்கள் பற்றியும் சிறப்பாக கூறினர். வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. திருவானைக்காவல் கீழே கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம். சனிக்கிழமை நிகழ்ச்சிக்காக அடுத்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க தஞ்சாவூர்லேருந்து லட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அன்று காலை 9 மணிக்கு வசந்த் தலைப்பு நிகழ்ச்சியில அரிதாரம் பூசும் வசனங்கள் அப்படிங்கிற தலைப்புல பாம்பே கண்ணனையா அவர்கள் மௌலி, ஒய் ஜி மகேந்திரா போன்ற முன்னணி நாடக கலைஞர்களுடன் நடித்ததை பற்றியும், தமிழ் இலக்கியங்களை புதிய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் நோக்கில் ஆவணப்படங்கள் தயாரித்ததை பற்றியும் தனது அனுபவங்களை கூறியது சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த பிரிசி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காலை 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில பாடல்கள் இனிமை இருபட படங்களாக முதல்வன் அன்னியன் பாடல்கள் சூப்பர், நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர் லட்சுமி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

0: திருச்சி சிந்தாமணி பசார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம். சுந்தர மகாகாளியாய் சுடர்விடும் ஜோதி, ராகு காலத்தில் மட்டும் விழித்திறக்கும் தாய், பிள்ளைகள் துயர்த்தீர்க்கும் கொரநாட்டு கருப்பூர் பெட்டிக்காளியின் பெருமைகள்.
1: கேட்பதெல்லாம் தந்திடவே தாயிருக்க.
0: நாளை காலை 8 மணிக்கு FM ரெயின்போ 102.1 இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டறிஞ்சிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்களோட மின்னஞ்சல்களை வந்து படிச்சுட்டே இருக்கோம் இல்லையா. அந்த வகையில் அடுத்ததா வரக்கூடிய மின்னஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர்லேருந்து தேவி நிதியரசன் அனுப்பியிருக்கிறாங்க. சனிக்கிழமை நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அன்று காலை 10:30 இருபட பாடல்கள் சூப்பர், 11 மணிக்கு சரிகம ரசிகம நிகழ்ச்சி அருமை, 12:10 மங்கையர் உலகம் அழகு குரல் வண்ணம் கொண்ட அறிவிப்பாளர் ராஜலட்சுமி வாழ்த்துக்கள், நல்ல தலைப்பை கொடுத்து தோழிகளிடம் அழகாய் கேள்விகளை கேட்டார், தோழிகளும் அழகாக

அழகாய் அவருடன் பகிர்ந்து கொண்டனர். நாங்கள் இல்லத்தரசிகள், வானொலியில் அறிவிப்பாளரிடம் பேசினால் எங்களுக்கு வானத்தில் இறக்கை கட்டி பறப்பது போல் இருக்கும். எத்தனையோ வேலைகளுக்கு இடையில லைனை பிடிச்சு பேசினா சந்தோஷம் இருக்கும், அது எங்களால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். அப்புறம் ஒரு மணிக்கு வந்து நல்ல பாடல்களை கேட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். திருச்சி வானொலி மிக சிறப்பான வானொலி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன். அடுத்த மின்னஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கருமண்டபம் தெற்கு திரு வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக் சந்த்ரு விஸ்வா அனுப்பியிருக்கிறாங்க. திருச்சி பண்பலை 102.1 இயக்குநர் அவர்களுக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்று பகல் ஒரு மணிக்கு காலத்தை வென்ற காவிய கானங்கள் மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டோம். முதல் பாடலே அன்பேவா படத்திலிருந்து. இது மாதிரி வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. வழங்கிய திருச்சி பண்பலைக்கு பெருமை. நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ச்சி அடைந்தோம். நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நேற்றைய நிகழ்ச்சிக்காக மின்னஞ்சல் தஞ்சாவூர் லட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க. வணக்கம் சொல்லிட்டு 3 இசைத்தூரல் நிகழ்ச்சியில தகவல்கள் சிறப்பாக இருந்தது. நேயர்களின் வண்ணமடல்களை தெளிவாக அழகாக வாசித்த மரியா அவர்களுக்கு பாராட்டுகள். அப்புறம் மாலை 4 வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டி விளையாட்டை வித்தியாசமான முறையில் கட்டங்கள் போட்டு கலகலப்பாக நேயர்களோடு விளையாடிய பிரியா வைரமணி அப்புறம் மரியா மேடம் இவங்க ரெண்டு பேர் கூட்டணிக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் சொல்லியிருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி. அதே தஞ்சாவூர் லட்சுமி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நிகழ்ச்சிக்காகவும் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. இயக்குநர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அன்று பகல் 3 இசைத்தூரல் நிகழ்ச்சியில தகவல்கள் சிறப்பாக இருந்தது. பாடல்கள் இனிமே இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர் ராஜலட்சுமி அவர்களுக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இரவு 10 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில நேயர்களின் இனிமையான வாட்ஸ்அப் பாடல்கள் சூப்பரோ சூப்பர் நிகழ்ச்சி வழங்கிய கோபால் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி. அடுத்து நேற்றைய நிகழ்ச்சிக்காக மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. திருவானைக்காவல் கீழே கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, நேற்று வந்து இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசின முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள் மனம் விட்டு பேசு என்ற தலைப்பில் மன அழுத்தம் ஏற்படாமல் இருப்பதற்கு மனம் விட்டு பேச வேண்டும் என்று கூறியது பயனுள்ள தகவலாக இருந்தது. வாமா மின்னல் நிகழ்ச்சியில் பழங்குடியின மக்கள் சிவப்பு எறும்புகளை சமைத்து சாப்பிடுவார்கள் என்றும் அதில் பல சத்துகள் உள்ளது என்றும் கூறியது தகவல் வியப்பாக இருந்தது. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியாக வந்த ஃபார்ம் டு சிட்டி என்ற தலைப்பில் முக்கணி நிறுவனத்தை பற்றிய தகவலும் நேர்காணலும் சிறப்பாக இருந்தது. அவர்களுடைய புதிய முயற்சிக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்கிறாங்க. கீழகொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம்

இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டறிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 3:34 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் வந்து இன்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறவங்க திருச்சி குமரநகர் எஸ் லட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க. இன்று அதிகாலை 5 மணிக்கு சென்னை விவித் பாரதியிலிருந்து நமது பண்பலை வழியாக அஞ்சல் செய்த தெய்வீக ராகங்கள் கேட்டு மனம் லேசாகியது. பி வி ஸ்ரீனிவாஸ் அப்புறம் ஜானகி பாடிய மல்லிகார்ஜுன சுப்பிரபாதம் வெகு பிரமாதம் வாழ்த்துக்கள். நமது பண்பலையில் பிலஹரி ராகத்துடன் துவங்கிய மங்கள இசை எங்கள் இல்லத்திற்கு நல்ல அதிர்வலைகளை கொண்டு வந்தது. உளவே தலைப்பகுதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சில நிமிடங்களில் நகைச்சுவையாகும், அதே சமயத்தில் பல பயனுள்ள தகவல்களையும் சுவைபட வழங்கிய ஆர் வி ஐயா அவர்களுக்கும் முருகானந்தம் தியாகராஜன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. காலை மலரில் பிரம்ம முகூர்த்தத்தின் சிறப்பை கூறியது நன்று. முதன் முதலாக காதல் டூயட் பாடல் சூப்பர் வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி குமரநகர் எஸ் லட்சுமி. அடுத்த மின்னஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் எஸ் ரங்கன் சி சுந்தரராஜன் அனுப்பியிருக்கிறாங்க. நண்பர்கள், 12 பதுக்கு சூரியகாந்தி மூலம் இரு தலைப்புகளில் நாடகம் இடம்பெற்றது. அதில் மோகன்குமார் அவர்கள் எழுதிய தோல்வி கிடையாது தோழா நாடகம் கதைக்கும் காட்சிக்கும் தலைப்புக்கும் பொருந்தி அதன் மூலமாக ஸ்ரீதர் கதாபாத்திரத்தை மையமாக கொண்டு படித்துவிட்டு வெளிநாட்டு மோகத்தில் வேலை தேடுவதை விட நமது நாட்டில் நமது ஊரில் கிடைக்கும் வேலை எப்படி எந்த வகையில் சிறப்பாய் தெரிகிறது, அதற்கு இந்நாடகம் ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமா? இந்நாடகத்தை கேட்டவுடன் இளையராஜா அவர்கள் இசையில் ஊரு விட்டு ஊர் வந்து படத்தில் வரும் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரு போல வருமா, பாடலுக்கு நாடக கலைக்கும் தொடர்பு உண்டு என்றால் அது மிகையே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பிறந்த இடம்பெற்ற எஸ் சித்ரா அவர்கள் எழுதிய சொந்த பந்தம் நாடகம். உறவு முறை சொந்த பந்தம் எப்படி அவசியம், அதற்கு நாடக கதைப்படி நிர்மலா சொந்த பந்தம் அணியாக திரண்டு வரும்போது அதன் பயன் பற்றி அறிய முடிகிறது. இந்த நாடகத்தின் மூலம் தனி குடும்பத்தை விட கூட்டு குடும்பம் சிறந்தது என்பதையும் காட்டுகிறது. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் எஸ் ரங்கன் சி சுந்தரராஜன்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மணி 41 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது இசை தூரல். இப்ப ரொம்ப நேரமா மின்னஞ்சல்களாவே போயிட்டு இருக்கு, செய்தியவே காணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இப்ப உங்களுக்காக ஒரு செய்தி என்னன்னா, யாராவது வந்து ஒரு பொருளை திருடிட்டா அவங்களை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இதுதானே உலக வழக்கம். ஆனா இங்க ஒருத்தவங்க பொருளை திருடிட்டாங்க, அவங்களுக்கு தண்டனையும் கிடையாதான், போலீஸ் பிடிக்கவும் மாட்டாங்களாம், யார் அவங்கள திட்டினாலும் காது கொடுத்து கேட்கவும் மாட்டாங்களாம், பதில் சொல்லவும் மாட்டாங்களாம். இப்படிப்பட்ட சூப்பர்மேன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? கர்நாடகா மாநிலம் துமகுரு பகுதியில ஒரு நகை கடையில கணக்கு பாத்திருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் மதிப்பு இருக்கிற தங்கம் வைர நகைகள் காணாம போயிருச்சான். ஆனா கடையில கதவு சுவர்னு எதுலையுமே சேதமாகல, எதுவும் உடையவும் இல்ல. என்னப்பா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி பல நேரம் யோசனைக்கு அப்புறம் சிசிடிவிய ஆராய்ச்சி பண்ணப்பதான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வந்து காத்திருந்துச்சான். யார் அந்த திருடன்னா, ஒரு 10 வைர மோதிரம், ஒரு 3 கோல்டு செயின தன்னோட வாயாலேயே அசால்ட்டா கவிட்டு போனா எலிதான் அந்த திருடனா. அப்புறம் என்னங்க, மிஸ்டர் எலி போன பாதைய ஆய்வு செஞ்சு 13 நேர தேடுதலுக்கு அப்புறம் 10 லட்சம் மதிப்பு இருக்கிற நகைகளை பத்திரமா மீட்டு எடுத்துட்டாங்களாம். இப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் மிஸ்டர் எலி பாத்தீங்கன்னா நியூஸ், வீடியோஸ், ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம்னு மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம இசை தூரலையும் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டாங்க.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளிடம் காமராஜ் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. பண்பலையில் சூரியகாந்தி நிகழ்ச்சியில் முதலாவதாக இடம்பெற்ற தோல்வி கிடையாது தோழா எனும் தலைப்பிலான நாடகம் கேட்டேன். நல்ல மையக்கருவினை கொண்ட நாடகம் இது. அயல் நாட்டு வேலை மோகம் கொண்ட இளைஞர்களுக்கு சரியான பாடம் கற்பித்த நாடகத்தை எழுதிய இந்நாடக ஆசிரியர் எஸ் மோகன்குமார் அவர்களுக்கு என் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து உலக நண்பர்கள் நாளுக்கு பொருத்தமாக அமைந்தது ஸ்ரீதரன் ஈஸ்வர் எனும் கதாபாத்திரங்கள். இந்த இருவரது நட்பால் விளைந்த நன்மையை தான் இந்நாடகத்தின் நற்செய்தியாக நான் எடுத்துக்கிட்டேன். 5 கதாபாத்திரங்களில் நடித்த இந்நாடக கலைஞர்

நடிப்பு பிரமாதம். அடுத்து சூரியகாந்தி நிகழ்ச்சியில் வளம் வந்த சொந்த பந்தங்கள் எனும் தலைப்பிலான நாடகமும் மிகவும் சிறப்பு. பங்கு பெற்ற நாடக கலைஞர்களில் நமது நிலைய கலைஞர்களாகிய லக்ஷ்மி பாஸ்கர், விஜயலட்சுமி ராம்குமார் ஆகியோரின் நடிப்பு அபாரம். எத்தனை கோடி பணம் இருந்தாலும் ஆபத்தில் ஓடி வந்து உதவ ஒரே ஒரு நல்ல உறவுதான் இன்றைய காலகட்டத்தில் முக்கியம் என்பதை அழகாக இந்நாடக ஆசிரியர் எஸ் சித்ரா அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார். மொத்தத்தில் நாடக ரசிகர்களுக்கு இவ்விரு நாடகங்களும் அறுசுவை விருந்தாக அமைந்தது என்பதை குறிப்பிட்டே சொல்ல வேண்டும். இவ்விரு நாடகத்தையும் நன்முறையில் அமைத்து வழங்கிய நாடக பிரிவு தலைவர் ஆர் வி ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த என் இதயபூர்வ நல்வாழ்த்துக்கள் என்றும் வற்றா பேரன்புடன் கொள்ளிடம் காமராஜ் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அன்புடன் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம்.

0: மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இசை தூரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேர்களை, நிகழ்ச்சி குறித்து விமர்சன கடிதங்களை நீங்களும் வந்து எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். உங்களுக்கான அஞ்சல் முகவரி நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி 1. உங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி airtrichy@gmail.com. நன்றி நேர்களே.

நேர்களை நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு வண்ண கோலங்களில் கண்டுபிடி கண்டுபிடி. இதில் நேர்கள் பங்கேற்க தொலைபேசி எண்கள் 431 என்ற திருச்சியின் முன்னணி பெண்ணோடு 240 102 1 மற்றும் 246 102 1.

0: அடுத்ததா உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு வண்ண கோலங்களில் கண்டுபிடி கண்டுபிடி. இதில் நேர்கள் பங்கேற்க தொலைபேசி எண்கள் சுழி 431 என்ற திருச்சியின் முன்னணிப்பெண்ணோடு 240 102 1 மற்றும் முறையன் 246 102 1. இனி கேட்கலாம்
1: வணக்கம் திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய் ஸ்ரீ துரைசாமி. நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 37 உயர்த்தும் வகையிலான உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று நிறைவேறியது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது. அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணாக்கருக்கு புரதச்சத்து உணவுகள் வழங்குவதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாணாக்கரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதோடு தரமான சீருடை வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதய ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக அரசை கண்டித்து தஞ்சையில் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய அவர் டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகம் நாளை முதல் 3 நடைபெறவுள்ளது. விழுப்புரத்தில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் இன்று துவக்கி வைத்தார். காவிரி பாயும் மாவட்டங்களில் நீர்வரத்து குறைவாக இருந்தபோதிலும் மக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை பக்தி சிரத்தையுடன் கொண்டாடி வருகின்றனர். நீலகிரி, கோவை, தேனி, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை உட்பட 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. திண்டுக்கல்லில் நாளை நடைபெறும் முதல் போட்டியில் திருப்பூர் அணி திண்டுக்கல்லை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே.
0: வணக்கம். 4:03 நம்ம கேட்க போற விளையாட போற இந்த நிகழ்ச்சி
1: வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு வந்து கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்றதுதான். நேயர்கள் ஆடிப்பெருக்கு மகிழ்ச்சியில இன்னைக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க அப்படின்னு நம்புறோம்.
0: வெள்ளத்தில் மூழ்கி விளையாட வருவாங்க இன்னைக்கு.
1: ஆமா ஆமா ஆமா. ஏன்னா பொதுவாக விடுமுறை நாளாக தானே இருந்திருக்கும் நேயர்கள் பலருக்கும். அதனால வந்து ஆடிப்பெருக்கு கொண்டாட்டத்தோடு இன்னைக்கு வண்ண குளங்கள் கொண்டாட்டத்தில் நேயர்கள் அனைவரையும் பங்கேற்க அன்புடன் அழைக்கிறது நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேயர்கள் விளையாட வரணும் அப்படின்னா உங்களுக்கான தொலைபேசி எண்கள் நீங்கள் அறிந்ததுதான், 0431 240-102-1. இதில் புதிய அறிமுக நேயர்கள் வரலாம். 246-102-1 மற்ற நம் அனைத்து நேயர்களுக்கும்

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
5: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
4: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
5: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: 4:11 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது வண்ண கோலங்களில் திங்கள் சிறப்பாக கண்டுபிடி கண்டுபிடி. இப்ப இணைப்புல ஒரு நேயர் இருக்கிறாங்க,
1: அவரை சந்திக்கலாம். வணக்கம்
2: சார். நிலையத்தார் அனைவருக்கும் நலமா சார்.
1: எல்லாம் நல்லா இருக்கும். இவ்வளவு அன்போடு விசாரிக்கிறீங்க, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா?
2: திருச்சி தீரநகர்ல இருந்து நாகேந்திரன் பேசுறாங்க சார்.
1: நாகேந்திரன் ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன்.
1: வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சி தொடக்கம் தொடங்கியாச்சு, நீங்க தான் முதல் நேரம் வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும்
2: நினைக்கிறேன்.
1: அப்படிங்களா? ரொம்ப கூட்டமா இருக்கோ வழி விடுறதுக்கு.
2: தெரியுமா?
1: உதவி செய்ய போறோம். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட ஒரு முக்கியமான மன்னர் அவர், சரிங்களா? எவ்வளவோ பேர் இருக்காங்க,
2: எவ்வளவோ
0: பேர் மன்னர்களில் இவரும் ஒருவர்.
1: ஆமா, இவர் வந்து பாத்தீங்கன்னா மன்னர்னு சொல்லிட்டு அரசின் சொன்னாதான். ஆமா, ராணி இல்ல, ராஜா.
0: இன்னொரு
1: பேர் இருக்கு, மைசூரின் புலி அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கு. ஆமா, மைசூரை தலைமையிடமாக வைத்து மைசூரை ஆண்ட மன்னர் இவர், சரிங்களா? இவங்க அப்பா பேர் வந்து ஹைதர் அலி. எந்த தெருவுல குடியிருக்காருன்னு தெரியல, அப்படிங்கிறீங்களா?
2: சார், எனக்கு வந்து தமிழ்நாட்டை பத்தி ஞாபகம் இருக்கு, வீரபாண்டிய கண்டபுமே. அதே மாதிரி ஜான்சி ராணி.
1: எனக்கு தெரிஞ்ச ஆளா கேளுங்க சார், நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு கேட்டுக்கிட்டு
0: இருக்கீங்க. எத்தனை மன்னர்கள் இருக்கிறாங்க, நீங்க என்னங்க?
1: சரி, இன்னும் ஒரு குழு வேணா கொடுக்கட்டுமா? திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கிய பந்தம் உண்டு, சொந்தம்
2: உண்டு.
1: ரொம்ப கோச்சுக்குவேங்க, என் கேரக்டரா தாங்க போங்க, நான் ரொம்ப கோச்சுக்கிட்டேன். என்னமோ சொன்னாரு, ஆனா என்ன சொன்னாரு.

0: தெரியல. சரி, அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும். வணக்கம்.
1: வணக்கம். உங்க பேரு?
2: ராஜாமணி வின்சென்ட் அம்மா.
1: ராஜாமணி வின்சென்ட் அம்மா.
2: ஆங்கிலேயர்களின் குலைநடுக்கம் என்று சொன்ன ஆங்கிலேயர்கள் அவர்களை பார்த்து குலை நடுங்கினாங்க, அதனால ஆங்கிலேயர்களின் குலைநடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா.
1: எப்படி?
2: வணக்கம்
0: ஐயா. நன்றிங்க, கலந்துகிட்டு சரியான பதில் சொல்லி இருக்கீங்க. நன்றி.
1: ஆமாங்க, வேற எதுவும் நான் வந்து பேசுறதுக்கு ரெடியா இல்ல. நான் விடையோட வந்தேன், வெற்றி பெற்றுட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேர்களை, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு நீங்களும் விளையாடலாம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 4431 என்ற திருச்சியின் முன்னணிப்பேனோடு 240 102 1 மற்றும் 246 102 1.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12

0: காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 4:28 ஆகிவிட்டது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ணக்கோளங்கள். இன்று கண்டுபிடி கண்டுபிடி நேயர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அடுத்து இணைப்பில் வந்து காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார்
1: பேசுறீங்க?
0: நீங்க யார் பேசுறீங்க? இவ்வளவு அன்போட பேசுறீங்க. சங்கீதா
1: மகிழ்ச்சிங்க.
0: விளையாட்டு போட்டிகள், ஒவ்வொரு விளையாட்டு போட்டிக்கு ஒரு பேர் வச்சிடறாங்க. அது மாதிரி இப்ப நீங்க கண்டுபிடிக்க போறது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய விளையாட்டு போட்டிகள். இது என்ன, அந்த அதுக்கு என்ன பேர் அப்படின்றத இப்ப 23rd அந்த விளையாட்டு போட்டி வந்து இப்ப அண்மையில ஸ்காட்லாந்துல நடந்தது, நேத்து தான் நடந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா, சர்வதேச பல விளையாட்டுகள் வந்து அதுல நடக்கும். சரிங்களா, ரொம்ப ஆமாம். இது வந்து ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க. காமனாக எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள்.
2: ஏதாவது ஐடியா இருக்குங்களா?
0: அடுத்து இந்த போட்டி வந்து இந்தியாவில் தான் நடக்க
1: போகுது.
0: இல்லை இல்லை, நீங்கள் வானொலி அதிகமாக கேட்குறதுனால நிச்சயமாக கண்டுபிடிச்சிடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது.
2: அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல நன்றி இணைப்புல வந்ததுக்கு, அந்த கண்டுபிடி கண்டுபிடிய சொன்னேன். அடுத்ததான் இணைப்புல ஒரு நேயர் இருக்கிறாங்க, யாருன்னு
0: பார்த்தலாம். ஹலோ
2: வணக்கம். இவரை சொன்னீங்க, நான் அந்த நிகழ்ச்சியை சொன்னேன். ஹலோ வணக்கம்.
0: எப்பவும் நெருக்கமா இருங்க, இப்ப பேசும்போது கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. பங்கெடுத்து 4th இடத்துல இருக்காங்க உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இல்ல இல்லம்மா, இது எல்லா விளையாட்டு போட்டிகளும் சேர்ந்த ஒரு கலவை. அது அதுக்கு ஒரு பேர், ஒன்னு பொதுவா காமனா ஒரு பேர் வச்சிருக்கோம்.

0: நாங்கள் பொதுவாக.
1: நன்றிங்கம்மா. வந்ததுக்கு
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7000 அன்பு பரிசு.
5: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை.
4: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
1: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
0: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
1: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: நாலு மணி 40 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம விளையாடிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண கோலங்களில் கண்டுபிடி கண்டுபிடி. நம்ம களத்துல இறங்கக்கூடிய வீரர் யாருன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்.
9: வணக்கம்.
8: திருச்சி மாவட்டம் மணச்சலூர் வட்டம் ஐயம்பாளையத்திலிருந்து கோடப்பிள்ளை.
9: கோடப்பிள்ளை.
8: ஆமா சார்.
9: சரி, என்ன செய்றீங்க ஐயா?
8: நான் இப்ப ஆடு மேய்ச்சிட்டு
9: இருக்கேன் சார். சரி, சற்று முன் ஒரு சகோதரி வந்தாங்க மணப்பாறையில இருந்து. அவங்களும் மகிழ்ச்சலுக்கான வசதிகள்லாம் இருக்கா? இப்ப அவங்களோட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து சோகப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க அங்க? வழிநடுக்க உங்களை திட்டிக்கிட்டே வருவாங்க அவங்க.
8: ஆமா,
9: அப்படிதானே?
8: ஒண்ணுமே இல்ல சார்
9: அந்த விளையாட்டு போட்டிகளினுடைய பேர் என்ன சொல்லுங்க? வேற என்னமோ கையில வச்சிருக்கீங்க சொல்லுங்க.
8: 2030 காமன்வெல்த் இந்தியா நடத்துது சார், அகமாபாத்ல.
9: ஆஹா,
8: குஜராத் மாநிலத்துல அகமாபாத்ங்கிற இடத்துல நடத்துறாங்க.
9: அருமை அருமை அருமை அருமையான தகவல். நல்லா பளிச்சு பளிச்சுன்னு அடிச்சு விட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டது எங்களுக்கு. அதுவும் சரியான பதில வேற கொடுத்துருக்கிறாரு. வாழ்த்துக்கள் கோடப்பிள்ளை உங்களுக்கு.
10: I think my heart just skipped a beat. I'm falling in love with you.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 100

0: ₹20 கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நாலு மணி 48 நிமிஷம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது வண்ண கோளங்களில் கண்டுபிடி
4: கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்த கண்டுபிடி என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குற ஆர்வத்தோட ஒரு நேயர் வந்திருக்காங்க, சந்திக்கலாம்.
3: வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். உங்க பேரு?
5: மேலவாளி சரவணன் பேசுறேன் மேடம்.
4: சரவணன் எங்க இருந்து?
5: மேலவாளாடி.
4: மேலவாளாடி. என்ன என்ன என்ன செய்றீங்க சரவணன் சார்?
5: டெய்லர் கடை வச்சிருக்கேன்
4: சார். மேலவாளாடி கடை ஓடிட்டே தான் இருக்கு இப்ப?
5: அதெல்லாம் ஓடிட்டு சார்.
4: சரி, எப்படி ஆடி பெருக்கலாம், எப்படி போயிட்டு இருக்கு? மற்றவர்கள் போய் வருபவர்களை போய் வருபவர்களை பார்ப்பதிலே ஒரு மகிழ்ச்சி நமக்கு இல்லையா? பிறர் மகிழ்ச்சியிலும் நம் மகிழ்ச்சி இணைந்து கொள்கிறது. ஆமா. சரி, இப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க? உங்களுக்கு புதுசா தான் வச்சிருக்கோம் நாங்க. நீங்க கண்டுபிடிக்க போறது ஒரு பூ, ஒரு பூவோட பேரு. சரிங்களா? வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே இரவில் மலரக்கூடிய ஒரு அபூர்வ வகையான மலர் இது. அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை,
3: 12 வருஷத்துக்கு
4: ஒரு தடவை, அது எப்ப வேணாலும் பூத்துக்கிடும். இல்ல இல்ல, இது என்னங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமா மல்லிகை பூ இருக்கு?
3: அடுத்த குளுவதான் கேளுங்களேன் கொஞ்சம்.
4: ரொம்ப அவசரம், ரொம்ப அவசரப்படுறாரு. சரி, இது கள்ளி இனம், சப்பாத்தி கள்ளின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது மாதிரி கள்ளிச்செடி வகையை சேர்ந்தது இது. அந்த பூ வந்து வெள்ளை நிறத்துல இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் வந்து நிஷகாந்தி அப்படின்னு சொல்றாங்க. விஷகாந்தி இல்ல, நிஷகாந்தி.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 37 உயர்த்தும் வகையிலான உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது. இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவையை அவசர மருத்துவ சிகிச்சைக்காக அறிமுகப்படுத்தும் வகையில் மோட்டார் வாகன விதிகளில் திருத்தம் செய்வதற்கான வரைவு அறிவிக்கையை மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் அவசர காலங்களில் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ சிகிச்சைக்கான அணுகலை மேம்படுத்தவும் விரைவான சிகிச்சை அளிக்கவும் வகை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் மற்றும் மாம்பா

பகுதிகளில் மருத்துவ சிகிச்சைக்கான அணுகலை மேம்படுத்தவும் விரைவான சிகிச்சை அளிக்கவும் வகை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் மற்றும் மாம்பாக்கம் சிப்காட்டில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சற்று முன் ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்துள்ள பன்னாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் அவர் பார்வையிட்டார். தமிழகத்தில் கோவில் நிலங்களை மீட்க விரைவில் குழு அமைத்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்து சமய அறநிலையத்துறையில் விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றார். சுதந்திரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு தினத்தையொட்டி ஈரோடு மாவட்டம் ஓடாநிலையில் உள்ள மணிமண்டபத்தில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில அரசின் சார்பில் அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், திரு விஜய் பாலாஜி, லோகேஷ் தமிழ்ச்செல்வன், திருமதி விஜயலட்சுமி, கமலி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணாக்கர் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி ஈரோடு அருள்மிகு பன்னாரி அம்மன் திருக்கோவிலில் இன்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை உட்பட 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. திண்டுக்கல்லில் நாளை நடைபெறும் முதல் போட்டியில் திருப்பூர் அணி திண்டுக்கல்லை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நேரம் 6:03. நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் மனம் உற்சாக துள்ளலிட நல்ல பல செய்திகள் செவிகொள்கிற பாடல்களுடன் பரவசமான ஆரவாரம். புதிய மாதம், புதிய தொடக்கம், புத்தம் புது கனவுகள், புதிய திட்டங்கள் என உற்சாகமாக இந்த நாள் தொடங்கியிருப்பீர்கள். எண்ணம் செயல்கள் வெற்றியால் நிறைந்து மகிழ்ச்சி பெருகிட ஆடி பெருக்கு போல் ஆரவாரமும் பெருகட்டும் என வாழ்த்துகிறது திருச்சிராப்பள்ளி வானொலி.

நேரம் 6:09 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதத்தின் நாளை மற்றும் நாளை மறுநாள் 4-5 ஆகிய இரு தேதிகளில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று குடிமைப் பொருட்களை விநியோகம் செய்திட அரசு உத்தரவிட்டு இருக்கிறது. அதன்படி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் இந்த திட்டத்தின் மூலமாக இல்லம் தேடி குடிமைப் பொருட்கள் நாளை மற்றும் நாளை மறுநாள் 4-5 ஆகிய தேதிகளில் விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. இந்த 2 தினங்களில் பயனாளிகள் குடிமைப் பொருட்களை அவர்களின் இல்லங்களிலேயே பெற்றுக்கொண்டு பயனடையலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.

0: இந்த உலகத்துல நமக்காக எல்லாமே இருக்குங்க.
1: போனா வராது, பொழுது போனா கிடைக்காது.
0: உலகத்துல இருக்க எல்லாமே நமக்கு தான் எடுத்துக்க கூடாதுங்க. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். தேவைக்கு அதிகமா எடுத்துக்கிட்டா அது நமக்கும் ஆபத்து, தேவைப்படுறவங்களுக்கும் அது கிடைக்காம போயிடுங்க. அதே போலதாங்க நம்ம சாப்பிடுற உணவும்.
2: இப்ப என்னடா ப்ராப்ளம் இருக்கு, நீ
0: தேவைக்கான உணவை எடுத்துக்கணும், அதிக சத்தான உணவா எடுத்துக்கணுங்க.
3: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
0: நீங்க கேட்ட இணைஞ்சிருக்கிறது உணவே மருந்து. நல ஆலோசனைகளோட இணைகிறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
4: உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா நிறுத்தணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உணவை தவிர்ப்பது. காலை உணவு, மதியான உணவும், இரவு உணவும் நம்ம தவிர்த்தா உடல் எடை குறையும் நம்மளுக்கு அர்த்தம் இல்ல. அந்த மாதிரி தவிர்ப்பதன் மூலம் அடுத்த டைம் நம்ம உணவு உட்கொள்ளும் போது அதிகமான உணவை எடுத்துக்கிறோம். நார்மலா எடுத்துக்கிறத விட அதிகமா எடுக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் கேலரிஸ் வந்து அதிகமாக நம்ம உடம்புல வந்து தங்கிரும். இன்னொன்னு வந்து பசிக்காம நம்ம உணவை எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த கேலரிஸ் வந்து அதிகமா நம்ம உடம்புல தங்குறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வேகமா சாப்பிடுறது. உணவை எப்பொழுதும் நின்னு நிதானமா பொறுமையா நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிடுற உணவு தான் நம்ம செரிமானத்துக்கு உதவும். கேலரிஸ வந்து வேகமாக எரிப்பதற்கு ஒரு காரணியாகவும் நம்மளுக்கு அமையும். நம்ம வேகமா உணவை வந்து சாப்பிடுறதுனால உமிழ்நீரோட அது கலந்து போகாது, சோ செரிமானம் வந்து சீக்கிரமா நடக்காது. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மூளையும் நம்மளோட வயிறும் ஒரு விதத்துல கனெக்ட் ஆயிருக்கும். நீங்க வேகமா சாப்பிடுறதுனால அதிகமான உணவை உட்கொள்வதற்கு அது ஒரு வழிவகுக்கும். சோடா, பழச்சாறு, மற்ற சர்க்கரை நிரம்பிய பானங்களை வந்து நம்ம அதிகமா அருந்துறதுனால நம்மளுக்கு உடம்புல வந்து கலோரிஸ் வந்து அதிகமாகும். இது வந்து உடல் எடையை அதிகரிப்பதற்கு பங்களிக்கிறது. இதற்கு பதிலாக உங்களோட தாகத்தை தணிப்பதற்கு தண்ணீரை வந்து அதிகமா உட்கொள்ளலாம். பழச்சாறுல வந்து சர்க்கரை கலக்காத பழச்சாறுகளை வந்து நீங்க உட்கொள்வதன் மூலமாக உடல் எடை அதிகரிப்பதை நீங்க தவிர்க்கலாம். பதப்படுத்தப்பட்ட உணவுல கலோரிஸ்கள், ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் மற்றும் சேர்க்கப்பட்ட சர்க்கரைகள் இவை அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடை அதிகரிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அதற்கு பதிலாக நீங்க பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் மற்றும் புரதங்கள் அடங்கிய உணவுகளை உட்கொள்வதனால நம்மளுக்கு ஊட்டச்சத்தும் நம்ம உடம்புல கிடைக்குது, நம்ம உடல் எடையும் விரைவாக குறைக்கலாம். நம்ம இரவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 10 மணி, 11 மணி, 9 மணி இந்த மாதிரிலாம் நம்ம இரவு உணவை உட்கொள்ளக்கூடாது. இரவு உணவை உட்கொள்றது வந்து 7:30 மணில இருந்து 8 மணிக்குள்ள நம்ம இரவு உணவை உட்கொள்ளணும். இரவு உணவை நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து தூங்க போனா மட்டும்தான் உடல் எடை அதிகரிக்காம நம்ம பாத்துக்க முடியும். அப்புறம் இரவுல வந்து தாமதமாக தூங்குறது. சோ இரவுல வந்து அதிகமான நேரம் நீங்க தூக்கம் வராம தாமதமாக தூங்குறதுனாலயும் உடல் எடை அதிகரிக்கும். மன அழுத்தமும் உடல் எடையை அதிகரிக்கிற காரணிகளாக அமைகின்றது. இன்னொரு காரணம் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனமற்ற சிற்றுண்டி. பசிக்காது, ஆனா நம்ம வந்து ஒரு உணவை பார்க்கும் போது நம்மளுக்கு தூண்டுதலால அந்த உணவை நம்ம வந்து சாப்பிடுவோம். நம்மளுக்கு பசி இல்லாம ஒரு உணவை எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் நம்ம உடல் எடையை அதிகரிப்பதற்கு ஒரு காரணமா இருக்கு. உடல் எடையை வந்து அதிகரிப்பதற்கு இன்னொரு மெயினான காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உடல் பயிற்சி செய்யாம இருப்பது. நம்ம கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு 40 நிமிஷம் அல்லது 30 நிமிடமாக நடைப்பயிற்சி இல்லைன்னா உடல் பயிற்சியும் மேற்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி மேற்கொண்டா மட்டும்தான் நம்ம கேலரிஸ் வந்து உடம்புல இருந்து குறைஞ்சி நம்ம உடல் எடையை குறைப்பதற்கு ஒரு காரணமாக அமையும். நம்ம உடல் எடையை வந்து குறைக்கணும்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா தண்ணீர் தான் அதிக அளவு எடுத்துக்கணும். சோ நம்ம தண்ணீர் வந்து அதிக அளவு எடுத்து நம்ம குடிப்பதனால நம்மளுக்கு உடல் எடை வந்து குறைவதற்கு ஒரு காரணமா அமையும். உடல் எடையை குறைக்க விரும்பினால் நீங்கள் இந்த 9 விஷயங்களை வந்து நிறுத்த வேண்டும். உணவை தவிர்ப்பது, மிக வேகமாக சாப்பிடுவது, சர்க்கரை பானங்களை அருந்துவது, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்ளுவது, இரவில் தாமதமாக சாப்பிடுவது, போதுமான தூக்கமின்மை, மனமற்ற சிற்றுண்டி, உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது, போதுமான தண்ணீர் குடிக்காமல் இருப்பது.
0: உடல் எடையை குறைக்கணும்னு விரும்புறவங்க தவிர்க்க வேண்டிய 9 விஷயங்கள் என்னென்னு சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ்

நேரம் 6:24 50 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையிலும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலையில் வேலைவாய்ப்பு காத்திருக்கிறது. அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலையில் தற்காலிக அடிப்படையில் ஆற்றுப்படுத்தினர் மற்றும் உதவியாளர் உடன் கணினி இயக்குபவர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கணினி அறிவு 42 வயதிற்குள்ளவர்கள் இதில் விண்ணப்பிக்கலாம். arialoor.nic.in என்ற முகவரியில், இணையதள முகவரியில் நேயர்கள் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். உங்கள் விண்ணப்பங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 7ஆம் தேதி மாலை 5 மணி. இந்த தகவலை நமது அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தந்திருக்கிறார்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் ஆரவாரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இனி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள். மாலை மணி 6:30 மாநில செய்திகள்.
1: 3 மாதங்களில் பணம் டபுள். ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா? என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே,
2: நாளைக்கு இங்க இருக்காது.
3: நீ எப்பவாவது 5 ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா?
1: இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதான்.
3: RBI சொல்லுது, உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும்.
1: ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க.
3: ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்து தான்.
1: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பாதார் பக்கத்துல இருக்க வடக்கம்பளி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,24 ஆண்டுக்கு மகனம் ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளை வெளியே அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு.
6: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை

0: தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதத்தில் 29,88,000 கோடி ரூபாய் அளவிற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீதித்துறையின் சேவைகளை மேம்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் நீதி கிடைக்கும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச உடல் உறுப்பு தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் இந்த விருதினை வழங்கினார். தமிழகத்தின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இந்த விருதினை பெற்றுக் கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: பள்ளி அறிக்கை வெளியிடுறதை வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல வந்து கடந்த ஆட்சி நடைபெற்ற ஊழல்கள் என்னென்னலாம் வந்து கோயில் சொத்துக்கள் வந்து அபகரிக்கப்பட்டிருக்கு, கோயில் சொத்துக்கள் எப்படி எல்லாம் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை எல்லாத்தையும் நாங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில யாரெல்லாம் அதுல வந்து ஈடுபட்டிருக்காங்கன்றதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படின்றது வந்து முற்றிலும் ஒழிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துலதான் நாங்க அதை வச்சிருக்கிறோம். நிச்சயமாக அந்த ஊழலை ஒழிப்போம். இது வரைக்கும் இருந்த ஊழல்களை எல்லாம் நாங்க ஒழித்துட்டு அதே போல கோயில் சொத்துக்களை வந்து முறைகேடாக யார் யாரெல்லாம் பயன்படுத்திருக்காங்க, முறைகேடாக
0: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு இதுவரை அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என்று வினவியுள்ளார். கர்நாடகாவில் இது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறுவை நிவாரண சிறப்பு தொகுப்பை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கும் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குறை கூறினார். தாவேக நிர்வாகிகளே பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் குறித்து அவதூறாக மிரட்டும் வகையில் பேசியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கியுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு ஜி கே இளந்திரையன் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். எதிர்காலத்தில் இதுபோல் பேசப்போவதில்லை என்று தூத்துக்குடி நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் இந்த உத்தரவில் இடம்பெற்றுள்ளன. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை விடுவிக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தலின்படி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து காரணமாக மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தும்பைப்பட்டி 4 வழிச்சாலை மேம்பாலம் பகுதியில் இன்று காலை சென்னையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் அங்கிருந்த மேம்பாலம் பகுதியில் முன்னே சென்ற இருசக்கர வாகனம் மீது எதிர்பாராத விதமாக கார் மோதியதில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் மறுபுறம் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த காரின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் ஒரு பெண் குழந்தை உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் படுகாயங்களுடன் இருவர் மீட்கப்பட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மேலூர் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டதுடன் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மாவட்ட ஆட்சியரும் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். அதிகாலை நடந்த விபத்தில் பெண் குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றார்.
3: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி பத்மஜா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி விவகாரத்தில் மேலும் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் விஜேந்தர், பிரேம், யசோதன் ஆகியோரும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிஷாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஆர்யன் தாக்கர் இணையும், யசோதன் தீரஜ் இணையும், பிரேம் குல்தீப் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரேம் மணிஷா இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் மணிஷா ஆண்ட்ரூ இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவிலும் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சான்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித் குமார், ஆஷிஷ் யாதவ், தரணிதரன் தியாகராஜன், பூஜா, தனு சௌத்ரி உட்பட 36 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அமெரிக்காவின் யூஜினில் நாளை மறுநாள் தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் வலுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு சீனாவின் செங்டுவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பாடு மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கம்பளி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,24 ஆண்டுக்கு மகனும் எவ்வளவு உதவியாவே ரொம்ப சமயமாவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளப்படுத்த அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண்.

0: 6:10. ஆகாஷ்வாணி கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் முருகேசன் அவர்கள்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலருடன் ஆய்வுக் கூட்டம் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, குழந்தைகள் பாதுகாப்புத்துறை, தாட்கோ மாவட்ட தொழில் மையம், மகளிர் திட்டம் உள்ளிட்ட துறையின் சார்பில் முடிவற்ற வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் உள்ளிட்டவர்களை குறித்து துறை வாரியாக விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது. வங்கியின் மூலம் பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் பெறப்படும் கடன் உதவிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் விண்ணப்பங்களை உடனுக்குடன் பரிசீலனை செய்து அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடன் உதவிகளை விரைந்து வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பட்டா இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சின்னசலம் வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் பங்காரங் கிராமத்தில் வேளாண்மை துறையின் சார்பில் தேசிய எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் மதிப்பு சங்கிலி தொகுப்பு திட்டத்தின் கீழ் ஏக்கருக்கு ரூபாய் 7500 மானியத்தில் 60 கிலோ நிலக்கடலை பயிரிடப்பட்டுள்ள வயலினை நேரில் பார்வையிட்டு மின்னணு பயிர் கணக்கீடு பணியின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். மேலும் நமச்சியாயபுரம் கிராமத்தில் தோட்டக்கலைத்துறையின்

0: சார்பில் பயிரிடப்பட்டுள்ள மஞ்சள் வயல் மற்றும் கருவேப்பிலை வயலினை நேரில் பார்வையிட்டு மஞ்சள் கருவேப்பிலை போன்ற பயிர்களின் சாகுபடிகள் முறையில் மானிய விவரங்கள் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்டவைகளை குறித்து கேட்டறிந்தார். மேலும் பயிர்களை உரிய முறையில் பராமரிக்கவும் முறையாக தண்ணீர் பாய்ச்சுவதை கண்காணிக்கவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நம்பிச்சாபுரம் கிராமத்தில் விக்சித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்டு பதிவேடுகள் குறித்து சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே விடாகம் ஊராட்சியில் விக்சித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் உத்தரவாத இயக்கம் திட்டத்தின் கீழ் ₹6.30 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் வட்டார நாற்று பண்ணையினையும் ₹2.16 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மரக்கன்றுகள் நடும் பணிகளையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் உளுந்தூர்பேட்டையில் ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் மானிய நிதி திட்டத்தின் கீழ் ₹6 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் உளுந்தூர்பேட்டை புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டுமான பணிகளையும் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் ₹16.85 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகளையும் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து குடிநீர் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் ₹30.25 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் குடிநீர் குழாய் அமைத்தல் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல் பணிகளையும் ₹6.95 கோடி மதிப்பீட்டில் பாதாள சக்கரை இணைப்பு அமைக்கும் பணியினையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் புதிய பேருந்து நிலையத்தில் அடித்தள பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதையும் பாதாள சக்கரை இணைப்புகளையும் அதிகப்படுத்தவும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகளை விரைந்து முடித்திடவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. எனவே பணிகளை விரைவாகவும் தரவாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா இவ்வாறு தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2027 ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக வீடுகள் பட்டியல் தயாரித்தல் மற்றும் வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணி வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை மாவட்டம் முழுவதும் நடைபெற உள்ளது. பணிக்கான கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2119 ஆசிரியர்கள் கணக்கெடுப்பாளர்களாகவும் 356 ஆசிரியர்கள் மேற்பார்வையாளராகவும் நியமிக்கப்பட்டு களப்பணியில் ஈடுபட்டனர். கணக்கெடுப்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று வீடுகள் குறித்து தயாரிக்கப்பட்டுள்ள 33 கேள்விகளை கேட்டு டிஜிட்டல் முறையில் தகவலை பதிவு செய்வார்கள். எனவே கணக்கெடுப்பிற்கு வரும் அலுவலர்களிடமிருந்து பொதுமக்கள் தங்கள் வீடுகள் பற்றிய சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்கி இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணிக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என். முருகேசன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. டாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திசேதோவ் பக்தியார் ஒலி வீச் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுக்களின் போது இந்தியாவின் பயிற்சி திட்டங்களின் மூலம் 3000 மேற்பட்ட உஸ்பெகிஸ்தான் அதிகாரிகள் பயனடைந்திருப்பதாக தெரிவித்தார். 16,000 மேற்பட்ட இந்திய மாணவர்கள் உஸ்பெகிஸ்தானில் உயர்கல்வி பயின்று வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இருசக்கர மின் வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் மட்டும் 3,30,000 இருசக்கர மின் வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 66% அதிகமாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த

0: மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜீதன் ராம் மான்ஜி, சிறு குறு தொழில்துறையினருக்கான கடனுதவி வெகுவாக அதிகரித்துள்ளதாக கூறினார். இதன் காரணமாக இந்த தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2014 சிறு குறு தொழில்துறையினருக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்பட்டதாகவும், தற்போது இது 38 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். சிறு குறு தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்தும் திரு ஜீதன் ராம் மான்ஜி எடுத்துரைத்தார். நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதா மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதேபோல் மாநிலங்களவையில் சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்திலும் எதிர்க்கட்சிகள் பங்கேற்காததை சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் அதனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வெள்ளத்தடுப்பு திட்டங்களுக்காக 2,536 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாக கூறினார். திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளுக்கு இருப்பதாகவும், தொழில்நுட்பம் மற்றும் நிதியுதவியை மட்டும்தான் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் மாஞ்சல்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு சத்யேந்திரபாய் பட்டேல் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் பீகாபாய் ரபாரியை விட 30,630 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். பீகார் மாநிலம் பான்கிபூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் பிஜேபி வேட்பாளர் திரு நிர்மல்குமார் சின்ஹாவை விட 19,000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மத்திய பிரதேசத்தின் தத்தியா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கியான் ஷியாம் சிங் தமக்கு அடுத்தபடியாக வந்த பிஜேபி வேட்பாளர் திரு அசுதோஷ் திவாரியை விட 6,016 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இன்று பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நரேந்திர சுவாமி, சிவராஜ் தங் தாகி உட்பட 19 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ரயில்வே கடந்த மாதம் 14 கோடியே 10 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில்வே மூலம் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான நிலக்கரி விநியோகம் கடந்த மாதம் 20% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள சாலைகளில் பாதசாரிகளுக்கான பகுதி வரையறுக்கப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அலோக் ஆராதே அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வருடந்தோறும் 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டம் வரும் 7ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி சவிதா அறிவித்துள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக ஜவுளித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். தேசிய கைத்தறி தினமான வரும் 7ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், தகுதியுள்ளவர்கள் நாளை மறுநாள் மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பஞ்சாபில் அரசு ஊழியர்களுக்கான

0: அகவிலைப்படி நிலுவைத் தொகையை 15 நாட்களுக்குள் விடுவிக்க வேண்டும் என்று அம்மாநில அரசுக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த பொறுப்பு தலைமை நீதிபதி அஸ்வினி குமார் மிஸ்ரா, நீதிபதி ரோஹித் கபூர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. நிதிச்சுமையை காரணம் காட்டி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை வழங்காமல் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் தலைமையில் இன்று உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதற்கட்டமாக வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக அந்த கூட்டத்தில் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை அதிகரிக்க வகை செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இந்த நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை 5 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுக்களும் நடைபெறவில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. ஈரானுடன் மத்தியஸ்தர்கள் வாயிலாக பேச்சுக்கள் நடைபெறுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் ஈரான் இதனை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ரோல்பா மாவட்டத்தில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் 4.4 பதிவானது. இதன் காரணமாக பியூட்டான் மாவட்டத்தின் சில பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் டி பாலாஜி சேராலே தங்கப்பதக்கத்தையும் ருத்ரகுமார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் காதா கட்டாக்கே வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற சத்தீஸ்கரை சேர்ந்த ஞானேஸ்வரி யாதவிற்கு அம்மாநில அரசு 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்ததோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பதவி உயர்வையும் வழங்கியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் வெற்றி பெற்றார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான 20 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சத்யேந்திர மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அசர்பைசானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.
2: பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: உழவர் உலகம்.
2: பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே.
3: நிகழ்ச்சியில் இன்று வளம் சேர்க்கும் பயறு வகைகள் நேர்முகம் பங்கேற்கிறார். தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் பாண்டியன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை அறிவிப்புகள் ஆகியன இடம்பெறும்.

0: முதலில்
1: முத்துலட்சுமி அக்கா,
2: ஆடி 18க்கு அக்காவை ஆசையா பார்க்க வந்தா எங்க ஆளையே காணோம்? எக்கா
3: யாரு? கண்மணியா? உள்ள வா, உள்ள வா, கொல்லபுரம் இருக்கேன், வா உள்ள.
2: எக்கா
4: கண்மணி, வா வா. மணி வேற ஆயிடுச்சு.
2: இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
4: இங்க போர் இருக்குல்ல, சாமி கும்பிடலாம்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன்.
2: சரிக்கா, ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சே.
4: என்ன பண்றது, நீ தான் வந்தது வந்தியே. கொஞ்சம் காலையிலேயே வந்திருந்தா அக்காவுக்கு ஒத்தாசையா இருக்கும்ல.
2: நானும் அப்படிதான்.

0: எங்க ஆடு மாடுங்களை மேய்ச்சிக்கிட்டு அதுக்கு தேவையான தீவனத்தை போட்டுட்டு சமைச்சிட்டு இப்படியே நேரம் போயிருது.
1: எப்படியோ நீ இந்த வருஷம் ஃப்ரீயா இருக்கிற, அடுத்த வருஷம் அக்கா மாதிரியே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யணும்ல.
0: ஆமாக்கா, அது என்னமோ உண்மைதான். இந்த வருஷம் சாமி கும்பிட கூடாது இல்ல, அதனால நான் தப்பிச்சேன்.
1: சரி சரி கண்மணி, அடே அந்த பூவை எடு. அதுக்கு அப்படியே வச்சு விட்டுறேன்.
0: வச்சுட்டேன் எக்கா, வெத்தலை பாக்க காணுமே.
1: அட வச்சிட்டேன்ப்பா.
0: பிள்ளையார் புடிச்சு வச்சியா? எங்க கண்ணுக்கே தெரியல.
1: நல்லா பாரு, சின்னதா தான் புடிச்சு வச்சிருக்கேன்.
0: அட ஆமாக்கா, இங்கதான் இருக்கு
1: பாரு. இந்த பூங்கொடியும் காமாட்சியும் வர சொன்னேன், இன்னும் ஆளை காணோம்.
0: அக்கா மணியாவது, சாமி கும்பிட்டுலாமா?
1: செல்லுல அப்படியே அந்த சாமி பாட்டை போட்டு விட.
0: சரிக்கா. நல்லா வேண்டிக்கோக்கா.
1: அம்மா காவேரி தாயே, எங்க கழனி செழிக்க நீரை கொடுத்து உதவும் உனக்கு கோடான கோடி நன்றி தாயே.
0: விவசாயிகளாகிய எங்களுக்கு நீதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்க தாயே, ரொம்ப நன்றி தாயே.
1: கும்பிட்டுக்கோ கண்மணி.
0: எக்கா பாட்டு நின்றுச்சு போலையே, வேற ஏதோ வளம் சேர்க்கும் பயிர் வகை பயிர்கள்னு வருது.
1: அதை பிளே பண்ணு கண்மணி பாப்போம்.
2: உழவு பெண்களுக்கு வணக்கம். குறிப்பாக டெல்டா பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நெல் போட்டாலும் நெல்லோட சேர்ந்து பயிர்கள் போடுறதும் நம்ம ஒரு தொடர்ச்சியான பழக்கமா இருக்கும். பட் ஆனா அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. ஆனா ஒரு விலை அப்படின்னு பாக்கும்பொழுது, ஒரு ஆதார விலையா இருக்கட்டும் இல்ல சந்தையா இருக்கட்டும், ஒரு நிலையான விலை அப்படின்னு கிடைப்பது வந்து இந்த பயிர் வகை பயிர்களுக்கு தான். அந்த பயிர் வகை பயிர்கள் நமக்கு ரெண்டு வகையில உதவிகரமா இருக்கு. ஒன்னு விலையில நமக்கு ஒரு ஓரளவுக்கு நியாயமான விலை கிடைக்குது, ஒரு மாற்று பயிராக இருக்கு. ரெண்டாவது, நிலத்திலையும் நம்ம வந்து தொடர்ச்சியாக ஒரே பயிரை போடுறதுக்கு பதிலா பயிர்களை சுழற்சி செய்யும் பொழுது மண்ணுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் அதன் மூலமாக கிடைக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பயிர் வகை பயிர்கள் அப்படிங்கிறது நமக்கு பல வகையில செயலுக்கு உதவிகரமாக இருக்கு. அப்படிப்பட்ட பயிர் வகை பயிர்கள்ல நம்ம என்னென்ன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம், என்னென்ன ரகங்கள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நம்ம சரியான முறையில மேலாண்மை பண்ணோம்னா லாபகரமான முறையில நம்ம அதை அறுவடை செய்ய முடியும் அப்படின்ற தகவல்கள் நம்ம கூட சொல்றதுக்காக தஞ்சாவூர்ல இருக்க ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தோட பேராசிரியர் பாண்டியன் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். சார்
3: வணக்கம். சார்
2: சார், இப்போ பொதுவா விவசாயிகள் வந்து பயிர் போடுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் அங்கங்க காட்டுறாங்கல்ல சார், அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க?
3: டெல்டாவை பொறுத்த அளவுக்கு மேட்டூர் தண்ணி வந்து கரெக்டான டைம்ல திறந்து விட்டாங்கன்னா, நீங்க குறிப்பிட்ட மாதிரி புல் அறுவடைக்கு பிறகு பயிர் வகை பயிர்களை உதாரணமாக உளுந்தும் பச்சை பயிரும் யூஸ்வலா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி லேட் ஆச்சுனாக்க இந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இப்ப வந்து இந்த ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால என்ன பண்றாங்கனாக்க மிஷினை வச்சுதான் ஆரோஸ் பண்றாங்க நெல்லுக்கு. அதுலயும் சில ஹடில்ஸ் இருக்குது, ஏன்னா பயிர் வகை பயிர்களை வந்து உபயோகப்படுத்துறதுக்கு இதுதான் வந்து மெயின் காரணமாகவே இருக்கு. மற்றபடி எதுவும் இல்லை. பயிர் வகை பயிர்கள் தான் வந்து அதிகமான வருமானமே வரும். ஒரு மூணு சீசன் வந்து தொடர்ச்சியாகவோ இல்லது ஆல்டர்னேட்டாவே நம்ம வந்து பயிர் வகை பயிர்களை பயிரிட்டோம்னா நெல்லை விட அதிகமான காசுகள் தான் வரும். அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க சோம்பேறித்தனத்துக்கு இங்க வேலை கிடையாது. ஏன்னா ஆந்திரா பார்மர் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க ஒரு ஏக்கருக்கு 1200 கிலோ தாராளமா எடுத்துடுறாங்க. எல்லா தொழில்நுட்பங்களையும் அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. பட் நம்ம விவசாயிகள் வந்து அதை பயன்படுத்துறது இல்ல. சில விவசாயிகள் வந்து பல்சஸுக்குன்னே இருக்காங்க, பல்சஸ் தவிர வேற எதுவும் அதிகமா போட மாட்டாங்க. தண்ணி இருந்ததுன்னா வந்து நெல்லுக்கு போவாங்க, அப்படி இல்லைன்னா இந்த பயிர் வகை பயிர்களை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பட்சத்துல நிச்சயம் வந்து வருமானம் வரக்கூடிய பயிர் வந்து நம்ம உளுந்து பச்சை பயிர் தான்.
2: நீங்க சொன்னப்பல டெல்டா பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக போடக்கூடிய ரெண்டு பயிர் வகை பயிர்கள்ல ஒன்னு உளுந்து, இன்னொன்னு பச்சை பயிர். இதை பொறுத்த வரைக்கும் எந்த பட்டம் வந்து சரியானதாக இருக்குங்க சார்? இப்ப வந்து முன்னாடி வந்து அவங்க வச்சிட்டு இருந்ததே போட்டுட்டு இருந்தாங்க, ஆனா இதுலயே நமக்கு நிறைய மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் எல்லாம் வந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது விவசாயிகள் என்ன மாதிரியான ரகங்களை பயன்படுத்தலாம், எந்த பட்டத்துக்கு அது சரியாக இருக்கும்?
3: உண்மையிலே பாத்தீங்கன்னா நெல் எடுத்துக்கிட்டா கூட மூணு காலங்கள் இருக்குது, குறுவை சம்பா தாலடி அந்த மாதிரி இருக்கு. பட் இதை பொறுத்தளவுக்கு எல்லா சீசன்லயும் வந்து நம்ம போடலாம், அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதுல. இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அது 32 எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னன்னா, ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இப்ப வந்து மழை வந்து காலங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப உளுந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இப்ப இருக்கிற ரகங்களை வந்து நீங்க போட்டீங்கன்னா ஒரு 25 வந்து பூ வர ஆரம்பிச்சிடும். போட்டுட்டு 25 பூ வர டைம்ல வந்து மழை கண்டினியூஸா பெய்யாம இருந்துச்சுன்னா அந்த சீசனா பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடணுங்க. குறிப்பா இப்ப இன்னொரு என்னன்னா, ஜனவரி வரைக்கும் நீங்க போடலாம், ஜனவரி 15 வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம். இதை ஜனவரிக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 15th மேல வந்து நீங்க நடவு பண்ணீங்கன்னா, ஜனவரிக்கு 15th மேல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இந்த இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் வந்து இவங்களுக்கு வந்து ஒத்தே வராது. இப்போ 10 நாளைக்கு ஒரு டெம்பரேச்சர் அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபேவரபிளா இருக்கும் செடிக்கு. ஒரு நாளைக்கு ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஃபிளவரிங் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால பூக்கும் தருணத்தை வந்து பூக்கும் தருணம் ஹெவி மழை தொடர்ந்து பெஞ்சாலும் பிரச்சனை. அதே மாதிரி ஒரு பிப்ரவரி மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு டெம்பரேச்சர் ஏறிட்டே இருக்கும், மார்ச் ஏப்ரல் வரைக்கும் வரும். அப்புறம் ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் அப்படியே ஏப்ரல்ல கூட ஃபிளவர் வர மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இது போட்டுக்கலாம், விதை விதைப்பா நீங்க விதைச்சிக்கலாம். இதை பாத்துக்கிட்டு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும், அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது.

0: மழையாவும் மழை இருக்கக்கூடாது. பிளவரிங் டைம்ல அதிகமாகவும் வெயில் இருக்கலாம், பட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டெம்பரேச்சர் ஏற வெயில் அந்த காலங்களா இருக்கக்கூடாது, அதை பாத்துக்கணும். மற்றபடி எல்லா நாளிலையும் வந்து ஒரு சூட்டபிளான கிராப் பாத்தீங்கன்னா உளுந்து பச்சை பயிர் தான்.
1: ரகங்களையும் சொல்லிருங்க சார், இப்ப அறிமுகப்படுத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்ட விவசாயிகளால விரும்பக்கூடிய ரகங்களை பத்தி சொல்லுங்க.
0: தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னாக்க சென்டர்னு பாத்தீங்கன்னா வம்பன் தான் சென்டர். வம்பன் சென்டர் உள்ள வெரைட்டி தான் எல்லா பயிர் வகை பயிர்களும், உளுந்தா இருக்கட்டும், பச்சை பயிரா இருக்கட்டும், துவரையா இருக்கட்டும், காராமணியா இருக்கட்டும், இதுல எல்லாத்திலயுமே வந்து வம்பன் ரகங்கள் தான் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து சூட்டபிளா இருக்கும். இப்ப ஆடுதுல இருந்து ரகத்தை வெளியிடுறாங்கன்னாக்க அது வந்து டெல்டாவுக்கு மாத்திரம் சூட் ஆகும், அதே மாதிரி ரைஸ் அளவுக்கு தான் அது சூட் ஆகும். வம்பன் வெரைட்டி அப்படி கிடையாது. வம்பன் வெரைட்டி பாத்தீங்கன்னா இப்ப ஆந்திரா வரைக்கும் போயாச்சு, குறிப்பாக வம்பன் நெட்டு, வம்பன் ஆறு, இதெல்லாம் ஆந்திராவில வந்து ஃபெமிலியரா இருக்குது. இப்ப வம்பன் நெட்டு ரொம்ப ஃபெமிலியரா இருக்குது, இங்கேயும் அந்த ரகம் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். இதுல என்ன பிரச்சனைன்னா இந்த மஞ்சள் தேமல் நோயின்னு ஒண்ணு வரும், அந்த நோயை இப்ப வராம தாக்காம இருக்கிறதுக்காக தான் இப்ப வந்து ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. மஞ்சள் தமிழ் நோயை நல்லா தாங்கி வளரக்கூடிய எதிர்க்கக்கூடிய ரகங்கள் வந்து வம்பன் அஞ்சு, வம்பன் ஆறு, வம்பன் எட்டு, வம்பன் ஒன்பது, வம்பன் பத்து, பதினொன்னு, நிறைய ரகங்கள் 12 வரைக்கும் நாங்க வெளியிட்டு இருக்கிறோம். எல்லாமே வந்து நல்ல சூட்டபிளான ரகங்கள். இப்ப விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னாக்க ரகங்கள் வந்து இப்ப போடுறாங்க, அதே எடுத்து திரும்பி யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னாக்க அந்த அவங்க விதைச்சு சரி நல்ல ரகமா இருக்கிறதுன்னு பயன்படுத்துறாங்கன்னாக்க அவங்க முன்னாடியே வந்து இந்த எல்லை மொசைக்கு வரும், ஒரு ஒரு செடி எங்கேயாவது ஒன்று ரெண்டு வரும், அந்த மாதிரி முன்னாடியே அவங்க களை எடுத்துட்டு அதை கம்ப்ளீட்டா புடிங்கி போட்டுட்டு நல்லதா எடுத்து பண்ணாங்கன்னா நிச்சயம் அடுத்த சீசனுக்கு உங்களுக்கு வராது. அப்படி இல்லாத பட்சத்துல இப்ப வந்து சீசனல் வேரியேஷனுமே வருது. இப்ப இந்த வருஷம் வந்து நாங்க வந்து ரகத்தை வந்து வெளியிடுறோம், இந்த ரகம் வந்து நிறைய டெஸ்ட் பண்ண பிறகுதான் வந்து அது வெளியிடுறதுக்கான தகுதியே பெறுது, அதன் பிறகுதான் வெளியிடுறோம். இருந்தாலும் லொகேஷனுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு என்ன பண்ணுதுன்னாக்க சில டைம்ல வந்து சில ஏரியாவில வந்து மஞ்சள் தொமு நோய் வந்துருது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து போடுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா அடுத்த சீசன் போடாம விட்டுறணும். மற்றபடி இப்ப இருக்கிற ரகங்கள் 6, 8, 9, 10, 11 ரகம் எல்லாம் நல்ல ரகம் தான், அழகா போடலாம் உளுந்த பொறுத்த அளவுக்கு. அதே மாதிரி பச்சை பயிரை பொறுத்த அளவுக்கு வந்து 4, 5, 6, 7 எல்லாமே ரொம்ப நல்ல ரகமா இருக்கிறது. துவரை பொறுத்த அளவுக்கு வம்மன் 3 அது குறுகிய கால ரகம், கோ 8 அது அதிக வயதுடைய ரகங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ரகம், நமக்கு சூட்டபிளான ரகம், நம்ம நிச்சயம் போடலாம்.
1: இந்த பயிர் வகை பயிர்கள் நம்ம போடுறதுனால ஒட்டுமொத்த நன்மைகள் அப்படின்னா என்னங்க சார், நம்ம நிலத்துக்கு என்னென்ன நன்மை? ஏன்னா இப்ப பயிர் சுழற்சி அப்படிங்கறது ரொம்ப முக்கியம்ன்றது தெரியும், ஆனா நம்ம தொடர்ச்சியா செய்யறோமா இல்லையான்னு தெரியல. ஆனா அந்த பயிர் சுழற்சியில இந்த பயிர் வகை பயிர்களோட பங்கு அப்படிங்கறது என்னங்க சார்?
0: சார் அதிகமா இருக்கு, பயிர் வகை பயிர்களுடைய பங்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல என்ன அந்த நாடுன்னு ஒண்ணு இருக்கும் வேர்ல. இப்ப பயிர் வகை பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணணும்னாக்க அறுத்துட்டு வெளியில களத்துல கொண்டுதான் போட்டு அடிக்கிறோம். அப்ப என்ன பண்ணோம்னா வேரெல்லாம் அங்கதான் இருக்கு, வேர் முடிச்சுகள் வந்து நிறைய பாக்டீரியாலாம் வச்சிருக்கும். அந்த பாக்டீரியா வந்து வானத்துல இருக்கிற நைட்ரஜனை உறிஞ்சி அதே சேமித்து வச்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தழைச்சத்துக்களை வந்து அழகா ரீட்டர்ன் பண்ணி நிச்சயம் வந்து மண்ணுக்கு கொடுக்கும், மண்ணுக்கு சத்தாவே போகும். அது சில ஏரியாவில் என்ன பண்ணா காய மாத்திரம் படிச்சுட்டு இலைய தழையோட என்ன பண்ணாங்கன்னா ஓட்டி விட்டுறாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சத்துக்கள் வந்து இயற்கையாகவே அந்த பூமியில சேரத்துக்கான வாய்ப்புகளை வந்து இது ஏற்படுத்தி கொடுக்கறது. இதை பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணாக்க எந்த லாசமே கிடையாது. இப்ப வேற ஒரு ரகம் நீங்க பயிர் போடுறீங்கன்னா நெல் போட்டாலும் வந்து சத்தை எடுத்துக்கிட்டு அது நல்லா வளரும். இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சத்தை எடுக்காது. நெல்லுக்கும் இந்த பயிர் வகை பயிர்களுக்கும் ஏன் வந்து இதுல வந்து ஈல்டுல பாத்தீங்கன்னா மகசூல்ல வந்து வேரியேஷன் வருதுன்னா நெல்லுல ஸ்டேஜஸ் வந்து இருக்கு. ஸ்டேஜஸ் சீட்லிங் ஸ்டேஜ், அப்புறம் வந்து டில்லரிங் ஸ்டேஜ், தூர் கட்டுதல், அப்புறம் வந்து பூ வர்றது, இந்த மாதிரியான ஸ்டேஜ்கள் இருக்கு. அதுல வந்து ஒன்னு ஒண்ணு வந்து முடிஞ்ச பிறகு அடுத்ததுக்கு வராது, அப்படியே போயிட்டு இருக்கும். இதுல அப்படி கிடையாது, நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இலை வந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் அதிகமா உரம் இருந்துச்சுன்னா தண்ணி கட்டினீங்கன்னா பூ வந்துகிட்டே இருக்கும், அந்த பிரச்சனை இது இருக்கும். இன்னொன்னு பூ வந்த பிறகு பாத்தீங்கன்னா இது பூமியில இருந்து சத்துக்களை வந்து அதிகமா எடுக்காது, இலை தான் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இலை சப்போர்ட் பண்றதுனாலதான் என்ன பண்ணுதுன்னா இதுக்கு நெல்லையும் இதையும் கம்பேர் பண்ணும் போது ஈல்டு வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது.
1: இப்போ மண்ணை பொறுத்த வரைக்கும் என்ன நன்மைகள் இருக்கு, நமக்கு ஒரு பயிரா அது என்ன நன்மைகள் செய்யுது நம்ம நிலத்துக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாம் சொன்னீங்க. அதை தாண்டி இப்ப நம்ம பயிர் வகை பயிர் போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்ப இங்க வந்து போறது தஞ்சாவூர் இந்த டெல்டா பகுதிகளை பொறுத்த வரைக்கும் சாப்பிடு பண்ணி முடிச்சு நெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து இதை வந்து அப்படியே போட்டுருவாங்க. பொதுவாக பயிர் மட்டும்தான் சாப்பிடு பண்ணணும்னு நினைக்கிற விவசாயிங்க என்னென்ன மாதிரியான உளவியல் தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கிறது அவசியமானது?
0: ஆக்சுவலா இந்த சீசன் வந்து ரொம்ப பெஸ்டான சீசன், நீங்க மேற்கு மேல வந்து எப்ப வேணாலும் போடலாம். மேற்கு மேல ஏன்னா வெயில் நிறைய இருக்கும், அந்த டைம்ல வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மழை பெஞ்சறப்பே ஓட்டி விட்டுட்டு வந்து விதைச்சு விட்டுணும். நல்ல ஒரு ஃபைன் டில்த் வர மாதிரி ஒரு ரெண்டு ஓட்டோ ஒரு ஓட்டோ, அது மண்ணுக்கு தகுந்த மாதிரி மணல் பண்பாடு உள்ள நிலமா இருந்ததுனாக்க ஒரு ஓட்டே போதும். கொஞ்சம் களிமண்ணா இருந்துச்சுனாக்க ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு முதல் மழைக்கு ஓட்டி விட்டுணும். ஆனா செகண்ட் மழைக்கு தெரியும் கிளைமேட்டுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன பண்ணா எல்லாத்துக்கும் போடும்போது சார் பார் புடிச்சு லைன்ல தான் சார் போடணும். நம்ம விவசாயிகள் பண்றது வந்து அது பண்றதே இல்லையா எல்லாமே.

0: தொழில்நுட்பம் இல்ல, அதை கடைபிடிக்கணும். பார் போட்டு லயன்ல ஒரு அடிக்கு ஒரு பார் போட்டுட்டு 10 சென்டிமீட்டருக்கு ஒரு விதை, ஒரு விதையோ ரெண்டு விதையோ ஒன்னு இப்ப நீங்க போடுறதுக்கு வந்து ஆள் வேணா உங்களுக்கு வந்து சிரமமா இருக்க மாதிரி தோணும். அது வீல்டு வந்து உங்களுக்கு அது வந்து மகசூல்ல வந்து வந்துடும். அது முன்னாடியே என்ன பண்றாங்கன்னாக்க, இதை வந்து யாருமே அந்த மைண்ட் செட்டுக்கே வரல. இதை பொறுத்த அளவுக்கு அந்த கடலையா இருந்தாலும் சரி, கடலையுமே வந்து எண்ணெய் வித்து பயிர்கள்ல வந்தாலும் பயிர் வகை ஃபேமிலி தான் அது. அதுக்குமே அப்படிதான் மானாவரியை தான் ஓட்டி போட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து லைன்ல எவ்வளவு அளவுக்கு வந்து பாப்புலேஷன் நம்ம மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து மகசூல் வந்து நிச்சயம்.
1: எவ்வளவு சார் நம்ம சாதாரணமா எண்ணிக்கையை பராமரிக்கிறதுன்றது எவ்வளவு தூரம் பராமரிக்கணும்? இப்ப நம்ம ஒரு ஏக்கருக்கு போடுறோம் அப்படின்ற பட்சத்துல உளுந்து எல்லாம் போட்டோம்னா,
0: சைக்கிள் டயர் போட்டீங்கன்னா சார் 33 செடி வரணும் சார். அட்லீஸ்ட் 33 கூட வேணாம், 25 இருக்கணும். 25 வேணாம், அட்லீஸ்ட் 20 இருக்கணும். இருந்துச்சுன்னா டெஃபினட்டா என்ன பண்ணணும்னாக்க, நமக்கு வந்து
1: எத்தனை கிலோ
0: ஒரு ஏக்கருக்கு வந்து 8 கிலோ நீங்க லைன்ல போடும் போது 6 கிலோ கூட போதும். நீங்க 8 கிலோக்கு போனா 2 கிலோ மிச்சம் பண்ணிடலாம்.
1: ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு எவ்வளவு இடைவெளி?
0: 4 அடி. ஒன்னு நீங்க பார் போட்டு போடுங்க, அப்படி இல்லைன்னா லைன் கயிறு புடிச்சிருங்க. புடிச்சிட்டு நம்ம வீட்டு ஆள்களே சேர்ந்து போடுற மாதிரி இருந்தா கூட, ஒரு 5 பேர் இருந்தா கூட ஒரு ஏக்கருக்கு வந்து, 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஒரு நாள்ல முடிச்சிடலாம். 2 பேர் கயிறு பிடிக்க, 8 பேர் கோடை இழுத்துட்டு அதுல விதைய வதைக்கிறதுக்கு இருந்தாங்கன்னா போதும் சார், போட்டுடலாம். அதே மாதிரி இப்ப உரத்தை பொறுத்த அளவுக்கு இதுக்கு வந்து அதிகமா தேவையே படாது. உரம் வந்து அதிகமே பேட தருவாங்க அவங்களுக்கு. இப்ப உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மண்ணில சத்து நல்லா இருக்குன்னு தொழு உரம் தழை உரம் எல்லாம் போட்டு நான் மக்கி விட்டுருக்கிறேன்னாக்க, இவங்க இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கூட போட வேண்டியது இல்லை. ஏன்னா எதுவுமே வந்து இது வந்து அதிகமா இருந்தாலும் சட்டை பண்ணாது, குறைச்சிருந்தாலும் கண்டுக்காது. அந்த மாதிரியான டைம்
1: விளைச்சல்ல பெரிய பாதிப்பு இருக்காது,
0: நிச்சயம் பாதிப்பு வராதுங்க சார். நல்ல ஒரு ரகம் இருக்கு. நீங்க மண்ணுல ஒண்ணுமே இல்ல, என் மண்ணு வந்து செடிகளுக்கே வந்து லாய்க்கப்படாதுன்னா வம்ப நாள்னு ஒரு ரகம் இப்ப இல்ல. அந்த ரகத்தை வந்து நீங்க கண்ணை மூடி போட்டுடலாம். அது இருக்குதோ இல்லையோ, நல்ல ஒண்ணுமே இல்லாத நேரத்துலதான் நல்லா வரும் அது. அந்த மாதிரியான ரகங்கள்லாம் நாங்க வச்சிருந்தோம். ஏன்னா இப்ப அது வந்து ரொம்ப இயர்ஸ் ஆச்சு, அதனால வந்து அதை நம்ம வந்து கல்டிவேஷன்ல கொண்டு வரல. மற்றபடி அந்த மாதிரி ஒரு நல்ல சார், எந்த பயாலஜிக்கல் மெட்டீரியலும் தன்னை அபிவிருத்தி பண்ணதான் நினைக்கும். அது வந்து பயாலஜிக்கல் மெட்டீரியலுக்கு உள்ள குணங்கள், அதனால எந்த செடியும் பூக்காம காய்க்காம போகாது. இன்னொன்னு சார், மண்ணுல வந்து எந்த சத்துமே இல்ல, இந்த ரகம் தான் வந்து எனக்கு வந்து கை கொடுக்கும் நினைச்சீங்கன்னா, ஏன்னா எப்போதுமே வந்து ரகங்கள் வந்து மேக்சிமம் வந்து 30-35% மேல ஈல்டு கொடுக்காது. சப்போர்டிங் வந்து 75% ஃபெர்டிலைசர் தண்ணி இதெல்லாம் தான் அதுக்கு வந்து சப்போர்ட். அது வந்து அது உண்மையான முழு திறனை வந்து குடுக்கறதுக்கு. இதை மாத்திரம் அவங்க வந்து மற்ற கிராப்புக்கு வந்து ஃபாலோ பண்ணியாகணும், நெல்லுன்னா ஃபுல்லா ஃபாலோ பண்ணியாகணும். இதுக்கு ஃபாலோ பண்ணலாம் கூட பரவாயில்ல, மெயின்டைன் பண்ணாங்கன்னா விதம் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா
1: பாப்புலேஷன் எண்ணிக்கை மட்டும்
0: பராமரிச்சுட்டு ஒரு கிராப்புக்கு டெக்னாலஜி இருக்கு சார். ஸ்பிளிட் அப் நியூட்ரியன்ட் கொடுக்கணும், உரங்கள் வந்து ஸ்பிளிட் அப்ல கொடுக்கணும். நாங்க படிக்கும் போதெல்லாம் 2 இருந்தது, அப்புறம் 3 ஆச்சு, இப்ப 4 ஆச்சு, இப்ப 5 ஆயிடுச்சு. அதனால அந்த மாதிரி வந்து ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கணும், பிரிச்சு கொடுக்கணும் நெல். அதே மாதிரி இப்ப உளுந்து பச்சை பயிர் இந்த மாதிரி செடிகளுக்கு ஒரு தடவை வந்து நீங்க கண்டிப்பா பூ வர டைம்ல ஒரு 5% ஃபிளவர் வரும். 5%ங்கிறது வந்து ஒரு 100 செடி இருக்குன்னா 5 செடி பூத்துருச்சுன்னா அந்த டைம்ல வந்து டிஏபி அடிச்சு ஆகணும் சார்.
1: எவ்வளவு சார் அடிக்கணும்
0: டிஏபி? வந்து 2% டிஏபி. அந்த 2% டிஏபி 4 கிலோ எடுத்து 14 நைட்டு 10 லிட்டர் தண்ணியில ஊற வச்சுட்டு ஒரு 2 தடவை வந்து கலக்கி விடணும், அவ்வளவுதான். அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங்கோ அல்லது ஈவினிங்கோ, ஈவினிங்னா பெட்டரா இருக்கும், ஒரு 3 மணி வாக்கலன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா மார்னிங் கூட சில டைம்ல பனி இருந்தனா அதை அடிச்சோம்னா நமக்கு பிரயோஜனம் இருக்காது. ஈவினிங் அவர்ஸ்ல தண்ணி இருக்குல்ல 10 லிட்டர் 4 கிலோ போட்டிருக்கோம், 2-3 தடவை கலக்கி விட்டுருக்கோம். தெளிஞ்ச தண்ணிய மாத்திரம் எடுத்து வடிகட்டிட்டு 190 லிட்டர் தண்ணியில கலந்து கை ஸ்ப்ரேயர் வச்சு சலும்புரை வந்து செடி நனைகிற மாதிரி அடிச்சு விடணும். அதை அடிச்சு விட்டுட்டு திரும்பி 15 நாள் கழிச்சு ஒரு தடவை அடிச்சிடணும் சார்.
1: பூ பிடிக்க 5% பூ பிடிச்சி ஒரு வாட்டி, அப்புறம் ஒரு
0: 15 நாள் கழிச்சு அடிச்சு பாடி. எதுக்குன்னா பூ பிடிக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சோம்னா பூ வராது, இலைகள் வந்து நிறைய வைக்க ஆரம்பிச்சிடும், அப்படியே வேஸ்ட். அது ரகங்களை பொறுத்து. இப்ப அதை நான் ஏற்கனவே சொன்னல, ஒரு ரகம் மண்ணுல எது இல்லைன்னா கூட வந்துடும் சொல்லிட்டேன். அந்த ரகத்தை வந்து நீங்க பூ வராம அடிச்சிட்டீங்கன்னாக்க அது தடை பண்ணிக்கிட்டே இருக்கும், பூ வராது. அதுக்காக தான் சொல்றேன், 5%-10%க்குள்ள வரணும். அந்த போது அடிச்சுட்டு அடுத்து ஒரு 15 நாள் கழிச்சு திரும்பி ஒரு டன் கொடுத்துடணும். இப்ப என்ன பிரச்சனைனா சார், இது ஏன் டிஏபி வந்து முக்கியமா அடிக்கணும்னா, டிஏபி தன்மை என்னன்னா பூ வருது இல்லீங்களா, பூ வர டைம்ல எல்லா செடி கொடிகளிலுமே வந்து பூ வந்து கீழே கொட்டும். பாத்திருப்பீங்க எங்கேயாவது வரா செடி இருந்தா அது வந்து அந்த பூ வந்து முழுமை அடைஞ்சு கொட்டுறது வேற, பாதிலேயே கொட்டுறது வேற. இப்ப இதுக்கு என்னன்னா வந்து டெக்னிக்கலா வந்து நம்ம சொல்ல பார்த்தோம்னா அப்சசின் வந்து டெவலப் ஆகும். அப்சசின் டெவலப் ஆச்சுனாக்க அந்த பூ காம்பு இருக்குல்ல அதை போய் இடிக்கும், இடிக்கும் போது அந்த பூ கூப்பு ரொம்ப மெலியமா இருக்கும், மெல்லியமா இருக்கும், அதனால வந்து கீழே விழுந்துடும். இது வந்து உளுந்து பச்சை பயிர் பயிர் வேலைப்பயர்களுக்கு பொதுவாகவே வந்து அதிகமா அப்சஷன் வந்து டெவலப் ஆகும். அந்த அப்சஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் என்ன பண்றோம்னா இந்த டிஏபி நம்ம அடிக்கணும். டிஏபி அடிக்கும்போது பிளவர் வந்து நின்றுடும். இது என்ன ஆகுதுனாக்கா அந்த அப்சஷன் வந்து பிளவரிங் பீரியட்ல தான் வந்து பீக்ல இருக்கும். அந்த பிளவரிங் பீரியட்ங்கிறதோடு 15 நாள் தான். அந்த 15 நாள் என்ன பண்ணுவோம்னாக்க அடுத்த டைம் வந்து

0: ஒரு தடவை அடிக்கும் போது அப்படியே குறையும், அந்த அப்சஷன் குறையும், அடுத்து திரும்பி ரைஸ் ஆகும். சோ திரும்பவும் நம்ம அடிச்சோம்னா என்ன பண்ணுனாக்க, திரும்பவும் அது கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்ப பிளவர் அப்படியே நிக்கும். 80% பிளவர் வந்து கொட்டும் சார். இதுல 100 பூ வைக்குதுன்னா 80 பூ கொட்டிடும். அந்த 20 பிளவரையும் நீங்க வந்து நிறுத்தினீங்கன்னா, ஒரு செடியில 20% ஆஃப் த பிளவர் நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம். அது நிறுத்துறதுக்காக தான் அந்த டிஏபி அடிக்கணும். இதை வந்து ஃபார்மர்ஸ் வந்து அடிச்ச ஃபார்மருக்கு நல்லா தெரியும், அனுபவம் இருக்கும். டிஏபினால என்ன நன்மைங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த டெக்னாலஜி நிச்சயம் அவங்க எந்த பல்சஸா இருந்தாலும் பயிர் வகை பயிர்களா இருந்தாலும் இதை அடிச்சு சேரணும் சார். இதை அடிக்காம அவங்க பண்ணாங்கன்னாக்கா ஈல்டு வந்து குறைஞ்சுதான் இருக்கும்.
1: சரி, இது இல்லாம அவங்க கொடுக்க வேண்டிய உரங்கள்லாம் என்னென்ன கொடுக்கணும்?
0: உரங்களை பொறுத்த அளவுக்கு சார், நம்ம வந்து பசுந்தாள் உரங்களை வந்து அவங்க நிறைய பயன்படுத்தலாம். இப்ப நான் வந்து ஒரு சென்ட்டுக்கு கூட நான் சொல்றதுக்கு கணக்கு சொல்றதுக்கு நல்ல முடியும். ஒரு சென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூரியானா 1/4 கிலோ வேணும் ஒரு சென்ட் ஏரியாவுக்கு. அதே மாதிரி பொட்டாசியம்னா 150 கிராமே போதும், ஒரு சென்ட்டுக்கு 150 கிராம் போதும். அதுமே 1/4 கிலோ வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாஸ்பரஸ் வந்து 2 கிலோ. இதுதான் வந்து அளவு. இதை வந்து அவங்க வந்து கூட போட்டாலும் சரி குறைச்சு போட்டாலும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுக்கு உளுந்து பச்சை பயிரை பொறுத்த அளவுக்கு டிஏபி தான் டெக்னாலஜி வந்து முக்கியமான டெக்னாலஜி. அதே மாதிரி என்ன
1: பண்ணுவாங்க,
0: ஆமா சார், டிஏபி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தண்ணி, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க தண்ணி இல்லைனாலும் வந்துடும் நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. தண்ணி வந்து பூ வைக்கிற டைம்ல வந்து நிச்சயம் வந்து 2 தண்ணி கட்டியே ஆகணும். நீங்க டிஏபி அடிச்சாலும் 2 தண்ணி கட்டியே ஆகணும். கட்டினாதான் இந்த 2 டெக்னாலஜியும் வந்து டெல்டாவில வந்து நம்ம ரைஸ் வளக்கு ஃபாலோ பண்ணாம இருந்தாலுமே சரி, மேல் உள்ள நிலங்களுக்கு போட்டாங்கன்னா நிச்சயம் இந்த 2 டெக்னாலஜியும் வந்து அவங்க நிச்சயம் கடைபிடிச்சே ஆகணும். கடைபிடிச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்சபட்சம் 500 கிலோ உங்களுக்கு வந்துடும். 500 கிலோங்கும்போது அவங்களுக்கு வந்து லாபமா தான் இருக்கும். ஏன்னா இங்க டெல்டா பகுதியில வந்து எஸ்பெஷலி ஒர்த்தநாடு வட்டுக்கோட்டை பக்கம்லாம் 1/4, 1/6, 1/8 வந்து 1800 கிலோலாம் எடுத்திருக்காங்க ஏக்கருக்கு. அதே 1/1 பக்கத்துல வந்து 1/4 ரோடுன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் நம்ம சென்டர் இருக்கு. அங்க ஒருத்தர் வந்து அவர் பொண்ணு கல்யாணத்தையே பண்ணி வச்சார். ஏன்னா சீர் ப்ரொடக்ஷன் எங்களுக்கு நாங்க சேர்த்து விட்டுட்டு சீர் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசரா அவங்களை ஆக்கிட்டோம். அவரு வந்து என்னன்னா, பொண்ணுக்கு அந்த டைம்ல 2004 அந்த டைம்ல வந்து பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு, கஷ்டம், இதுல வந்து இங்க ஜாயின் பண்றாரு, ஒரு கடத்தல் எல்லாம் அடிச்சிட்டாரு. சீர் ப்ரொடியூசர் ஆனதுனால அவர் வந்து பண்ண முடிஞ்சது. அதனால வந்து சீர் ப்ரொடக்ஷன் போனாலும் லாபம், சீர் ப்ரொடக்ஷன் போனாலும் இந்த டெக்னாலஜி பண்ணி ஆகணும்.
1: சரிங்க சார். இப்ப இதுல வந்து நம்ம இந்த பயிர் வகை பயிர்களுக்குன்னே சில பூஸ்டர் எல்லாம் கூட நம்ம வேளாண்மை பயிர்கள் குடுக்கறாங்க இல்லைங்க சார், அது நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் சார்? அது எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கும்?
0: அதுமே இப்ப அந்த பூஸ்டர் பொறுத்த அளவுக்கு சார், இப்ப டெல்டாவில வந்து நம்ம ரைஸ் ஃபால் இருக்குல்ல, அதுல வந்து தண்ணி இல்லாததுனால அவங்க போய் அடிக்கிறது இல்ல. இப்ப இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல வரேன், ஏன் ஆந்திரா பாருங்களும் 1200 கிலோ எடுக்கிறாங்கன்னா, அங்க வந்து கிருஷ்ணா நதி வாட்டர் இருக்கு, பெருநீர் அது, அது வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. 2 தடவை அவங்க வந்து பூ வைக்கிற டைம்லயும் நடுவுலயும் அவங்க வந்து தண்ணி பாய்ச்சிருவாங்க. அதனால வந்து அதுவும் டெக்னாலஜி தானே, அவங்களுக்கு வந்துருது.
1: இங்கேயும் அதேதான் சொல்றீங்க, பூ வச்சதுல இருந்து 2 வாட்டி நம்ம தண்ணி கட்டிடணும்னு
0: தண்ணி கட்டணும் சொல்லணும். இங்கேயாவது மேட் நிலத்துல வந்து போர் இருக்கும் கொடுத்துருவாங்க, டெல்டாவில வந்து அது இருக்காது, போர் இருக்காது. போர் இருக்கிறவங்க கொடுத்தாங்கன்னா இன்னும் சேமம் நல்லது. அங்க இருக்காததுனால என்ன பண்ணும்னா, பூஸ்டர் வந்து அதுக்காகவே டெவலப் பண்ணாங்க நம்ம ஆட்கள். ஒரு தடவை கொடுத்தா போதுங்கிறதாதான் இது பண்ணாங்க. அட்லீஸ்ட் இதையும் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுமே எஃபெக்டிவா தான் இருக்கும். அதுல ஒண்ணும் இல்ல, இது டெல்டாவுக்காக தான் அது வந்து ஆக்சுவலாவே வந்து
1: எப்ப கொடுக்கணும் சார்? அவங்க கரெக்டா அந்த ஃப்ளவரிங் வச்சு
0: ஃப்ளவரிங் டைம்ல கொடுக்கணும் சார். ஃப்ளவரிங்க்கு முன்னாடி கொடுக்கூடாது, ஃப்ளவரிங் டைம்ல கொடுக்கணும். நிச்சயம் கரெக்டா இருக்கும்.
1: அது எவ்வளவு கொடுக்கணும் சார்?
0: அதுமே வந்து 2%க்கு மேல போக கூடாது சார், அதை பாத்துக்கணும். அது அதிகமா போச்சுனாக்கா ஸ்கார்ச் வந்துடும், செடி வந்து ஒரு மாதிரி இதாயிடும், துருண்டு போயிடும். அதனால அதை பாத்துக்கணும், எல்லாருமே அதை பாத்துக்கணும்.
1: சரிங்க சார். இதுல நமக்கு வரக்கூடிய முக்கியமான நோய்கள் எல்லாம் என்னன்னா, எப்படி சமாளிக்கலாம்?
0: மஞ்சள் தேமல் நோய் தான் பெரிய பிரச்சனை. அதுல மஞ்சள் தேமல் நோய்க்கு நம்ம வந்து நிறைய வேப்ப எண்ணெய் சாறு எல்லாமே நம்ம சொல்லுவோம். பட் அதுல வந்து முக்கியமானது வந்து தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் தான். இப்போ அம்பல்ல இருந்து ரிலீஸ் பண்ற எல்லா ரகமுமே வந்து மஞ்சள் தேமல் நோயை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் தான். இதுல என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரெயின் மாறிக்குது, வைரஸ் ஸ்ட்ரெயின் மாறிக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் வருது. அப்படி இருக்கும்போது இந்த ஏழையா வந்து ஒரு 15 நாள்ல வந்து சில டைம்ல 20 நாள்ல வர ஆரம்பிச்சு, அந்த மஞ்சள் தேமல் மர செடியெல்லாம் எடுத்து வெளியில போட்டு கொளுத்தி விட்டுணும், அப்படின்லாம் எங்கேயாவது போட்டு புதைச்சி விட்டுணும். போச்சு விட்டுட்டு ஒரு ஸ்ப்ரே ஏதாவது வந்து அவங்களுக்கு லோக்கல்ல கிடைக்கிற வேப்பெண்ண ஸ்ப்ரேயே பெஸ்ட் தான், அதை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா இப்ப கிடைக்கிற அந்த இருக்கு இல்லைங்களா, 0.5 எடுத்து ஒரு லிட்டருக்கு. முன்னாடி எல்லாம் 2 ml 3 ml ஊத்துவாங்க, இப்ப அது கிடையவே கிடையாது. இப்ப இருக்கிறதான் அந்த ஜெனரேஷன் இதெல்லாம் வந்துருச்சு. அதனால வந்து லோக்கல்ல உள்ள அங்க ஏடி யாராவது இருந்தாங்கன்னா, அப்படி இல்லன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்ல இருந்தாங்கன்னா, இல்ல நம்ம யூனிவர்சிட்டியினுடைய சென்டர் இருக்கும், அங்க போய் கேட்டு என்ன மருந்தோ அதை வாங்கி டைம்ல அடிச்சுட்டு ஒரு தடவை அடிச்சா கூட போதும். அந்த இலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரு மருந்து அடிச்சிட்டாங்கன்னா போதும். ஒன்னு வேப்பங்கொட்ட சாறு, அப்படி இல்லன்னா இதை அடிக்கணும். அடிச்சிட்டாங்கன்னாக்க அது பிரச்சனை வராதுங்க சார். நோய் பொறுத்தளவுக்கு அதுதான். பூச்சி வந்து எப்போ வரும்னா, சில ரகங்கள்ல வந்து ஸ்டெம் ஃபிளைன் சொல்லுவாங்க சார், முளைக்கும் போது ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே வந்துடும். அதுதான் ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணும், ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அப்ப அதுக்கு வந்து சி ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையே வராது.
1: நிறைவாக நம்ம டெல்டா பகுதியில் இருக்க விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்யறதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு, என்னென்ன தொழில்நுட்ப

0: பங்களும் மறக்காம செஞ்சாங்க கண்டிப்பாக வெற்றிகரமா செய்யலாம்ன்றது மட்டும் சுருக்கமா சொல்லிருக்கேன்.
1: ஆமா சார், ஆக்சுவலா வந்து தொழில்னா விவசாயம் தான் முதல். இப்போ வந்து நம்மளுடைய கிளைமேட்டுகள்லாம் பாத்தீங்கன்னாக்க மாறி மாறி வந்துட்டு இருக்குது. மாறி மாறி வர கிளைமேட்டுக்கு சூட்டபிளான பயிர்கள்னு பாத்தீங்கன்னாக்க உளுந்து பச்சை பயிர் தான், துவரை தான், காராமணி தான். காராமணி கூட ஒரு செகண்டரி அதுல தான் இருக்குது. உளுந்து பச்சை பயிர் தான் நமக்கு வந்து மேக்சிமம் வந்து நமக்கு வந்து அதிகமான வருமானங்களை கொடுக்கக்கூடிய லெவல்ல இருக்குது. இது ரெண்டையுமே வந்து இவங்க வந்து கரெக்டான காலத்துல இவங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பூ வைக்கிற டைம்ல வந்து அதிக வெயில் அதிகமா இருக்கலாம் சார். பட் அந்த டைம்ல தினசரி ஒரு ஒரு சென்டிகிரேட் ஏறிக்கிட்டே இருக்கும், அந்த டைமையும் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ரெகுலரா மழை தொடர்ந்து பெய்யும். பொதுவா அக்டோபர்ல தான் மிடில் வந்து மழை வந்து ரெகுலரா வரும். அக்டோபர் மிடில் டு நவம்பர் மிடில் ரெகுலரா மழை வந்துகிட்டே இருக்கும். அந்த டைம்ல பூக்காத அளவுக்கு பாத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி டேட் ஆஃப் சோயிங் வந்து இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாங்கன்னா அவங்க கரெக்டான ஈல்ட் எடுத்துருவாங்க. இதுலதான் வருமானமும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இன்னொன்னு சத்து வேற கூட நெல்ல அரிசி சாப்பிட சொன்னாலுமே வந்து அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு சாப்பாடுன்னா எல்லாம் ஒரு கூட்டு தான். சாப்பாடுன்னு சொல்லணும்னா என்ன ஆகுது, நெல் அரிசி இருக்குது, உளுந்து உளுந்து துவர பருப்பினுடைய பருப்பு இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் சாப்பாடு. அது இல்லாம கொஞ்சம் கூட்டு பொரியல். சோ என்னதான் இருந்தாலும் கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணது வந்து புரோட்டீன் பேஸ்ட் மெட்டீரியல் தான் கொடுப்பாரு. அதே மாதிரி குழந்தைக்கு முதல் சாப்பாடு ஊட்ட சொல்றது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா புரோட்டீன் பேஸ்ட் மெட்டீரியல் தான் கொடுக்க சொல்லுவாங்க. பருப்பு சாதம் கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா மூளை குழந்தைங்களுக்கு மூளை வளர்றதுக்கும் அதுதான், அதே மாதிரி பாடி பில்ட் ஆகிறதுக்கும் வந்து புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இது வந்து வருமானத்தை மாத்திரம் கொடுக்காது, உடல் ஆரோக்கியத்தையும் பேணி காக்கும். இப்பத்த நிலைமைக்கு வந்து அரிசி நிறைய சாப்பிட்டா சுகர் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. ஆனா எங்கேயுமே வந்து புரதம் சேர்ந்த மெட்டீரியல் சாப்பிட்டாங்கன்னாக்க பிரச்சனை வருதுன்னு யாரும் சொல்றது கிடையாது. அதனால இந்த உளுந்து பச்சை பயிரை வந்து சாகுபடி செஞ்சு விவசாயிகள் நல்ல பயனாளி மாதிரி கேட்டுக்கொள்கின்றேன்.
0: சரிங்க சார், இது சம்பந்தமா விவசாயிகள் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்ளாங்க?
1: 98-65-36-33 இதுதான் என்னுடைய நம்பரு. எந்த டைம் வேணாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். எந்த சந்தேகமும் நான் வந்து நிவர்த்தி பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன்.
0: நன்றிங்க சார்.
1: தேங்க்யூ சார்.
2: கண்மணி, பாசிப்பயிறு, உளுந்து, தட்டப்பயிறு, துவரை எல்லாமே மண் வளத்தை சேர்க்கறதுல முக்கியமான பங்கு வகிக்குது.
3: ஆமாக்கா, மண்ணுக்கு மட்டும் இல்ல மனுஷங்களுக்கும் ஒரு வளமான ஆரோக்கியத்தை கொடுக்க கூடியதா தான் இருக்கு.
2: அதோட வறட்சிய தாங்கி வளரக்கூடிய ரகமும் இருக்குது. மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்பு கொண்ட ரகமும் இருக்குது.
3: ஆமாக்கா, பருவ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வளர்ற ரகமா இருந்தாலுமே ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் பாண்டியன் அவங்க சொன்ன தொழில்நுட்பங்களையும் கடைபிடிச்சோம்னா
2: என்ன, அடுத்த வருஷம் ஆடிக்கு இன்னும் ஆகா ஓகோன்னு இருக்கலாமே.
3: அதேக்கா.
4: இதுவரை வளம் சேர்க்கும் பயறு வகைகள் நேர்முகத்தில் பங்கேற்றார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் பாண்டியன் அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
5: நிகழ்ச்சியில் தொடர்ந்து
6: போடணும் உளுந்து போடணும் நம்ம நாடு வாழ.

0: எடுக்க உளுந்து பயிறு போடணும், வறட்சியிலே காசு எடுக்க உளுந்து பயிறு போடணும்,
1: அதுக்கு ஏத்த உளுந்து ரகம் டீ உம்பது போடணும், அதுக்கு ஏத்த உளுந்து ரகம் டீ உம்பது போடணும்,
0: போடணும் உளுந்து போடணும், நம்ம நாடு வாழ வீடு வாழ போடணும், உளுந்து போடணும். ஏக்கருக்கு 10 கிலோ தழைச்சத்து போடணும், ஏக்கருக்கு 10 கிலோ தழைச்சத்து போடணும்,
1: மணிச்சத்து 20 கிலோ அதையும் கூட போடணும், மணிச்சத்து 20 கிலோ அதையும் கூட போடணும்,
0: போடணும் உளுந்து போடணும், நம்ம நாடு வாழ

மெல்லிசை கேட்டீர்கள். இனி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் தோட்டக்கலை துறையின் மூலம் ஆடிப்பட்டத்திற்கு தேவையான காய்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விதை தொகுப்பில் கத்தரி, தக்காளி, வெண்டை, கீரை, கொத்தவரை ஆகிய 5 வகையான விதைகள் அடங்கிய தொகுப்பு முழு விலையில் 30 ரூபாய்க்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விதை தொகுப்பானது சுமார் 2-3 சென்ட் வரை உள்ள வீட்டின் புறக்கடை பகுதிகளில் விதைப்பு செய்ய போதுமானதாகும். எனவே தேவைப்படும் விவசாயிகள், பொதுமக்கள் ஆதார் அட்டை நகலினை கொடுத்து ஆடிப்பட்ட விதை தொகுப்புகளை பெற்று பயன்பெறுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு அந்தந்த வட்டார வேளாண் விரிவாக்க மையத்தில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அலுவலகங்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இவ்வாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டத்திற்கான வேளாண் அறிவுரைகள். வரும் நாட்களில் லேசான மழை பெய்யும் என்பதால் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி பண்ணை குட்டையுடன் முறையாக இணைத்து மழை நீரை சேமிக்க வேண்டும். தற்போது நிலவும் வானிலையை பயன்படுத்தி அறுவடை நிலையில் இருக்கும் கோடை நெற்பயிரை அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்த நெல் விதைகளை நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். கால்நடைகள் வளர்ப்போர் கறவை மாடுகளில் ஏற்படும் மடிவீக்க நோயை கட்டுப்படுத்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு மடியை கறப்பதற்கு முன்பும் பின்பும் சுத்தம் செய்ய வேண்டும். இவ்வாறு ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் அறிவிக்கின்றார். நாமக்கல் மாவட்ட கோழி பண்ணையாளர்களின் கவனத்திற்கு, கோடைக்காலம் முடிந்தும் சூப்பர் எல்நினோ விளைவு காரணமாக வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் முட்டையிடும் கோழிகளில் வெப்ப அயர்ச்சி காரணமாக தீவன எடுப்பு குறையும். வெப்ப அதிர்ச்சி காரணமாக கோழிகள் இறக்கவும் நேரிடும். எனவே வெப்ப தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாக்கவும் முட்டையிடும் திறனை சமநிலையில் வைக்கவும் பகல் வேளையில், அதாவது பிற்பகல் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை தீவனம் அளிப்பதை தவிர்க்க வேண்டும். தற்போதைய காலநிலையில் முட்டையிடும் கோழிகளுக்கு நாள் முழுவதும் குளிர்ச்சியான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். கோழி தீவனத்தில் சோயா எண்ணெயை சேர்ப்பதன் மூலம் வெப்ப அயர்ச்சியை ஓரளவு குறைக்கலாம். தீவனத்தில் தேவையான அளவு எலக்ட்ரோலைட்ஸ் உயிர் சத்துக்கள் சேர்ப்பதன் மூலம் வெப்ப அயர்ச்சியின் தாக்கம் உற்பத்தி குறைவினை தவிர்க்கலாம். பண்ணைகளில் இரவு நேரத்தில் 1 மணி நேரம் விளக்குகளை எரியவிடுவதன் மூலம் கோழிகள் உட்கொள்ளும் அடர் தீவனத்தின் அளவினை அதிகரிக்கலாம். வெப்பம் அதிகமாக இருக்கும் மதிய வேளையில் தண்ணீர் தெளிப்பான்களை பயன்படுத்தி வெப்பத்தின் தாக்கத்தினை குறைக்கலாம். கடந்த வாரம் கோழியின கண்காணிப்பு கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் ஆய்வு செய்யப்பட்ட இறந்த பண்ணை கோழிகள் பெரும்பாலும் நாள்பட்ட சுவாச நோய், மேல்மூச்சு குழல் அயர்ச்சி, நாட்டுக்கோழிகள் வெள்ளை கழிச்சல் ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே பண்ணையாளர்கள் தகுந்த உயிர் எதிர் மருந்துகளை அளிக்குமாறும், தடுப்பூசி செலுத்துதல், தண்ணீரில் கிருமி நாசினி அளித்தல், கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தகுந்த சிகிச்சை, தீவிர உயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். வேளாண் அறிவுரைகள். தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் அதன் தாக்கத்தை குறைக்க 1% பொட்டாசியம் குளோரைடு அல்லது 0.5% கூட்டு உரம் ஆகிய கரைசல்களை காலை அல்லது மாலை வேளையில் பயிர்களின் இலைகளில் தெளிப்பதன் மூலம் வறட்சியை தாங்கும் திறன் அதிகரிக்கும். நீர் வசதியுள்ள விவசாயிகள் மதிய நேரத்தை தவிர்த்து மாலை 6 மணி முதல் காலை 8 மணிக்குள் நுண்ணீர் பாசன முறைகளான சொட்டு நீர் பாசனம் அல்லது தெளிப்பு நீர் பாசனத்தை செய்யலாம். வறட்சி காலத்தில் தோட்டக்கலை பயிர்களான பழவகை மரங்களை காப்பாற்ற சில உத்திகளை கையாள்வது அவசியம். அதாவது மூடாக்கி இடுதல், தென்னை நார், கரும்பு சக்கை, பிளாஸ்டிக் ஷீட் ஆகியவற்றை பயன்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை 15 நாட்கள் வரை தக்க வைக்கலாம். அடுத்து நுண்ணுயிர் பயன்பாடு. வேம், அசோஸ்பைரில்லம் ஆகியவற்றை மண்ணில் இடுவதன் மூலம் வேரின் வளர்ச்சியை அதிகரித்து வறட்சியை தாங்கும் திறனையும் அதிகரிக்கலாம். இவ்வாறு நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகளே, தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் சம்பா, தாளடி, கோடை பருவத்திற்கு

பெற்ற ஏடிடி 51, ஏடிடி 46, ஏடிடி 58, ஏடிடி 61, ஏடிடி 42, கோ 51 ஆகிய உண்மை நிலை நெல் விதைகளும் வம்பன் 8 உளுந்தரக உண்மை நிலை விதையும் இருப்பில் உள்ளன. மேலும் மண்வள மேம்பாட்டிற்கு உகந்த மண்புழு உரமும் இருப்பில் உள்ளது. தேவைப்படும் வேளாண் பெருமக்கள் உதவி பேராசிரியர் தலைவர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் தஞ்சாவூர் என்ற முகவரியில் தொடர்பு கொண்டு பயனடையுமாறு தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். மேலும் தொடர்புக்கு 04362 என்ற தஞ்சாவூர் முன்னிணைப்பு எண்ணோடு 26 76 19 மற்றொரு எண் 9551703118 தொடர்பு எண்கள் மீண்டும் 04362 என்ற தஞ்சாவூர் முன்னிணைப்பு எண்ணோடு 26 76 19 மற்றொரு எண் 9551703118

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் நா புனிதவதி. நான் திட்ட ஒருங்கிணைப்பாளராக வேளாண்மை அருள் நிலையம் சிறுகமணியில் பணிபுரிந்து வருகிறேன். ஆடி மாதத்தில் வீட்டு காய்கறி தோட்டம் அமைப்பதை பற்றி, விதைகளை எப்படி தேர்வு செய்வது, எவ்வாறு விதை நீர்த்தி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாளை நடைபெறும் வசந்த அழைப்பில் கூறவுள்ளேன். அதனால் விவசாயிகள் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் (43-1) என்ற திருச்சியின் முன்னணி பெண்ணோடு 240-102-1 மற்றும் முறையன் 240-106-102-1. உங்களுக்காக வாட்ஸ்அப் எண் கூட இருக்கு, 938-546-102-1. திருச்சி FM Rainbow 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நீட் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சட்டத்திருத்த மசோதா மக்களவையிலும், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா மாநிலங்களவையிலும் இன்று நிறைவேறின. குஜராத், மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்த நிலையில், குஜராத் மஞ்சள்பூர் தொகுதியை பிஜேபியும், மத்திய பிரதேசம் டாட்டியா தொகுதியில் காங்கிரசும் வெற்றி பெற்றுள்ளன. பீகார் பங்கிப்பூர் தொகுதியில் ஜன் சூரஜ் கட்சி தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் 19,324 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே வர்த்தகம், முதலீடு, மருத்துவத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற்றதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உஸ்பெகிஸ்தான் வர்த்தகத்துறை அமைச்சர் லாசிஸை இன்று சந்தித்த பின்னர் அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒத்துழைப்பு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நாட்டில் இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவையை அவசர மருத்துவ சிகிச்சைக்காக அறிமுகப்படுத்தும் வகையில் மோட்டார் வாகன விதிகளில் திருத்தம் செய்வதற்கான வரைவு அறிவிக்கையை மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் அவசர காலங்களில் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ சிகிச்சைக்கான அணுகலை மேம்படுத்தவும் விரைவான சிகிச்சை அளிக்கவும் வகை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் மற்றும் மாம்பாக்கம் சிப்காட்டில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்தார்.

தமிழ்நாட்டில் முதலீடு செய்துள்ள பன்னாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் அவர் பார்வையிட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் பகுதியில் சமையலறை கொட்டகையில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் இன்று உத்தரவிட்டுள்ளார். பலத்த தீக்காயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் லேசான தீக்காயங்களுடன் சிகிச்சை பெறுபவருக்கு 50,000 ரூபாய் வழங்கவும் அவர் ஆணையிட்டுள்ளார். தமிழகத்தில் அரிசி விலை உயர்வால் பாதிப்பு ஏதும் இல்லை என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தும் அரிசி வகைகளின் விலை உயரவில்லை என்றும் வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்படும் சன்னரக அரிசி விலை மட்டுமே உயர்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில்

அரிசி விலை மட்டுமே உயர்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் கோவில் நிலங்களை மீட்க விரைவில் குழு அமைத்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்து சமய அறநிலையத்துறையில் விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றார். கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 7968 மனுக்களில் 4136 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் சந்தைமேடு அணைக்கரை உள்ளிட்ட பகுதி பழங்குடியின மாணாக்கருக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கக்கோரி அப்பகுதி மக்கள் ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்கிடம் மனு அளித்தனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் சிறுதானிய உணவு விற்பனையகத்தில் தடை செய்யப்பட்ட நெகிழிப்பைகள் பயன்படுத்தியதாக வந்த புகாரை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு சீல் வைத்தனர். திருச்சி அதவத்தூர் துணை மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் போசம்பட்டி, கொய்யாத்தோப்பு, புலியூர், குழுமணி, ஒத்தக்கடை, அள்ளித்துறை, அதவத்தூர், சோமரசம்பேட்டை, புங்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் வரும் வியாழக்கிழமை காலை 9:30 முதல் மாலை 5 வரை மின் விநியோகம் இருக்காது. ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி ஸ்ரீரங்கம் நம்பெருமாளின் சகோதரி காவிரி தாய்க்கு பட்டு வஸ்திரங்கள், மங்களப் பொருட்கள் வைத்து சீர் வழங்கும் வைபவம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழாவில் மக்கள் இன்று பக்தி சிரத்தையுடன் வழிபாடுகளை மேற்கொண்டனர். பவானிசாகர் அணையில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ச்சியுடன் இந்நாளை கொண்டாடினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழாவில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான வில்வித்தை போட்டியில் பெங்களூருவைச் சேர்ந்த மாணவி வெற்றி பெற்று பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 400 வீர வீராங்கனைகள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருப்பத்தூர், வேலூர், விழுப்புரம், கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கூழாங்கல், நடுமலை ஆறு, சின்னக்கல்லார், பிர்லா நீர்வீழ்ச்சிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ, குளிக்கவோ, செல்ஃபி எடுக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை உட்பட 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: நேரம் 8:06 மேடம், 6 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்டு மகிழ இது இரவு இசை இனிமை. யாராலும் தர இயலாத ஏதோ ஒரு மகிழ்ச்சியை, நிறைவை, அமைதியை, பரவசத்தை நிச்சயம் ஒரு பாடல் தந்துவிட்டு சென்று விடுகிறது. அப்படியான உங்கள் உள்ளம் தேடும் அந்த பாடலை இப்பொழுது கேட்கலாம் நேரலையில்.
1: நேரலையில் பாடல்களை கேட்பதற்கு அறிமுகங்கள் 240-102-1 அப்படிங்கிற எண்ணையும், வழக்கமான நேயர்கள் 246-102-1 அப்படிங்கிற எண்ணையும் தொட்டு வரலாம். திருச்சியின் முன் இணைப்புக்கு 0431.

0: நேரம் 8:11 நிமிடம். நேயர்கள் கேட்டு நினைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக இணைப்பிலே காத்திருக்கும் முதல் நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம்.
0: ஒரே இறைச்சலா இருக்கு, இப்பதான் முதல் முறையா வானொலியில பேசுறீங்களா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கம்மா ரூபாமா? சரிங்கம்மா, எவ்வளவு நாளா நம்ம வானொலி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க?
1: இப்பதான் சார் ரெண்டு நாளா கேக்குறேன்.
0: அப்படிங்களா, தொடர்ந்து வந்து கேளுங்க. மகிழ்ச்சியான பாடல்கள் நிறைய, நல்ல நல்ல பாடல்கள்லாம் வரும். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: செந்தூர பாண்டியன் போடுங்க சார்.
0: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான நீங்க கேட்ட அந்த அருமையான பாடல் வருது. நன்றிங்கம்மா.

0: 8:40 நிமிஷத்துக்கு திருச்சி வானொலியின் இரு அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டிணைஞ்சிருக்கும் இது இரவு இசை இனிமை. இப்போ இணைப்பு வந்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க
1: சார். இருங்கலூர் தேசிய நெடுஞ்சாலையில இருங்கலூர் இருக்கு, சமயபுரம் தாண்டி. அங்கிருந்து சார் பேசுறேன், ராஜா என் பேரு.
0: சொல்லுங்க ராஜா, வடக்கு இருங்கலூரா தெற்கு இருங்கலூருங்களா?
1: தெற்கு இருங்கலூர் சார்.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: செந்தமிழ் பாட்டுன்ற படத்துல வண்ண வண்ண சொல்ல எடுத்து வந்தது செந்தமிழ் பாட்டு.
0: செந்தமிழ் பாட்டு வருது, கேட்டலாங்களா?
1: ஓகே சார், ரொம்ப நன்றி சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
0: நன்றிங்க இணைப்பு கொடுத்ததுக்கு.
1: நன்றி சார்.

0: நேரம் 8:45, 48 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையிலும் இது இரவு இசை இனிமை நேரலை. இணைப்பில் வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அதே மாவட்டம் திருமாவளவர் ஒன்றியம் காரைப்பாக்கம் ரவி.
0: காரைப்பாக்கம் ரவி, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சரிங்க, என்ன செய்றீங்க?
1: என்ன பத்து செல் நேரம் சார்.
0: அப்படியா? எத்தனை வருஷமா இதுல உங்களுக்கு அனுபவம் இருக்கு?
1: எனக்கு 40 வருஷமா இருக்குது.
0: சரி சரி. இப்ப அந்த விலையேற்றம், பட்டு சேலையினுடைய விலையேற்றம் வந்து எப்படி தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு இருந்ததா, இல்ல திடீர்னு இந்த விலை உயர்வு வந்ததா?
1: இல்லைங்க சார், கொஞ்சம் கொஞ்சமா, ஒரு வருஷமாவே எக்கச்சக்கமா விலை
0: ஏறிட்டே இருக்கேன். சரி சரி. ஆனால் என்ன, பண்டிகைக்கும் முக்கியமான திருவிழாக்களுக்கும் சுபகாரியங்களுக்கும் தான் இந்த பட்டோட உபயோகம் வந்து அதிகமாக இருக்கும் பெண்கள்கிட்ட.
1: அது இல்லாமல் சார், நான் இந்த சாமி கும்புறதுக்கு சேலம் வச்சுருக்கேன் சார்.
0: ஓ சரி சரி. அது எதுவும் சிறப்பான முறையில் செய்கிறீங்களா அது?
1: ஆமாம் சார், இந்த குடிசாமி அந்த உங்கெல்லாம் கும்பிடுவாங்க ஆடி மாசம்லாம்.
0: சரிங்க. இருந்தாலும் தெய்வங்களுக்கு வந்து சாற்றுறதுக்கு சேலை நெய்யறதுன்றது வந்து ஒரு பெரும் பேர் இல்லையா?
1: ஆமா சார்.
0: அருமை. என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: சின்ன விடையிலிருந்து வெள்ள மனம் உள்ள மச்சம் போடுங்க சார், பாக்யராஜன் நினைவா.
0: சரி, பாடல் வருது கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.

0: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் நா புனிதவதி. நான் திட்ட ஒருங்கிணைப்பாளராக வேளாண்மை அறிவியல் நிலையம் சிறுகுமணியில் பணிபுரிந்து வருகிறேன். இந்த ஆடி மாதத்தில் வீட்டு காய்கறி தோட்டம் அமைப்பதை பற்றி, விதைகளை எப்படி தேர்வு செய்வது, எவ்வாறு விதை நீர்த்தி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாளை நடைபெறும் வசந்த அழைப்பில் கூறவுள்ளேன். ஆதலால் விவசாயிகள் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேயர்கள், இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் (43-1) என்ற திருச்சியின் முன்னணி பெண்ணோடு 240-102-1 மற்றும் முறையன் 246-102-1. உங்களுக்காக வாட்ஸ்அப் எண் கூட இருக்கு, 938-546-102-1. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.
2: 8:52 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டிணைந்திருப்பது இரவு இசை இனிமை. இப்போ நிகழ்ச்சிக்கு நிறைவான பாடலை கேட்பதற்காக வந்திருக்கும் நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சார், நலமா இருக்கீங்க சார் ரெண்டு பேரும்?
2: நன்றிங்க, நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா சார், நம்ம பண்பல மாதிரிய.
2: அப்படிங்களா, சிறப்பு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: வானவில் பண்பலை 102.1 ஒண்ணுக்கு வணக்கம். இரவு இசை இனிமே இணைவது திருச்சி காஜா சொட்டை ரசி பெற்றேன் சார்.
2: சொல்லுங்க ரசித்த, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் வந்து வேன் ஓட்டுறேன் சார்.
2: என்ன வேன் ஓட்டுறீங்க? வாடகைக்கு?
3: வாடகை தான். எந்த சட்டம் அனுப்பினாக்கா கொடுப்பாங்க?
2: டிரைவர் மட்டும் தானே உங்களுடைய சொந்த வாகனம்? அது
3: சொந்த வாகனம் தான், ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கேன், மாசம் மாசம் கட்டுறது.
2: சரிங்க, இப்போ தினந்தோறும் வந்து அவங்களா உங்களுக்கு வந்து கொடுத்தாதானா, இல்ல நீங்களா தனிப்பட்ட முறையில வாடகைக்கு ஓட்டுறீங்களா?
3: சார், ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன் சார், 38 வருஷம் ஒர்க் பண்றேன் சார்.
2: சரிங்க, அதனால அந்த வேன் ஓட்டுறீங்க, இது எப்படி போதுமானதா இருக்கா உங்களுக்கு?
3: பரவாயில்ல சார், போதுமான இருக்கு, அதாவது எதிரும் போதுமான.
2: இதை தவிர நீங்க இப்ப வெளியில வந்து இப்ப நாங்க வாடகைக்கு கேட்கறோம்னு வச்சுங்களேன், எங்கேயாச்சும் ஒரு சுற்றுலா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வர மாட்டீங்களா?
3: அந்த வேணும் சார், இது வந்து லோடு.
2: ஓ, அதுக்கு மட்டும். சரி, இப்ப வெளியே

0: வீட்டில் வந்து இல்லை லோடுக்குன்னு வந்து உங்கள்கிட்ட கூப்பிட்டாக்க வரமாட்டீங்க.
1: இல்லை சார், அங்கே இல்லைன்னா வரும் சார்.
0: சரிங்க சரிங்க சரிங்க. என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து சார்,
0: ம்,
1: பூட்டாத பூட்டுக்கள்.
0: அது எந்த ஊர் பூட்டுங்க? பூட்டாத பூட்டு
1: பாட்டு.
0: நன்றி இணைப்பு வந்ததுக்கு உங்களுக்கான பாடல் வருது கேட்கலாம்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இரவு இசை இனிமை. மீண்டும் இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி நாளை இரவு.

8 மணிக்கு. இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலும் நேயர்கள் தொலைபேசி எண்களை தொட்டு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். காலம் மறவாத காவிய கானங்கள் அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக. இன்று இரவு 9:15 நேயர்கள் கேட்டு மகிழ வர இருக்கிறது இனிய ராகம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் சில நொடிகளில் இரவு 9 மணிக்கான நியூஸ் அட் 9.

0: thrilling race yesterday. The event started on 1st of this month in Lausanne and will end on the 9th August in Nice. In a bilingual live phone-in program, Public Speak, tonight at 9:30 p.m., we will bring a discussion on cyber fraud and cyber security, safeguarding the digital citizen. During the program, listeners can ask questions on telephone numbers 011-2371-7117, 011-2371-7106. Alternatively, you can also send your queries via WhatsApp to the number 928-909-4044. And now, before we end the bulletin, the headlines once again. Lok Sabha passes bill to increase the strength of Supreme Court judges from 33 to 37. Rajya Sabha clears legislation to simplify dispute resolution and address payment delays faced by MSMEs. In assembly by polls, Jan Suraj leader Prashant Kishore wins Bankipur seat in Bihar. BJP retains Manjalpur in Vadodara, Gujarat. Congress keeps Dathia in Madhya Pradesh. Karnataka Chief Minister D.K. Shivkumar expands cabinet, inducting 19 new ministers. Red alert issued for very heavy rainfall in Assam, Meghalaya, sub-Himalayan West Bengal and Sikkim till tomorrow. In POJK, situation worsens overnight as security forces open fire on protesters refusing to disperse. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை உலகம் முழுவதும் தாய்ப்பால் விழிப்புணர்வு குறித்த செய்திகள் எங்கும் ஒலிபரப்பப்படுகின்றன, பதிவு செய்யப்படுகின்றன, ஒரு விழிப்புணர்வு வழங்கப்படுகிறது. இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக டாக்டர் ஐஸ்வர்யா பார்த்தசாரதி வந்திருக்கிறாங்க. அவங்க 10 மகப்பேறு மருத்துவத்தில் சிறப்பு மிக்க வல்லுநராக திகழ்ந்து வருகிறாங்க. ஸோ அவங்கள நம்மளோட நிகழ்ச்சியில வரவேற்போம். வணக்கம் மேம்.
4: வணக்கம்ங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்க நிகழ்ச்சிக்கு வந்தது.
3: தாய்ப்பால் வாரம் அப்படின்றது வந்து நம்ம ஆண்டாண்டுகாலமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். அந்த காலத்துல வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனா இன்றைக்கு இருக்கிற காலப்போக்கில் ஒரு நவீன காலமாக இருக்கிறதுனால வேகமாக போகிற வாழ்க்கையில நம்முடைய இயற்கை சார்ந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்மளால செய்ய முடிவதில்லை. ஸோ இன்றைக்கு இருக்கிற சவால்கள் வந்து அதுக்கு ஏத்த மாதிரியும் தான் இருக்கிறது. ஏன்னா காலம் நேரம் அப்படின்றது வந்து நம்ம கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு உலகம் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது உலகத்துல தாய்ப்பால் வாரம் ஒன்று கொண்டாட வேண்டிய ஒரு கட்டாயத்தினாலதான் வந்து இந்த விழிப்புணர்வு அதிகமாக நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு வேணா சொல்லிக்கலாம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில. இப்ப முதல்ல நான் என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தாய்ப்பால் அவசியம் அப்படிங்கறது வந்து எவ்வளவு முக்கியமானது? ஏன்னா இப்ப இருக்கிற காலத்துல கற்பந்தரிச்சு ஆரம்பிச்ச உடனே மக்கள் எல்லாருமே வந்து ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸ்கேன் எடுக்கிறதுல தப்பு கிடையாது, பட் ஆனா அந்த ஸ்கேன்ல என்ன ரிசல்ட் வருதோ அதை வந்து கூகுள்ல போட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன் தான் இன்னைக்கு இருக்கு. அதனால வந்து நேரடியாக மருத்துவர் இடத்துல வந்து உங்களுக்கு ஆலோசனை கேட்கறதுக்கு பதிலா இப்ப வந்து இன்டர்நெட் மூலமாக நிறைய விஷயங்களை மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல என்ன நம்ம ஒழுங்கா செய்யணும்? ஒரு குழந்தை பிறந்ததும் என்ன மாதிரியான விஷயங்களை ஒரு தாய் செய்ய வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறாங்க?
4: ஒரு நல்ல கேள்வி மேடம். முதல்ல இந்த வேர்ல்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக், உலக தாய்ப்பால் ஊட்டும் இந்த வாரம் எதனால கொண்டாடப்படுதுன்றத நான் ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 7 வரைக்கும் 120 கண்ட்ரீஸ்ல வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. 1990 இன்னசென்டி டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய ஆர்கனைசேஷனுக்கு இதை வந்து தாய்ப்பால் ஊட்டுறத ப்ரமோஷன் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொன்னாங்க. இது எந்த ஒரு ரீசன்னாலனா, நம்ம நல்ல வசதியானவங்கள ஓகே, ரொம்ப கொஞ்சம் ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களுக்கு சத்துணவு இல்லாட்டியும் வந்து ஊட்டம் அப்படிங்கறது ரொம்ப வெளியில இருந்து எடுக்க முடியாது. அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப ஒல்லியாகவோ இல்ல அந்த குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப அடிக்கடி வந்து உடம்பு சரியாம போறத பாத்துட்டு இந்த தாய்ப்பால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது ஆப்பிரிக்கா, இந்தியா இப்படிங்கிற மாதிரி சில அந்த காலத்துல கண்ட்ரீஸ்ல வந்து இதெல்லாம் வந்து விடக்கூடாது இந்த கல்ச்சுரல் ஹேபிட்ஸ் அப்படிங்கறதுக்காக ஆரம்பிச்ச ஒரு நல்ல

0: ஒரு பழக்கம், அது இன்னும் வந்து பிரபலமா போயிட்டே இருக்கு. நம்ம வளர்ந்துட்டோம், ஆனா வந்து நம்ம இன்னும் மனுஷங்க தான். நம்ம வந்து பயாலஜிக்கு எதிர்க்க வந்து எதுவும் ரொம்ப பண்ண முடியாது அப்படிங்கிறது. சோ இது வந்து நம்ம செலிபிரேட் பண்றது எதுக்குன்னா, பிறந்து 1 hourலயே வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கறத ஒரு விஷயமும், அண்ட் முதல் 6 மாசம் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். அதை தவிர வந்து இந்த பவுடர் பால் கொடுக்கறதோ இல்லாட்டியும் முக்காவாசி பேர் கிராமங்கள் சைட்ல எல்லாம் அந்த காலத்துல எப்ப ரொம்ப விழிப்புணர்வு அதிகமா இல்லையோ தாய்ப்பால் தவிர்த்து மாட்டுப்பாலும் கொடுத்துருவாங்க. ஏன்னா குழந்தை குண்டாவே இல்ல அப்படின்றதுனால. அதை வந்து தவிர்க்கறதுக்காகவும், அதனால் ஏற்பட்ட ப்ராப்ளம்களை, ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்களை தவிர்க்கறதுக்காகவும், அண்ட் இந்த குழந்தைக்கு கொடுக்கற தாய்ப்பால் 6 மாசத்தோட நிப்பாட்டாம 2 வயது வரைக்கும் மேக்சிமம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு மூவ் தான் இந்த வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் டே. என்ன நம்ம காலம் இருந்தாலும் நம்மளோட இயற்கை அண்ட் பயாலஜி மாறாதுங்க. சோ நம்ம இன்னும் மனுஷங்க தான். நம்ம வந்து அந்த தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், என்ன கூகுள் சாட் ஜிபிடி வந்தாலும் சில விஷயங்கள்லாம் மாறப்போறாது. பெண்களுக்கு தான் பிரெக்னன்சி ஆவாங்க, பெண்கள் தான் குழந்தைய பேர் வந்து இருக்கும், பெண்கள் தான் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த பேசிக் விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு சில விஷயங்களுக்கு நம்ம அதுக்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்கலான்றது மாத்திரம்
1: நீங்க அழகா சொன்னீங்க. அதாவது சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்துல வந்து 2 வயசு வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்றது வந்து பொதுவாக ஏற்கப்பட்ட ஒரு கருத்து. எல்லார் வீட்லயும் அது நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற காலத்துல வந்து உங்களுக்கு 2 வருஷம் உங்களுக்கு லீவ் கிடைக்குது. பெரும்பாலான பெண்கள் வந்து வேலைக்கு போற பெண்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தகவல் தொழில்நுட்பம் ஐடில நிறைய பிள்ளைங்க வேலை பாக்குறாங்க. அது இல்லாம பொதுவாகவே வந்து அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப மாறி இருக்கு. இப்ப காலையில வந்து முந்தி காலத்துல வந்து 10 மணில இருந்து 5 மணி இல்ல 9ல இருந்து 4 மணி அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. ஆனா இப்போ உங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. நைட் ஷிப்ட்ஸ் இருக்கு, ஏர்லி மார்னிங் ஷிப்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு குறைந்தது ஒரு 11 மணி நேரம் அவங்க வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன மாதிரியாக வந்து அவங்க குழந்தைகளை கவனிக்க முடியும்?
0: அந்த காலத்துல வந்து தாய்மார்கள் வேலை வந்து வீட்டை சார்ந்துதான் நிறைய வேலைகள் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப காலத்தின் கட்டாயமாக இது போய் தான் ஆகணும். நானு நீங்க எல்லாருமே வேலைக்கு வந்தாதான் வந்து நம்மளோட ஃபேமிலி லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். சோ அந்த ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வர்றதுனாலதான் வந்து ப்ராப்ளம் வந்து ஆரம்பிக்குது. இப்போ மகளும் வேலைக்கு போறாங்க, அவங்களோட தாய்மார்களும் வேலைக்கு போறாங்க. சோ அவங்களோட நிறைய பேர் வீட்டுல அவங்க பாட்டி இன்னும் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. சில பேர் வீட்ல எல்லாம் வந்து ஊர்ல கிராமங்கள்ல தாய்மார்கள் அவங்களோட தாய் அண்ட் அவங்களோட ஃபேமிலி இருக்கு. இங்க வந்து வேலைக்காக வரும்போது ரொம்ப அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் கட் ஆகும் போதுதான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஒரு ஹெல்ப் கட்டாயமா எடுத்துக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம். தாய்ப்பால டைரக்டா தான் கொடுக்கணும்னு கிடையாது. நம்ம வந்து பம்ப் பண்ணி அதை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஃப்ரோசன் மில்காவும் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூ விஷயத்துக்கு இவங்க அடாப்ட் பண்ணிதான் ஆகணும். அதை நம்ம பண்ண முடியாது, பண்ணா அது விஷமாயிடும், அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப அக்செப்டட் மெத்தட்ஸ். இத 2 நாள்ல இருந்து 3 நாள் வரைக்கும் நார்மலா ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம், ஃப்ரீசர்ல போட்டு 6 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கறது. சோ எப்பெல்லாம் கிடைக்குதோ பம்ப் பண்ணி அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா, நீங்க இல்லைன்னாலும் அந்த ஊட்டச்சத்தை வேற யாராவது தாயோ இல்லாட்டியும் அவங்க அப்பாவோ இல்லாட்டியும் வந்து அவங்க தாத்தாவோ யார் வேணா கொடுக்கலாம். சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ஸ் அடாப்ட் பண்றது.
1: இப்ப இந்த 3-3-3 ரூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 3 மணி நேரம் வெளியே வச்சா பால் கெட்டு போயிரும். அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசப்படுது. அதாவது ஒரு தாய்ப்பாலை வந்து ஃப்ரீஸ் பண்ணா கூட அதை கரெக்டா ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா தான் ஃபீடிங்க்கு வைக்க முடியும். சோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல குழந்தை அழுகும் போது உடனே வந்து அதை எடுத்து குடுக்கறதுக்கு அப்படிங்கறது வந்து கொஞ்சம் அங்க ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதை எப்படி நம்ம டீல் பண்றது?
0: இது நான் சொல்லிடுறேங்க. சோ முதல்ல ஃப்ரோசன் மில்க் அண்ட் வந்து ஃப்ரெஷ் அந்த ரெஃப்ரிஜரேட்டட் அதாவது மில்க்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ் தான், இல்ல டவுட்டே கிடையாது. அடுத்தது வந்து ரெஃப்ரிஜரேட்டர் எடுத்து ஒரு 2 நாள்ல நம்ம யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கிற மில்க், அதாவது ஒரு 2வது இல்ல 3வது தட்டுல வச்சிருக்கிற மில்க், அதுக்கப்புறம் தான் ஃப்ரோசன் மில்க். ஃப்ரோசன்ங்கிறது நம்ம ஃப்ரீசர் உள்ள போட்டு யூஸ் பண்ற மில்க். இதுல ஏன் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் கம்மினா, சில இந்த லிவிங் செல்ஸ் சொல்லுவோம், தாய்ப்பாலுங்கிறது வெறும் பால் கிடையாது, அதுல செல்கள் லிவிங் செல்ஸ் எல்லாம் இருக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது, அதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சு போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் வேற வழியே இல்லன்ற போது எதுவுமே இல்லாததுக்கு பவுடர் பால் குடுக்கறதுக்கு இது பெட்டர் அப்படிங்கறதுனாலதான் நம்ம இத சஜஸ்ட் பண்றோம். எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெஷ் மில்க் நீங்க எடுத்து 4 மணி நேரம்

0: வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ ரூல் ஆஃப் த்ரீ, ரூல் ஆஃப் ஃபோர் எப்படி வேணா சொல்லலாம். அண்ட் ரெஃப்ரிஜரேட்டட் மில்க் வந்து 4 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் ஃப்ரீசர்ல இருக்கிற மில்க் வந்து 4 to 6 months வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து 12 months கூட சொல்றாங்க, பட் ஜென்ரலா நான் 6 months மட்டும் தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் ஒன்ஸ் நீங்க ரெஃப்ரிஜரேட்டர்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து 1 நாளைக்குள்ள யூஸ் பண்ணிடணும். இதுதான்,
1: 1 நாள் பூரா அது கெட்டு போகாது இல்லையா. உள்ள இருந்து நீங்க வெளியே எடுத்து வச்சா எப்படியும் ஒரு சின்ன இதுலதான் குடுப்பாங்க. அப்ப வந்து அது எவ்வளவு அளவுக்கு குடிக்க முடியுமோ குழந்தை வந்த அளவுக்கு,
0: அந்த அளவுக்கு எடுத்துட்டு. நான் சொல்றது என்னன்னா, ஒன்ஸ் அதை எடுத்து வெளியில வச்சிட்டீங்கன்னா 4 மணி நேரம் தான் இருக்கும். சப்போஸ் நீங்க ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து அத பாலை சுட பண்ணி வச்சிட்டீங்கன்னா திருப்பி நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கலாம், ஃப்ரீசர்ல வைக்காம. பட் அத அந்த ஒரே நாள்லயே நீங்க
1: எடுத்து முடிச்சிடணும்.
0: அதுக்கப்புறம் நீங்க தூர தூக்கி போட்டுருணும்.
1: சோ இப்ப இன்னொரு ஒரு விஷயம், மதர் ஃபீடிங் அப்படிங்கறது வந்து இந்த மாதிரி வேலைக்கு போற பெண்கள் எப்படி அதை வந்து அவங்க ஹேண்டில் பண்றது? இப்ப காலையிலேயே வந்து அவங்க பம்ப் பண்ணி வச்சிடணுமா, இல்ல வந்து இப்போ நீங்க வந்து 4 மணி நேரம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. சோ அது வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு ஆபீஸ் போயிட்டு வரக்கூடிய நிலைமையில இப்போதைக்கு இல்ல. சோ ஆனா நாம என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, நிறைய கிரஷஸ்ல 9 மாச குழந்தைகள், 7 மாச குழந்தைகள் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப அந்த 4 மணி நேரம் அப்படின்னா அவங்க கரெக்டா அந்த 4 மணி நேரம் பாக்கணும் இல்லையா?
0: கட்டாயமா. ஒன்ஸ் அந்த பிரெஸ்ட் மில்க் வந்து ரெஃப்ரிஜரேட்டருக்கு போகாம 4 மணி நேரம் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிடணும். கிரிஷஸ் அந்த மாதிரி இடத்துல இப்ப ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு, லேபிள் பண்ணி இது இந்த இவங்களோட பால் தான், இந்த குழந்தையோடது தான் எடுத்து லேபிள் பண்ணி கொடுத்துடுறாங்க. பிராக்டிக்கலா என்ன பண்ணலாம்னா, முந்தானி நாள் நைட்டே வந்து எடுத்து நீங்க ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சிடுங்க. அன்னைக்கு மார்னிங்கான சப்ளைய வந்து நீங்க பேபிக்கு டைரக்டா கொடுத்துட்டு நீங்க கிரிஷ்ல கொண்டு போய் விட்டுட்டு, அண்ட் முன்னாடி நாள் நைட்டோட அந்த மில்க் வந்து குடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அதை தவிர இல்லாம ஒன்ஸ் வந்து அவங்க வெளியில போகும்போது, அதாவது 6 மாசம் தாண்டின குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தவிர மத்த ஃபீடிங்கும் நமக்கு யூஸ் பண்ணும் போது, சோ ஒரு ஃபீட் மார்னிங் ஃபீட் வந்து நார்மலான ஒரு கஞ்சியோ இல்லட்டியும் ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ கொடுத்துட்டு அப்புறமா வந்து தாய்ப்பால் கொடுத்தா வர்றதுக்குள்ள பை த டைம் ஒரு 8 hoursக்குள்ள சரியா இருக்கும்.
1: அதுக்கப்புறமா வந்து இப்போ தாய பத்தி பாக்கணும். இப்ப நிறைய பேருக்கு வந்து தாய்ப்பால் வரமாட்டேங்குது அப்படி எல்லாம் சொல்றாங்க. சோ அதுக்கு வந்து முதல்ல தாய் வந்து தேவையான ஊட்டச்சத்துக்களை அவங்க எடுத்துக்கணும். சோ என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை அவங்க எடுத்துக்கணும், எப்படி வந்து அவங்க தங்களை கவனிச்சுக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனை வராது?
0: மெயின் திங் வந்து இதுல தேவை வாட்டர் ஹைட்ரேஷன் நல்லா இருக்கணும் தாய்மார்களுக்கு. ஏன்னா நம்ம குடுக்கற பால்ல 98% வாட்டர் தான். சோ நல்ல தண்ணி குடிக்கணும். தண்ணிக்கு பதிலா இளநீர் ஜூஸ் எது உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அதை வந்து எடுத்துக்கணும். ஒவ்வொரு வாட்டி ஃபீடிங் பண்றதுக்கு முன்னாடியும் 1 to 2.5 to 3 liters தண்ணி நீங்க அவசியமா குடிக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா புரதச்சத்து, அதுல உங்களுக்கு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சோர்சஸ், பெஸ்ட் நான் வெஜிடேரியன் சோர்சஸ் தான் எக், ஃபிஷ், சிக்கன். அந்த மாதிரி சில ஃபிஷ்லயே அந்த பால் சுரான்லாம் சொல்லுவாங்க, அதுல வந்து ஜென்ரலாவே பால் சுரக்கக்கூடிய தன்மைகள் உள்ள பொருட்கள்லாம் இருக்கு. பட் ஜென்ரலி ஃபிஷ் இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். வெஜிடேரியன்னா சுண்டல் பருப்பு வகைகள். அடுத்தது வந்து உங்களுக்கு ஃபைபர், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சீசனல், இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் தான் எடுத்துக்கணும், இந்த சீட்ஸ் தான் எடுத்துக்கணும், இந்த ஹனி கலந்துருக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே கிடையாது. இதை தவிர இல்லாம சில ஸ்பெஷல் ஃபுட்ல உங்களுக்கு பால் சுரக்கக்கூடிய தன்மைகள் அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பூண்டு, வெந்தயம், ஓட்ஸ், பால் சுரா, இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு நார்மலை விட அதிகமா வந்து பால் சுரக்கும். சோ இதெல்லாம் நம்ம இயற்கையாவே நம்ம ஊர்ல வந்து தொன்று தொட்டு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வர்றாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து எடுத்துக்கலாம். சில மெடிசன்ஸ், சதாவரின்னு ஒரு மெடிசன் நாங்க வந்து கொடுப்போம், அதை கலந்த வந்து டேப்லெட்ஸ் எல்லாம், அது வந்து ஆயுர்வேதிக் தான், பட் வந்து ஜென்ரலாவே எல்லாருமே பிரிஸ்கிரைப் பண்றது. அந்த ரூட்ல வந்து பால் சுரக்கிறதுக்கான தன்மைகள் அதிகமா இருக்கு.
1: சோ இப்ப வந்து பொதுவாகவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தைங்களை பாக்குற பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல அடுத்த வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, சொல்லுவாங்களா குழந்தை வந்து வெயிட்டாவே இல்ல, ரொம்ப அப்படி மெல்லீசா இருக்கு, என்னத்தை குடுக்கறீங்க அப்படி எல்லாம் வந்து கேப்பாங்க. சோ தாய்ப்பாலுக்கும் குழந்தையுடைய எடைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா?
0: தாய்ப்பாலுக்கும் குழந்தையோட எடைக்கும் கட்டாயமா சம்பந்தம் இருக்கு. அந்தந்த டைம்ல அது வெயிட் போட்டே வரணும். குறிப்பா தாய்ப்பால் மட்டுமே எடுத்திருக்கிற குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன்றதுனால குழந்தையோட எடை சரியா ஏறலனா ஓவர் அண்ட் அபவ் தட் வந்து ஃபார்டிபிகேஷன் ஃபார்முலா வந்து போடுவாங்க. சப்போஸ் வந்து வசதிகள் இருந்தது அப்படின்னா மில்க் பேங்க், டோனர் மில்க் பேங்க்ல இருந்து வேற இன்னொருத்தங்க

0: நன்கொடையா கொடுத்த மில்கையும் வந்து கொடுக்கலாம். சோ இது தவறு கிடையாது. சில பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் இயற்கையாவே கம்மியா இருக்கும், இல்ல சில கண்டிஷன் அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப சிக்கா இல்ல ஏதாவது மதர் இருந்தாங்கன்னா தாய்ப்பால் சுரக்கிறது கம்மியா இருக்கும். ஏஜ் அதிகமான தாய்மார்கள் 35 வயசுக்கு மேல குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் தாய்ப்பால் வருது, இல்ல ட்வின்ஸ்ல வந்து தாய்ப்பால் வந்து ஒருத்தருக்கு போதுமானதா இருக்கும் இன்னொருத்தருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம 45 ஹியூமன் ஃபார்முலா எடுத்துக்கிறது தவறு கிடையாது.
1: நேயர்களே, உலக தாய்ப்பால் வார தினத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சியின் 2nd பாகம் புதன்கிழமை அன்று இதே நேரத்தில் ஒலிபரப்பாகும்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 9:30. நேயர்களை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இனிய ராகம். இனிய ராகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் திருச்சி என் நடராஜன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசிக்கலாம். டி வி ராமானுஜ சாருல் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் தொடக்கமாக கஜவதனா எனத் தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ஸ்ரீரஞ்சனி ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசையில் அடுத்து கமலாம்பா எனத் தொடங்கும் கர்ப்பபுரிவாசர் சாகித்யம் கானடா ராகம் ஆதிதாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் திருச்சி என் நடராஜன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். டி வி ராமானுஜ சாருல் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் இனி ஆடினது எப்படியோ எனத் தொடங்கும் முத்து தாண்டவர் பாடல், கல்யாணி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் திருச்சி என் நடராஜன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்தோம். டி வி ராமனுஜ சாருல் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நேர்களே, உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் எமது நிகழ்ச்சிகளை நாளை காலை மணி 5:45 முதல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.